நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேரம் வைகரை 5:49 21:01. மலர்ந்திருக்கும் இந்நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம், சுபிட்சம், சௌபாக்கியம் நிறைந்த இனிய நாளாக என்றும் அமைந்திட நல்வாழ்த்துக்கள். பணியில் நனைந்த ரோஜாவை போல் அழகாக பூத்திருக்கு புதிய நாள். சுறுசுறுப்பாக மனதை வைப்போம், உற்சாகமாக உடலை வைப்போம், குழந்தை போல் இதயம் வைப்போம். இன்றைய பொழுதை இனிய பொழுதாக மலர வைப்போம். இனிய நாளாக அமைந்திட நல்வாழ்த்துக்கள். நிகழும் சக வருடம் 1948, ஆஷாட மாதம் 5ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு, ஜூன் திங்கள் 26ஆம் நாள். இன்று வெற்றியை அருளும் வெள்ளிக்கிழமை தினம். காலை நல்வாழ்த்துக்கள் மற்றும் தியாகத்தையும் அமைதியையும் நினைவு கூறும் புனித மாதமான இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதமான முகரம் நல்வாழ்த்துக்கள்.

நேயர்களே, எல்லையற்ற நிறைந்திருக்கும் ஆகாயத்துடன் ஆகாஷ்வாணி வானொலிக்கு 91 கொண்டாடி வரும் இவ்வேளையில் மற்றும் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை 59 வருடம் வெற்றி நிலையில் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நாம் இணைந்துள்ளோம். இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து உலக உயிர்களுக்கும் மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மற்றும் இன்றைய ஒளிபரப்பு நிகழ்ச்சிகள் இனிதே துவங்குகிறது. உங்களுடன் இணைந்திருப்பவர் சரவணன்.

நாளொரு குரல். நடுவு நிலைமை என்ற 12வது அதிகாரத்திலிருந்து 112வது திருக்குறளை கேட்கலாம். செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவு இன்றி எச்சத்திற்கு ஏமாம்புடைத்து. இதன் பொருள், நடுவு நிலைமை உடையவனின் செல்வ வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியிலுள்ளாருக்கும் உறுதியான நன்மை தருவதாகும். மீண்டும் ஒருமுறை, செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாம்புடைத்து.

நேரம் காலை 5:53:36 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் புதுச்சேரி முதன்மை அலைவரிசை என்ற நிகழ்ச்சி நிரல் தங்கள் கவனத்திற்கு.

இன்று காலை 6:10 இணைத்தாலும் நிலவை கேட்க. உழவும் தொழிலும் வழங்குபவர் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னையஞ்சல். 6:15 தெய்வீகராகும், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைதா செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும், பூச்சிக்கொல்லி ஒரு மறைமுக ஆபத்து தொடர்ச்சி, வழங்குபவர் கே குணசேகர் அவர்கள். இன்று காலை 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர், 7:02 வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி, வாசிப்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். இன்று காலை 7:25 நலமாய் வாழ, உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதில் யோகாவின் பங்கு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 மாப்போசி பிறந்த நாள் உரை வழங்குகிறார் கவிஞர் நா முத்து நிலவன் அவர்கள், படைப்பு திருச்சி வானொலி நிலையம். இன்று காலை 8:30 வந்தே மாதரம் நல்கிய இலக்கிய பேரரசர் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களின் பிறந்த தின உரை, வழங்குபவர் விஸ்வபாரதி அவர்கள். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, யோகாவின் நன்மைகள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர் வழங்கும் உரை கேட்கலாம். இன்று காலை 9:00 அரங்கிசை, ஸ்ரீ காலசி என் கே சுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை, பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவிர சென்னையஞ்சல். இன்று காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்விருப்போம், 11:02 இலக்கியம் பேசுவோம், திருஞான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் குறித்து சிதம்பரம் ஜே ராகவன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 12:00 தலைவாரி பூச்சூடி உன்னை நாடகம், எழுத்தாக்கம் கல்லை மலரடியான் என்கிற சு கந்தசாமி அவர்கள். நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் எஸ் ஜெகசண்முகம், துரை ராமலிங்கம், கே விஜயலட்சுமி, ப குமரகுரு, ஆர் அருணா, எம் டாவின் சிறகமாளிகா, எம் கரிகாலன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை, எம் எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள் பாடிய தேவார பாடல்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். இன்று மதியம் 1:00 மகளிர் நேரம், வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து புதுச்சேரி கலவை கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியின் தாவரவீர விரிவுரையாளர் ஆர் அருள்மொழி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி, நேர்முகம் காண்பவர் ஆஜே ஆஷா. 2:15 என்று மணியவை, 2:35 சேர்த்திசை பாடல் பயிற்சி, கன்னட மொழி பாடல் இயற்றியவர் டெட்ராங்கே கவுடா அவர்கள், இசை பி ஆர் கீதா அவர்கள் சென்னையஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை, 3:10 பராமரிப்பு பணிகள் காரணமாக நிலையத்தின் ஒளிபரப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும், மீண்டும் ஒளிபரப்பு மாலை 5:00 நிகழ்ச்சி தொடங்கும். மாலை 5:00 பொன்மாலை பொழுது மாலை என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, இன்று மாலை 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், இரவு 7:00 தியாகம் மாற்றம் மறுமலர்ச்சியின் தொடக்கம், முகரம் தின உரை வழங்குபவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் எஸ் என் சிக்கந்தர் அவர்கள் சென்னையஞ்சல். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், அசோலா சிறந்த உயிரி உரம் மற்றும் கால்நடை தீவனம் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப திட்ட உதவியாளர் பி ரம்யா அவர்களின் உரை, தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பனைச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 தேன்மொழி, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும், காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும், மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும், காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேர்கள் இனி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ இன்றைய நிகழ்ச்சி நிரல் தங்கள் கவனத்திற்கு. இன்று காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி ஜனார்த்தனன். 8:55

இருக்கு சைபாலின் என்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்று காலை 9:02 இணைய வழி நேர்விருப்பம், 10:02 கெட்செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:30 புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா, இன்று மதியம் 12:50 புதின பக்கங்கள், பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். இன்று மதியம் 1:02 ஹாய் சிநேகிதியே, வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து புதுச்சேரி கலவை கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் அருள்மொழி அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி, நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. நேர்கள் இதுவரை இன்றைய எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சியில் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ள ஹிந்தியில் செய்திகளைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகளும், அதனைத் தொடர்ந்து இன்று காலை 6:10 சென்னையிலிருந்து அஞ்சலாகும் இணைத்தானும் நல்லவை கேட்கலாம்.

0: bank details is 30th of this month. Venezuela's National Assembly President George Rodriguez has announced that the death toll from two powerful earthquakes has risen to 188, with 1,520 others injured and 200 still trapped. Mr. Rodriguez stated that at least 2,927 families lost their homes after powerful back-to-back 7.2 and 7.5 magnitude earthquakes struck around 160 kilometers west of the capital, Caracas. In the ICC Women's T20 World Cup, India defeated Bangladesh by 5 wickets in a Group A clash in Manchester, England last night. Opting to bat first, Bangladesh posted 136 for 8 in the stipulated 20 overs. For India, Radha Yadav picked up 3, while Sri Charani took 2 wickets. In reply, India comfortably overhauled the target, losing 5 wickets in 16.5 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்பொழுது காலை 6:10. ஆகாஷவாணி
2: இணைத்தானும் நல்லவை கேட்க உழவும் தொழிலும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள்.
3: உழவும் தொழிலும் உலக முகத்தின் இரு வழிகள் என்பார்கள் அறிஞர் பெருமக்கள். ஒரு தேசத்தின் வளர்ச்சி எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறதென்றால் அந்நாட்டின் பொருளாதாரத்தை வைத்துதான். பொருளாதாரம் பெருக வேண்டுமானால் உற்பத்தி பெருக வேண்டும். உற்பத்தி பெருக வேண்டுமானால் உழவும் தொழிலும் சிறக்க வேண்டும், வளர வேண்டும். தொழிலுக்கு மூலப்பொருளை தருவது விவசாயம். நவீன முறையில் விவசாயம் செய்திட உதவுபவை தொழில் வளமே. இரண்டுமே ஒன்றுடன் ஒன்று இணைந்த வளர்ச்சியை பெற வேண்டும். சுழன்றும் ஏற்பின்னது உலகு என்றார் வள்ளுவர். அதையே ஏர்முனைக்கு நேருங்கே எதுவுமே இல்லை, என்றுமே நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்று கவிஞர் ஆனா மரதகாசி அவர்களும், ஓதுவார் தொழுவார் எல்லாம் உழுவார் தல கடையிலே என்று பட்டுக்கோட்டையார் அவர்களும் உழவு தொழிலின் சிறப்பை எடுத்துரைத்துள்ளனர். உழவன் சேற்றிலே கால் வைத்தால்தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும் என்பது உண்மைதானே. அதை அறிந்துணர்ந்த நமது தேசபிதா அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள், 75% விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழும் நம் தேசத்தில் உழவு தொழில் தேசத்தின் முதுகெலும்பு என்பதை விட உலகின் முதுகெலும்பு என்றார். சற்றே நாம் சிந்தித்தால் உழவு தொழில் உயிர் தொழில். ஆம், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பது உண்மைதானே. ஆதலால் உழவு தொழில் உலகின் முதுகெலும்பு என்பதிலும் உயிர் மூச்சு என்றே சொல்லலாம். அதை அறிந்துதான் நமது மகாகவி சுப்பிரமணிய பாரதியும், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று போற்றி பாடியுள்ளார். நமது தமிழினம் 3000 மேற்பட்ட நெல் வித்துக்களை பயன்படுத்தி பலன் கண்டுள்ளது என்றும் வேளாண்துறை குறிப்புகள் கூறுகின்றன. அதுபோல தொழில் வளர்ச்சி நவீன தொழில்துறைகள் பெருகியுள்ளதாலும் இயந்திரமயமானதாலும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பும் கிடைத்துள்ளது. மக்கள் தவறான வழி தேடி பொருளீட்டச் செல்லாமல் உழைத்து வாழ வைப்பதும் தொழிலே. அதிலும் கைத்தொழில் ஒன்று தெரிந்தால் போதும், அவன் யாருக்கும் எதற்கும் அடிமையாக வேண்டியதில்லை. இதை இன்றைய இளைஞர்கள் உணர்ந்தால் நன்று. யாதேனும் தொழில் செய்வோம், யாவும் அவள் தொழிலாம் என்றார் பாரதி. மகாகவி பாரதி சொன்ன அந்த கவிதை வரிகளிலே எல்லா தொழிலுக்குள்ளும் கலைமகள் இருக்கிறாள் என்பதை வலியுறுத்தி பாடியுள்ளார். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போக்கும் செய்தொழில் வேற்றுமையான் என்றார் தெய்வ புலவர். தொழில் பலவாய் இருந்தாலும் நாம் அனைவரும் பிறப்பால் ஒரே தன்மையுள்ளவர்கள் என்கிறார். மேலும், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலைகள் உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று நாமக்கல் கவியரும் தொழில் சிறப்பை வலியுறுத்தி கூறுகின்றார். புதியதொரு உலகத்தை படைத்திட வேண்டுமெனில் தொழில் வளங்கள் பெருகிட வேண்டுமென்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசனார். அவரின் சித்திரச் சோலைகளே உமையுங்கு படைத்தையு பாரிநிலை என்ற பாடல் வரிகள் அதை உணர்த்தும். தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதி. அந்த நிலை ஏற்படாதிருக்க உணவு தரும் உழவு தொழிலையும் அதனோடு தொடர்புடைய மற்றைய தொழில்களும் நலிந்திடாமல் பாதுகாக்க வேண்டும். அவை நலிந்தால் நாம் பல விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை உணர வேண்டும். விவசாயம் மேன்மையுற விளைநிலமும் தண்ணீரும் தான் இன்றியமையாதது. அதுபோல தொழில் வளம் பெருக வேண்டுமென்றால் மூலப்பொருட்களும் எந்திரமும் தண்ணீரும் தான் தேவை. நாம் நம்முடைய அறிவியல் நுட்பத்தை கொண்டு நிலத்தடி நீரை எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு உறிஞ்சி எடுத்து விட்டோம். நவீனமயமாக்கல்

0: என்று சொல்லி மரங்களை அழித்து விட்டோம். அனைவரும் இன்புற்று வாழ வேண்டுமெனில் பொன்னு விளையிற பூமியடா, விவசாயத்தை பொறுப்பா கவனித்து செய்வோமிடா என்ற பாடல் வரிகளின்படி இந்த மண் பெருமையையும் உழவு தொழிலின் மேன்மையையும் அதனோடு தொடர்புடைய ஏனைய தொழில்களும் வளர வேண்டும் என கூறி உழவும் தொழிலும் வளர வேண்டும், உழவுக்கும் தொழிலுக்கும் மீண்டும் வந்தனம் செய்து நிறைவு செய்கிறேன்.
1: நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் காலை 6:14:42. நேர்களே, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 0444-2498-6458 என்ற எண்ணிலும், மின்னஞ்சல் முகவரியாக agncn1@gmail.com என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளலாம். நேரம் காலை 6:15:15. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது தெய்வீக ராகம். இறைவனின் நினைவோடு வாழும் தூய்மையான வாழ்க்கை பல கோடி செல்வங்களை அடைந்ததற்கு இணையாகும். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் வரும் முதலாவது பாடலை பாடியவர் சீர்காழி எஸ். சிவச்சிதம்பரம்.

தெய்வீகராகும் நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இறைவா நடத்தியதும் நீ, நடத்தப்போவதும் நீ, நடப்பவை அனைத்தும் நன்மை தருவதாக இருக்கட்டும். நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் ஸ்வரூப்.

நேரம் காலை 6:25 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நேயர்களே, தங்கள் பகுதி ஆன்மீக தகவல்கள் ஆகாஷ்வாணி சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெற வேண்டுமா? நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு, ஆகாஷ்வாணி, இந்திரா நகர், புதுச்சேரி என்ற முகவரிக்கோ, அல்லது air@gmail.com என்ற மின்னஞ்சலில் தகவல்களை அனுப்பலாம்.

தெய்வீக ராகம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் உண்மையான பக்தியே தெய்வீக ஆசீர்வாதங்களை திறக்கும் திறவுகோள். நிறைவு செய்ய வரும் பாடல் பாடியவர் எஸ் ஜானகி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 12 நாள் வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 6:35. உழவர்களுக்கான செய்திகளில் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.
1: கண்டக்டர், எங்க ஊர் வரப்போகுது, டீ கடை பஸ் ஸ்டாப்ல பஸ் நிறுத்துங்க. போலாம் ரைட். நம்ம ஊர் வந்தாச்சு, சரி வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புவோம்.
2: பட்டுல சேலை கழுத்துல ரத்தின மாலை, நான் கட்டிக்கத்தாரே உன்னை இப்ப தொட்டுக்க.

0: வண்டி ஓட்டிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே வந்ததால ஊருக்குள்ள சீக்கிரமா வந்தது போல தெரியுது.
1: கருத்தமுத்து, ஏப்பா கருத்தமுத்து, நில்லுப்பா நில்லுப்பா.
2: கருத்தமுத்து, அது இருப்பா இருப்பா, அது வண்டி நிறுத்துறேன் இருப்பா. ஆ சொல்லு கருத்தமுத்து, என்ன
1: என்னப்பா நேத்து முழுக்க ஆளை காணும், எங்க போயிட்டு வந்த?
2: கருத்தமுத்து, நேத்து வேற உன்ன பாக்கலாம்னு பார்த்தேன், சரி நானும் அர்ஜென்டா அந்த சிறுவந்தாடு வரைக்கும் பட்டு சேலை வாங்கலான்னு போனேன். அப்படியே சரி நைட் ஆயிட்டுதான், மச்சான் வீட்டுல தங்கிட்டேன், இப்பதான்ப்பா பட்டு துணி எடுத்துன்னு வரேன்.
1: ஓஹோ, பட்டு சேலை வாங்கறதுக்காக விழுப்புரம் பக்கத்துல சிறுவந்தாடு போயிட்டு வர?
2: ஆமா.
1: இப்பெல்லாம் என்ன ரேட்டு பா போகுது பட்டு சேலை?
2: ஐயோ, விலைய சொல்ல முடியல காதமுத்த, அவ்வளவு விலையா இருக்குது.
1: விலை ரொம்ப அதிகமா இருக்குதோ?
2: ஆமா ஆமா ஆமா,
1: பட்டு நூல் விலை எல்லாம் ஏறி போச்சுப்பா, அதான்ப்பா விலை ஏறி இருக்கு.
2: காதமுத்த, பட்டு சேலை எல்லாம் இவ்வளவு விலை அதிகமா இருக்குது. ஆமா, இந்த பட்டு நூலெல்லாம் எப்படிப்பா தயாரிக்கிறாங்க?
1: பட்டு புழு வளர்த்து அதுல இருந்து தான்ப்பா பட்டு நூல் எல்லாம் எடுக்கிறாங்க.
2: ஏதோ பட்டு புழுவா?
1: ஆமாப்பா, நிரந்தர வருமானம் தரக்கூடிய ஒரு அருமையான தொழில்ப்பா பட்டுப்புழு வளர்ப்பு.
2: அப்படியா?
1: ஆமாப்பா, அதுவும் குறிப்பா வீட்டுல பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஏத்த தொழில்ப்பா இந்த பட்டுப்புழு வளர்ப்பு.
2: அது எப்படி பண்றது காதமுத்து, கொஞ்சம் விளக்கமா சொல்லலாம்.
1: பகுதி நேர வேலையா கூட இதை செய்யலாம்ப்பா, முழு நேரமா இதுலயே இருக்கணும்னு அவசியம் இல்ல.
2: சரி சரி,
1: பெண்களுக்கு ஒரு ஏத்த தொழில், ஒரு முறை முதலீடு செஞ்சோம்னா போதும், நிலையான வருமானம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும்ப்பா.
2: இந்த தொழில் ஆரம்பிக்கிறது லட்சக்கணக்கில் செலவாகுமோ?
1: மத்திய அரசு மாநில அரசு நிறைய உதவி செய்யறாங்க. பட்டுப்புழு வளர்ப்பு தொழிலை செய்யறதுக்கு நிறைய உதவிகள் அரசாங்கத்திலிருந்து கிடைக்கிறதுனால நாம நிச்சயமா இதுல ஈடுபட்டு நல்ல லாபம் அடைய முடியும்.
2: ஓஹோ, காதமுத்த, நீ சொல்றத பார்த்தா நல்ல வருமானம் தரக்கூடிய தொழிலா தான் இருக்குது. சரியா, இந்த பட்டுப்புழு எப்படி வளர்க்கறது, அதை எப்படி தயாரிக்கிறது, இதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்ல.
1: அரசாங்கத்துல இதுக்குன்னு ஒரு துறையே இருக்குதுப்பா, அவங்கள போய் நம்ம சந்திச்சு கேட்டோம்னா இந்த பட்டு புழு கூடாரம் எப்படி அமைக்கிறது, தேவையான கருவிகள் என்னென்ன, அதுக்கு எவ்வளவு செலவாகும், பட்டுப்புழுலயே அந்த S35 ஒரு பட்டுப்புழு சொல்றாங்களே, அப்புறம் V1 அப்படின்னு ஒரு பட்டுப்புழு சொல்றாங்களே, இதெல்லாம் எங்க கிடைக்கும், நாம என்ன செய்யணும், பட்டுப்புழுக்கான உணவு இருக்குல்ல அந்த மல்பரி இலைகள், அந்த செடியை எப்படி வளர்க்கறது, எல்லாத்தையும் அவங்க சொல்லி தருவாங்கப்பா.
2: ஓஹோ, கதமுத்த, நீ சொல்ற மாதிரி இந்த மல்பெரி செடியெல்லாம் வளர்க்கணும்னா அது என்ன பண்ணும், தோட்டம் இருக்கணுமா?
1: எப்பா கட்டாயம் தோட்டம் இருக்கணும்ப்பா. ஏன்னா பட்டுப்புழு வளர்க்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா இந்த மல்பெரி செடி வளர்ப்பு கட்டாயம் செஞ்சாகணும்.
2: ஓஹோ,
1: ஏன்னா மல்பெரி இலையை பறிச்சிட்டு வந்து தான் நம்ம பட்டுப்புழுவுக்கு உணவு கொடுக்கணும். அதுக்கு நம்ம இந்த மல்பெரி செடி இருக்கு இல்லையா,
2: ஆமா,
1: அது ஒரு சொட்டு நீர் பாசனம் உள்ள அமைப்போட வச்சுக்கணும்ப்பா.
2: ஓஹோ,
1: ஏன்னா இலை வந்து நல்லா தழுதழன்னு இருந்தாதான் அந்த பட்டுப்புழுலாம் நல்லா அதை சாப்பிடும். சரி, இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு

0: நான் இந்த மல்பெரி செடியை நடவு முறையை நான் சொல்கிறேன்.
1: ஆ சரி சரி.
0: 90 சென்டிமீட்டருக்கு 90 சென்டிமீட்ரு,
1: ஆ
0: அப்புறம் குறுக்கால 60 சென்டிமீட்டருக்கு 60 சென்டிமீட்ரு.
1: சரி,
0: இந்த வகையில் வந்து செடியோட இடைவெளி இருக்கிற மாதிரி நம்ம செடியை நடணும்ப்பா. நடுறதுக்கு முன்னாடி நல்லா உழவு செஞ்சு நல்லா அடி உரமாக தொழுவரம் நிறையா போட்டு அதுக்கு பிறகுதான் செய்யணும்.
1: ஓஹோ.
0: செடி நல்லா வளர்ந்து வரும்போது நாம் தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த இலைகளை நம்ம அறுவடை செஞ்சுக்கலாம். இலைகள் எப்போதும் நல்லா பசபசன்னு இருக்கிறதுக்கு தண்ணி வசதியை நம்ம வச்சுக்கணும்ப்பா.
1: சரி சரி.
0: ஒரு வருடத்தில் தொழு உரம் 2 முறை அப்பப்போ போடணும்.
1: சரி.
0: தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்தை 5 முறை பிரித்து பிரித்து உரமாக போடணும். அப்புறம் 80 லிருந்து 120 மில்லிமீட்டர் அளவில் வாரம் 1 முறை தண்ணி நிற்கிற மாதிரி நல்லா பார்த்துக்கணும்ப்பா.
1: நீ சொல்றதை பார்த்தா இதை குழந்தை போல பார்த்துக்கணும் பொழுதுப்பா டெய்லியா.
0: ஆமாம்ப்பா, இந்த மல்பெரி செடியையும் நம்ம அப்பப்போ கவனித்து நல்ல முறையில் பார்த்துக்கணும். அந்த செடியை நம்ம உணவாக கொடுக்குறோம் இல்லையா, அந்த பட்டுப்புழு,
1: ஆமாம்,
0: அதையும் குழந்தை மாதிரி பார்த்துக்கணும்ப்பா.
1: அதான்
0: தினசரி 3 வேளை நாம் எப்படி சாப்பிட்றோம்,
1: ஆமாம்
0: அதே மாதிரி இந்த பட்டுப்புழுவுக்கும் 3 வேளை உணவு கொடுக்கணும்ப்பா. கருத்தமுத்து, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பட்டுப்புழுக்கள் நோய்கள் தாக்குதல்ல அதிகமாக பாதிக்கப்படும்பா.
1: ஓஹோ.
0: அதனால நாம வந்து சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றபடி கண்ணும் கருத்துமா இந்த பட்டுப்புழுவை வளர்க்கணும்.
1: ஓஹோ.
0: ஏன்னா எளிதாக நோய் கிருமிகள் தாக்கும், அது வைரஸா இருக்கலாம், பாக்டீரியாவா இருக்கலாம், பூஞ்சையா இருக்கலாம்,
1: சரி,
0: அல்லது பெப்ரைன்னு ஒரு நோய் இருக்குது, அது கூட பட்டுப்புழுவை அதிகமாக தாக்கும். அதனால இந்த பட்டுப்புழு வளர்ப்புல நாம ரொம்ப கவனம் செலுத்தணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சொன்ன இல்லையா, குழந்தை வளர்க்குற மாதிரி, அது மாதிரிதான்ப்பா இந்த பட்டுப்புழு வளர்க்கணும். அப்படி வளர்த்தோம்னா தான் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அது கூண்டு புழுவா மாறும் போது அந்த கூண்டுல இருந்தப்பா பட்டு நூலே எடுக்கிறாங்க.
1: ஓஹோ.
0: அதனால நமக்கு இன்றைய காலகட்டத்தில் நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில் இந்த பட்டுப்புழு வளர்ப்பு தொழில்.
1: கதமுத, நீ சொல்றது நல்லாதான் இருக்குது. இந்த தொழில் நான் கொல்லையில ராவும் பகலமா அங்க போயிட்டு வரணும். நானும் கொஞ்சம் பிஸியா இருப்பேன் அந்த விவசாயத்துல. என் பொண்டாட்டி வீட்டுல இருக்கிறாங்க, வீட்டு பக்கத்துலயே தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்திலே ஒரு கூடாரம் அமைச்சு தேவையான கருவிகள் எல்லாம் வாங்கி கொடுத்த என் பொண்டாட்டியே இந்த பட்டுப்புழு தொழில வளர்க்குற மாதிரி சொல்லிடுறேன்பா.
0: சரிப்பா சரிப்பா. அருமையான தொழில், பெண்களுக்கு ஏத்த தொழில், தாராளமா செய்யலாம்ப்பா. நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழில்ப்பா இந்த பட்டுப்புழு வளர்ப்பு தொழில்.
1: நீ சொன்ன மாதிரி இந்த பட்டுப்புழு வளர்த்து நல்ல லாபம் பார்த்து அந்த காசுல என் பொண்டாட்டிக்கு 5 பட்டுப்புழு வாங்கி தரப்போறோம்ப்பா.
0: சரிப்பா சரிப்பா, கட்டாயம் வாங்கி கொடு.
1: சரி சரி. காதமுத்து, என்ன பைக்ல ஏதோ பை தூங்குது, அதுல கிழங்கு போல வெளியே தெரியுது, என்னப்பா அது?
0: அப்பா, இந்த கிழங்கோட பேரு ஆகாச கருடன் கிழங்கு.
1: ஆகாச கருட கிழங்கு? என்ன பண்ண, கேள்விப்பட்டதே இல்லை.
0: எப்பா நீ இந்த கிழங்க டெய்லி பாத்துட்டு தான் இருப்ப.
1: என்னது?
0: ஆமாப்பா, நம்ம வீட்டுல எல்லாம் திருஷ்டிக்காக அந்த கயிறுல கட்டி தொங்க விட்டுருப்பாங்கல்ல.
1: ஆமா, என் வீட்லயும் கட்டிடுறா.
0: ஆமாப்பா, அதுல படிகாரம் இருக்கும்,
1: ஆமா,
0: அப்புறம் ஒரு கிழங்கு இருக்கும், அப்புறம் எலுமிச்சம்பழம் இருக்கும், மிளகா இருக்கும். சில பேர் வீட்டுல இந்த கத்தாழைய கூட கட்டி வச்சிருப்பாங்க. இந்த திருஷ்டி கிழங்கு இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதுதான்ப்பா ஆகாச கருடம் கிழங்கு.
1: ஓஹோ, இது வரைக்கும் அது கிழங்குனே தெரியாதுப்பா. காத்தமுத்த, டெய்லியும் வீட்டுல பாக்குறேன் அந்த கிழங்க, திருஷ்டிக்காக தான் தொங்குது. ஆனா இதுதான் இந்த ஆகாச கருட கிழங்குன்னு தெரியாது எனக்கு. ஆமா, எதுக்கு இந்த கிழங்கு கட்டி வச்சுக்கிறாங்க வீட்டுல எல்லாம்?
0: அந்த காலத்துல திடீர் திடீர்னு ஏதாவது பிரச்சனை வரும்.
1: ஓஹோ.
0: ஒரு நாய் கடிச்சு போச்சு, நரி கடிச்சு போச்சு, குரங்கு கடிச்சு போச்சு, பூனை கடிச்சு போச்சு, பாம்பு கடிச்சு போச்சு. அப்பெல்லாம் ராத்திரி நேரத்துல எங்க ஓடுறது?
1: ஆமா.
0: அப்ப இந்த கிழங்கு அரைச்சு ஒரு 50 மில்லி தண்ணீர்ல கலந்து 3 நாள் கொடுப்பாங்கப்பா.
1: ஓஹோ.
0: இந்த விஷ முறிவுக்காக உள்ளதுப்பா இந்த கிழங்கு. அத அந்த காலத்துல ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் திருஷ்டி கயிறுல கட்டி வச்சிருப்பாங்க.
1: ஓ, இந்த கெட்ட வாடை வீட்டுல வரக்கூடாதுன்னு.
0: ஆமாப்பா, இது வந்து விஷமுறிவு ஒரு கிழங்கு, ரத்தத்தை சுத்திகரிக்கும்.
1: சாப்பிடலாம?
0: கட்டாயம் சாப்பிடலாம்ப்பா, இது ஒரு மருந்து கிழங்கு தான், ஆனா சாப்பிடுற கிழங்கு தான்ப்பா.
1: ஓஹோ. ஆகாச கருட கிழங்கு பத்தி இவ்வளவு அருமையா தகவல்களை சொன்ன, ஆனா அந்த கிழங்கை கொடுக்காம நீமான்னு இருக்கிறப்பா.
0: எப்பா, உன் வீட்டு உத்தரத்துலதான் தூங்குறத நானே பார்த்தேன்.
1: ஆமா,
0: அது அவசரம்னா நீ அதை கூட நீ பயன்படுத்திக்கலாம். வீட்டுல கட்டுறதுக்காக வாங்கிட்டு போறேன்ப்பா.
1: சரிப்பா சரிப்பா சரிப்பா.
0: வேண்டாம், எடுத்துக்க ஒண்ணு
1: இல்ல. காத்து மொத்தம் அதான் என் வீட்டுல இருக்குதா.
0: சரிப்பா சரிப்பா, நான் கவனிட்டுமா?
1: பார்த்து போயிட்டு வா.
2: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான செய்திகளில் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். உரையாடியவர்கள் இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கண்ணியப்பன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட பாரம்பரிய கலங்கரை விளக்கத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். கப்பல் போக்குவரத்துக்கு கலங்கரை விளக்கங்கள் வழிகாட்டியாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். நேர்மையான வர்த்தக நடைமுறைகளுக்கு உதவிடும் வகையில் சட்டவிரோத கடத்தலை தடுப்பது உள்ளிட்ட பணிகளில் சுங்கத்துறையினரின் சேவைகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் கூறினார். துறைமுகங்கள், விமான நிலையங்கள், சரக்கு போக்குவரத்து கட்டமைப்புகள் முன்னெப்போதும் இல்லாத அளவில் விரிவடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக நடைமுறைகள் மீது நம்பிக்கையை உருவாக்கும் வகையில் தெளிவான கண்காணிப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்வதில் மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்தின் செயல்பாடுகள் இன்றியமையாதது என்று திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஊக்கமருந்து பயன்பாடு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், ஊக்கமருந்து பயன்பாட்டிலிருந்து விளையாட்டு வீரர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கேலோ விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்கள் ஊக்கமருந்து குறித்த விழிப்புணர்வு முகாம்களில் பங்கேற்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தேசிய ஊக்கமருந்து பரிசோதனை ஆய்வகத்தின் செயல்பாடுகள், எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் ஜூன் 26 தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவரின் கருத்துக்களையும் அறிந்து கொண்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தும் என்று கூறினார். மாநிலத்தின் நிதி நிலைமைக்கு ஏற்ப தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அவர் தெரிவித்தார். பள்ளி மாணவர்களுக்கான சாதிச் சான்று பெறுவதில் உள்ள சிரமங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குறுவை சாகுபடி பணிகளை சீராக மேற்கொள்ள உதவிடும் வகையில் டெல்டா பாசனத்திற்கான நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் ஜூலை 31 தேதிக்குள் இணைத்துக் கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எல்னினோ காரணமாக தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறையக்கூடும் என்பதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு 14 வேளாண் பயிர்களும் 12 தோட்டக்கலை பயிர்களும் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுச்சேவை மையங்கள், தொடக்க வேளாண் கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையலாம் என மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டு

0: கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்து ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானம் உணவின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பரிமாறப்பட்ட அன்னதானத்தில் புழுக்கள் இருந்ததாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவில் வருவாயை அதிகரிக்கும் நடவடிக்கைகளில் அக்கறை செலுத்தி வரும் மாநில அரசு பக்தர்களுக்கான வசதிகள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில் நேற்று மாலை பரவலாக பெய்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த பயணிகளுக்கான சுற்றுலா விசா வழங்கும் நடைமுறை இம்மாதம் 28ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்க உள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. ராஸ் லஃபான் சம்பவத்தில் உயிரிழந்த 12 இந்தியர்களில் 4 பேரின் உடல்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்படுவதாக தோஹாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ வழித்தடத்தை மட்டுமே கப்பல் போக்குவரத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் நன்கொடை தொடர்பான விவகாரத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் கோடைகால பயிற்சி முகாம் புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்தது. புதிய மற்றும் தட்கல் முறையில் வழங்கப்படும் பாஸ்போர்ட்டுகளுக்கான உயர்த்தப்பட்டுள்ள கட்டணம் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தியுள்ளார். தொழில்நுட்ப ஜவுளி குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தலைமையில் கோவையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வருவாய் தீர்ப்பாய கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். 19,491 காப்புரிமைகள் பதிவு செய்யப்பட்டு நாட்டிலேயே தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கிடையான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கல பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரா பலகோசூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராஜ்சந்திரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 7 தங்கம் 8 வெள்ளி 10 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 26-24, 25-15, 30-28 என்ற புள்ளி கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு

0: வீரர்களிடையே ஊக்க மருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் காலை 6:55 17:00.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். பூச்சிக்கொல்லி ஒரு மறைமுக ஆபத்து. தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் கே குணசேகர் அவர்கள்.
3: சுற்றுச்சூழல் துறையில் ரேச்சல் கார்சன் என ஒரு தைரியசாலி பெண்மணி இருந்தாங்க. அவங்க 1962 மௌன வசந்தம் என ஒரு புத்தகம் எழுதினாங்க. டிடிடி என்ற பூச்சி கொல்லியினால் எப்படி பறவைகள் அழியுது, வசந்த காலத்தில் பறவைகள் பாடாமல் குயில்களோ கூவாமல் இயற்கை எப்படி மௌனமானதுன்னு உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டினாங்க. அந்த புத்தகம் உலகை உலுக்கியது. ஆனால் இன்றைக்கு நாம் அதைவிட அதிகமான ரசாயனங்களை நம்ம வீட்டிலும் வயல்களிலும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். பூச்சிகளை ஒழிப்பதற்கு தானே பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தப்படுகின்றன. அது எப்படி நம்மை பாதிக்கிறது என்பது ஒரு வினா. 1985 உலக சுகாதார நிறுவனத்தின் ஆய்வில் ஆண்டுதோறும் 500,000 நபர்கள் பூச்சி மருந்துகளால் பாதிக்கப்படுகின்றன என தெரிய வந்துள்ளது. ஆர்சனோ குளோரின் பூச்சி மருந்து பயன்படுத்தப்பட்ட பின்னர் வெளிநாட்டில் வயது வந்த ஆண்களின் இறப்பு விகிதம் அதிகரித்தது. தென்னிந்தியாவில் 1 கிராமங்களில் மர்ம நோயால் பாதிக்கப்பட்டனர். பூச்சி மருந்து தெளிக்கப்பட்ட நெல் வயல்களில் இருந்து பிடித்து சாப்பிடப்பட்ட நண்டுகளால் ஏற்பட்டது என தெரிய வந்தது. தாலிடோமைட் எனும் மருந்து சோதனை கூடத்தில் விலங்குகளுக்கு எந்தவிதமான பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. ஆனால் கருவுற்ற பெண்கள் இதை உட்கொண்டதில் அவர்களுக்கு பிறவி குறைபாடுடைய குழந்தைகள் பிறந்தன. மனிதர்கள் விலங்குகள் அனைவருக்கும் ஆர்சனிக் புற்றுநோயை உண்டாக்குகிறது. டிடிடி போன்ற பூச்சிக்கொல்லி ஆரம்பத்தில் மலேரியாவை பரப்பும் கொசுக்களை கட்டுப்படுத்துவதில் பயனுள்ளவையாக இருந்தாலும் நாளடைவில் கொசுக்கள் டிடிடிக்கு எதிர்ப்பு திறன் பெற்றமையால் மலேரியாவால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகமாகியுள்ளது. பிற நாடுகளில் இன்று பூச்சிக்கொல்லியினால் ஏற்படும் பிரச்சனைகள் மலேரியா போன்ற வியாதிகளை விட அதிக கவலை தரக்கூடிய சுகாதார பிரச்சனையாக இருக்கின்றன. இன்றைக்கு ஏன் சின்ன வயதிலேயே புற்றுநோய் வருது, ஹார்மோன் குறைபாடு, மலட்டுத்தன்மை இவ்வளோ அதிகம் இருக்குது? இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நாம் தினமும் சாப்பிடும் உணவில் கலந்துள்ள பல கொடிய பூச்சி கொல்லிகள்தான். நாம் பூச்சிகளை கொல்ல நினைத்து நம்மை நாமே மெல்ல கொன்று கொண்டிருக்கிறோம். பூச்சிக்கொல்லிகள் நம்மை மட்டும் அழிக்கலை, உழவர்களின் நண்பன் என அழைக்கப்படும் மண்ணுக்கு அடியில் வாழ்கின்ற மண்புழுக்களையும் அழிக்கிறது. ரசாயனங்களை ஊற்றி ஊற்றி மண்ணையும் மலடாக்கி வச்சிட்டோம். நிலத்தடி நீரில் இந்த நச்சு கலந்து நீர்நிலை தண்ணீரை கூட குடிக்க முடியாமல் நிலையிலே மாற்றிட்டோம். உங்கள் வீட்டிலே பால்கனி இருக்கா, மொட்டைமாடி இருக்கா, இல்லை ஜன்னல் ஓரத்தில் கொஞ்சம் இடம் இருக்கா? அங்கே சில தொட்டிகளை வைத்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகளையும் பயிரிடுவதன் மூலம் நம்ம வீட்டிலே ஒரு சொட்டு நஞ்சு இல்லாமல் விளைய வைத்து நாம் உபயோகிக்கலாம். விவசாயம் என்பது வணிகம் அல்ல, நம் வாழ்வியல். பூச்சிகளை கொல்லணும்னு அவசியம் இல்லை, அவைகளை விரட்டினாலே போதும். நம் முன்னோர்கள் வேப்பங்கொட்டை கரைச்சல், 5 இலை கரைச்சல், மூலிகை கரைச்சல் பயன்படுத்தினார்கள். இதெல்லாம் பூச்சிகளை கொல்லாது கட்டுப்படுத்தும். உயிரினங்களில் பல வகைகள் இருக்கும் வரை இயற்கை தன்னைத்தானே ஒழுங்குபடுத்தி கொள்ளும். பூச்சி மருந்துகள் மூலம் பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக இயற்கை தானாகவே இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள உதவுவது தற்சார்பு பூச்சி கட்டுப்பாடு முறையின் நோக்கமாகும். பூச்சிக்கொல்லி என்பது

0: ஒரு தற்காலிக லாபம், ஆனால் நிரந்தர இழப்பு. பறவைகள் இல்லாத, தேனீக்கள் வராத, மண்புழுகள் வளராத ஒரு புவி சீக்கிரமே பாலைவனமாகிவிடும். இன்றையிலிருந்து ரசாயனத்தை குறைப்போம், தவிர்ப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். பூச்சிக்கொல்லி ஒரு மறைமுக ஆபத்து, தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் கே குணசேகர் அவர்கள்.
2: நேரம் காலை 7:21. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்களை இணைந்துள்ளீர்கள். இனி வருவது புதுவை புதுமையில் சிந்தனை மலர். மகாகவி பாரதியார் சிந்தனை வரிகளை சிந்தனை மலரில் கேட்கலாம். எதற்கும் பயப்படாதே, உன் முயற்சியில் எப்பொழுதும் உறுதியாக இரு. இளையவர்களுக்கு உதவு, பிறருக்கு கொடுக்கும் குணம் வளர்த்துக்கொள். நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், எண்ணம் போல் வாழ்வு அமையும். நேயர்கள் இதுவரை மகாகவி பாரதியார் சிந்தனை வரிகளை சிந்தனை மலரில் கேட்டீர்கள்.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லுன்னு குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: நேரம் காலை 7:02. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது புதுவை புதுமையில்.
2: வாழ்விக்க வந்த காந்தி.

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: இந்திய இளைஞர்களை அவர்களுடைய அடிமைத்தனத்தின் கோட்டைகளிலிருந்து, அதாவது அவர்களுடைய பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் இருந்து வெளியேறிவிடுமாறு 1920 நான் அழைத்தேன். அடிமை விலங்குகளுடன் இலக்கிய கல்வி கற்கப் போவதை விட சுதந்திரம் பெறுவதற்காக எழுத்து வாசனையே இல்லாமல் இருந்து கல்லுடைத்து வாழ்வதே எவ்வளவோ மேல் என்று அப்பொழுது அவர்களுக்கு சொன்னேன். எந்த ஆதாரத்துடன் நான் இந்த புத்திமதியை கூறினேன் என்பதை இளைஞர்கள் இப்பொழுது கண்டுகொள்ளலாம். என்னுடைய வக்கீல் தொழில் நன்றாகவே நடந்து வந்தது. ஆனால் அதை கொண்டு மாத்திரம் நான் திருப்தி அடைந்து விடவில்லை. மேற்கொண்டும் என்னுடைய வாழ்க்கையை எளிமை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதும், என்னுடைய சகோதர மக்களுக்கு உருப்படியான தொண்டு எதையாவது செய்ய வேண்டும் என்பதும் என் மனத்தில் இடையறாத ஆர்வமாக இருந்து வந்தன. அந்த சமயத்தில் ஒரு குஷ்டரோகி என் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். ஒருவேளை சாப்பாட்டோடு அவரை அனுப்பிவிட எனக்கு மனம் இல்லை. எனவே என் வீட்டிலேயே அவரை இருக்கச் சொல்லி அவருடைய புண்களுக்கு கட்டு கட்டினேன். அவருக்கு வேண்டிய மற்ற சௌகரியங்களையும் கவனித்து வந்தேன். ஆனால் நான் நிரந்தரமாக இப்படி செய்து கொண்டு போக முடியாது. இது என்னால் ஆகாது. எப்பொழுதுமே அவரை என்னுடன் வைத்து கொள்ளுவதற்கான உறுதியும் என்னிடம் இல்லை. ஆகவே ஒப்பந்த தொழிலாளருக்காக இருந்த அரசாங்க வைத்திய சாலைக்கு அவரை அனுப்பினேன். ஆனால் என் மனம் மாத்திரம் அமைதி இல்லாமலேயே இருந்தது. நிரந்தரமான ஜீவகாருண்ய தொண்டு செய்ய வேண்டும் என்று என் மனம் அவாவுற்றது. செயின்ட் ஐட்டான் மிஷனுக்கு டாக்டர் பூத் தலைவராக இருந்தார். அவர் அன்பு நிறைந்த உள்ளம் படைத்தவர். தம்மிடம் வரும் நோயாளிகளுக்கு இலவசமாக அவர் வைத்தியம் செய்து வந்தார். பேர்சி ருஸ்தம்ஜியின் தர்மத்தை கொண்டு டாக்டர் பூத்தின் நிர்வாகத்தின் கீழ் ஒரு சிறு தர்ம வைத்திய சாலையை ஆரம்பிக்க முடிந்தது. அந்த வைத்திய சாலையில் நோயாளிகளுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு பலமாக இருந்தது. மருந்து கலந்து கொடுக்கும் வேலை தினமும் 2-1 மணி நேரத்திற்கு இருக்கும். அந்த அளவுக்கு என் காரியாலயத்தின் வேலையை குறைத்து கொண்டு அங்கே கம்பவுண்டராக இருப்பது என்று தீர்மானித்தேன். என் வக்கீல் தொழில் சம்பந்தமான வேலை பெரும்பாலும் என் ஆபீஸ்லேயே கவனிக்க வேண்டிய வேலைதான். சாசன பத்திரங்களை எழுதுவதும் மத்தியஸ்தம் செய்வதுமே இந்த தொழிலில் என் முக்கியமான அலுவல். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் எனக்கு சில வழக்குகள் இருக்கும். ஆனால் அவை பெரும்பாலும் அதிக விவாதத்திற்கு இடம் இல்லாதவைகளாக இருக்கும். என்னுடன் தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து அப்போது என்னோடேயே வசித்து வந்த கான் நான் இல்லாத சமயத்தில் என் வழக்குகளை கவனித்துக் கொள்ளுவதாக கூறியிருந்தார். ஆகவே அச்சிறு வைத்தியசாலையில் சேவை செய்வதற்கு எனக்கு அவகாசம் இருந்தது. அதாவது காலையில் வைத்தியசாலைக்கு போகவும் வரவும் உள்ள நேரத்தை சேர்த்து தினம் 2 மணி நேரம் இந்த ஊழியம் என் மனத்திற்கு கொஞ்சம் சாந்தியை அளித்தது. வரும் நோயாளிகளின் நோயை குறித்து விசாரிப்பது, அந்த விவரங்களை டாக்டருக்கு கூறுவது, மருந்துகளை கலந்து கொடுப்பது ஆகியவையே அந்த வேலை. அது துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் இந்தியருடன் நான் நெருங்கி பழகும்படி செய்தது. அவர்களில் அநேகர் ஒப்பந்த தொழிலாளர்களான தமிழர், தெலுங்கர் அல்லது வட இந்தியர் ஆவர். போயர் யுத்தத்தின் போது நோயுற்றவர்களுக்கும் காயமடைந்தோருக்கும் பணிவிடை செய்வதற்கு என் சேவையை அளிக்க நான் முன்வந்தபோது இந்த அனுபவம் எனக்கு அதிக உதவியாக இருந்தது. குழந்தைகளை எவ்விதம் வளர்ப்பது என்ற பிரச்சனை எப்பொழுதும் என் முன்பு இருந்து வந்தது. தென்னாப்பிரிக்காவில் எனக்கு 2 புதல்வர்கள் பிறந்தார்கள். அவர்களை வளர்ப்பது சம்பந்தமான பிரச்சனையை தீர்க்க நான் வைத்திய சாலையில் செய்து வந்த தொண்டு பயனுள்ளதாயிற்று. என்னுடைய சுயேச்சை உணர்ச்சி எனக்கு அடிக்கடி சோதனைகளை கொடுத்து வந்தது. என் மனைவியின் பிரசவ காலத்தில் சிறந்த வைத்திய உதவியை ஏற்பாடு செய்து கொள்வது என்று நானும் என் மனைவியும் தீர்மானித்திருந்தோம். ஆனால் சமயத்தில் டாக்டரும் தாதியும் எங்களை கைவிட்டு விட்டால் நாங்கள் என்ன செய்வது? அதோடு தாதி இந்திய பெண்ணாகவும் இருக்க வேண்டும். பயிற்சி பெற்ற இந்திய தாதி கிடைப்பது இந்தியாவிலேயே கஷ்டம் என்றால் தென்னாப்பிரிக்காவில் எவ்வளவு கஷ்டம் என்பதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. எனவே பிரசவ சிகிச்சை சம்பந்தமாக தெரிந்திருக்க வேண்டியவைகளையெல்லாம்

0: நானே படித்து கொண்டேன். டாக்டர் திருபுவனதாஸ் எழுதிய தாய்க்கு புத்திமதி என்ற நூலை படித்தேன். மற்ற இடங்களில் அங்கும் இங்குமாக நான் பெற்ற அனுபவங்களையும் வைத்துக்கொண்டு அந்த நூலில் கூறப்பட்டிருந்த முறைகளை அனுசரித்து என் இரு குழந்தைகளையும் வளர்த்தேன். ஒவ்வொரு பிரசவ சமயத்திலும் குழந்தையை கவனிக்க ஒரு தாதியை அமர்த்துவோம். ஆனால் 2 மாதங்களுக்கு மேல் அந்த தாதியை வைத்து கொள்வதில்லை. தாதியை அமர்த்துவதும் என் மனைவியை கவனித்துக் கொள்வதற்கே அன்றி குழந்தைகளை பராமரிப்பதற்கு அன்று. அந்த வேலையை நானே பார்த்து கொண்டேன். கடைசி குழந்தையின் பிரசவம்தான் என்னை மிகவும் கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கிவிட்டது. திடீரென்று பிரசவ வேதனை ஏற்பட்டது. உடனே வைத்தியர் கிடைக்கவில்லை. மருத்துவச்சியை அழைத்து வரவும் கொஞ்ச நேரம் ஆகிவிட்டது. அவள் வந்திருந்தாலும் பிரசவத்திற்கு அவள் உதவி செய்திருக்க முடியாது. சுகப்பிரசவம் ஆகும்படி நானே கவனித்து கொள்ள வேண்டியதாயிற்று. டாக்டர் திரிபுவனதாஸின் நூலை நான் நன்றாக படித்து வைத்திருந்தது எனக்கு அதிக உதவியாக இருந்தது. எனக்கு கொஞ்சமேனும் பயமே ஏற்படவில்லை. குழந்தைகளை சரியானபடி வளர்க்க வேண்டுமானால் சிசுக்களை பேணும் முறை பெற்றோருக்கு தெரிந்திருக்க வேண்டியது அவசியம் என்று நான் நிச்சயமாக கருதுகிறேன். இது விஷயமாக நன்றாக படித்திருந்தது எவ்வளவு பயனுள்ளதாக இருந்தது என்பதை ஒவ்வொரு கட்டத்திலும் நான் பார்த்திருக்கிறேன். இதை குறித்து நான் ஆராய்ந்து அந்த அறிவை பயன்படுத்தியிராது போனால் என் குழந்தைகள் இன்று இருப்பதைப் போல் இவ்வளவு உடல் நலத்துடன் இருந்திருக்க மாட்டார்கள்.
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயிற்சி முடித்த ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளிடையே அவர் உரையாற்றினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது உள்நாட்டு பாதுகாப்பு திறன் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பம் இதனை எடுத்துக்காட்டும் வகையில் உள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். திட்டங்களை செயல்படுத்தும் போது வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் நடைபெறுகிறது. போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் ஏற்பாடு செய்துள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அமைச்சகங்கள், மாநில அரசுகளின் பிரதிநிதிகள், போதைப்பொருள் தடுப்புச் சட்ட அமலாக்க முகமைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் போதைப்பொருள் தடுப்பு குறித்த செயல் திட்ட கையேட்டையும் அவர் வெளியிடுகிறார். இதனையடுத்து ஜம்மு மற்றும் குவஹாத்தியில் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்திற்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள மண்டல அலுவலக கட்டடங்களையும் திரு அமித்ஷா திறந்து வைக்கிறார். மேலும் போதைப்பொருள் பயன்பாடு இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான அரசின் முன்முயற்சிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பொருளாதார நன்மைகளை கருத்தில் கொண்டு இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். லண்டனில் நடைபெற்ற இந்திய சர்வதேச மன்றத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இவ்விரு நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் July 15 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அதிகரிப்பதற்கு இது உதவிடும் என்று அவர் கூறினார். சர்வதேச வர்த்தக நடைமுறைகள், பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளுக்கு இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் June 26 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த தினத்தையொட்டி தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வினாடி வினா போட்டியை மத்திய விளையாட்டு அமைச்சகம் நடத்துகிறது. மை பாரத் செயலி மூலம் நடத்தப்படும் இப்போட்டி அடுத்த மாதம் 15 வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்க விரும்பும் இளைஞர்கள் மை பாரத் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனையொட்டி தமிழ்நாட்டின் சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். நெதர்லாந்து நாட்டின் அரசியல் நிதிசார் நடவடிக்கைகளுக்கான ஐநா பொதுச் செயலரின் சிறப்பு பிரதிநிதியுமான திருமதி மேக்சிமாவுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சந்திப்பின் போது இந்தியாவின் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு சார்ந்த நிதி சேவைகள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் அடிப்படையிலான நிதிசார் நடவடிக்கைகளின் அனுபவங்களை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதற்கு இந்தியா தயாராக உள்ளது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டார்.

0: வெளியிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நுகர்வோருக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது உள்நாட்டு எரிவாயு உற்பத்தி அதிகரித்துள்ளதுடன் இறக்குமதியும் சீரடைந்துள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. உள்நாட்டில் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்படாமல் இருப்பதை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்யும் வகையில் திருத்தி அமைக்கப்பட்ட விநியோக நடைமுறைகளை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யவும் தூய்மையான எரிபொருள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையிலும் மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பருவநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு குறுகிய கால பயிர்களை சாகுபடி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அவசர கால திட்டங்களை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாநிலங்களின் புவியியல் தன்மைகளை கருத்தில் கொண்டு அதிக மகசூல் தரும் பயிர் உற்பத்திக்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கோதுமை, கொண்டைக்கடலை மற்றும் பருப்பு வகைகளை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் ரபி பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையிலான கொள்முதல் காலம் ஜூலை 8 வரை நீட்டிக்கப்படுவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். நாட்டின் எஃகு உற்பத்தி கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய எஃகு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 1 மாதத்தில் 14.1 மில்லியன் டன்னாக பதிவாகியுள்ளதாகவும் இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 1.9% கூடுதலாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம், வியட்நாம், பெல்ஜியம், நேபாளம் மற்றும் இத்தாலி நாடுகளுக்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அரசால் அனுமதிக்கப்பட்டுள்ள வழித்தடத்தில் மட்டுமே கப்பல் போக்குவரத்து நடைபெற வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக அந்நாட்டு ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதர வழிகளில் கப்பல் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கடல்சார் அமைப்புடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் செல்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஓமன் நாட்டு கடல்சார் பாதுகாப்பு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பை அடுத்து ஈரான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரா பலோசூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராஜ்சந்திரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 7 தங்கம், 8 வெள்ளி 10 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வீர் சர்மா, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வீர் சர்மா 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் இவானா லீயை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் தேவிகா சிகாக் 23-21, 23-21 என்ற நேர் செட் கணக்கில் பெருவின் இனேஸ் லூசிகா கேஸ்டிலோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன்

0: அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் காலை 7:25 14 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி கேட்கலாம்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதில் யோகாவின் பங்கு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள்.
3: வணக்கம். இன்று உயர் இரத்த அழுத்தம் அதாவது பிபியை கட்டுப்படுத்த யோகாவின் பங்கு என்பதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். உயர் இரத்த அழுத்தம்ங்கிறது உலக அளவில் முதன்மையான மற்றும் முக்கியமான பிரச்சனையாகும். இதை ஏன் கட்டுப்படுத்தணும்? இதை கட்டுப்படுத்தாவிட்டால் கண்ட்ரோலா வச்சுக்கலனா இதய நோய், சிறுநீரக செயலிழப்பு, பக்கவாதம் ஸ்ட்ரோக், கண் நரம்பு பாதித்து கண் பார்வை குறையிறது போன்ற கடுமையான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். எனவே நாம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வது மிக மிக அவசியம். பொதுவாக உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி மாத்திரைகளை உட்கொண்டு வாழ்க்கை முறை மாற்றம் செய்தால் அதனை தொடர்ந்து கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியும். வாழ்க்கை முறை மாற்றம்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னா என்னன்னு பார்த்தோம்னா உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, யோக பயிற்சி அதாவது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக மன அழுத்தத்தை குறைக்கும் பயிற்சிகள் என்பதை அவர்கள் ஃபாலோ பண்ணணும். உடற்பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா 30 நிமிடம் வேகமான நடைப்பயிற்சி செய்யலாம். இது மிகவும் நல்லது. மேலும் அதனுடன் யோக பயிற்சி மேற்கொண்டால் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியும். யோக பயிற்சியில எதுன்னு பார்த்தீங்கன்னா யோகானா ஆசனம் இருக்கு, பிராணாயமம் இருக்கு, தியானம் இருக்கு. ஸோ இவங்களுக்கு முக்கியமா மூச்சு பயிற்சி, பிராணாயமா பிராக்டிஸ், ரிலாக்ஸேஷன் பிராக்டிஸ் அதாவது தளர்வு பயிற்சிகள், இதை இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தா இவங்களோட பிபியை கண்ட்ரோலா வச்சுக்க முடியும். இதை வந்து மாத்திரை மருந்துகளுடன் செய்ய வேண்டும். மாத்திரை மருந்தை நிறுத்திட்டு இதை செய்யறது அவ்வளோ பயன் இல்லை, அது செய்யவும் கூடாது. மாத்திரை மருந்துகளுடன் இந்த யோக பயிற்சி, உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடுன்னு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அதை தொடர்ந்து கண்ட்ரோல்ல வைக்க முடியும். யோக பயிற்சி செய்யறதுனால எப்படி பிபி குறையுதுன்னு பார்த்தோம்னா நம்மளோட தன்னியங்கி நரம்பு மண்டலம் அதாவது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் சீராக செயல்படுது. ஏன்னா ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் தான் ஹார்ட்டையும் பிளட் வெசல்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது, இதயத்தையும் இரத்த குழாயும். ஸோ இதை வந்து நம்ம சமமா சீராக வச்சுக்கிட்டோம்னா பிபி அதிகமாகவும் பார்த்துக்கலாம். இரத்த நாளங்கள் அதாவது பிளட் வெசலோட செயல்பாட்டை மேம்படுத்தி அதை விரிவடை வைக்கிறது, இதனாலையும் பிபி குறையுது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது. அதாவது மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் ஆறப்போ நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் கார்டிசால், கேட்டிகாலமின்ஸ் இதெல்லாம் அதிகமாகும். இது வந்து பிபியை அதிகமாக ஏற்றும். ஸோ இதை வந்து மன அழுத்தத்தை குறைக்கிற பயிற்சிகளை செய்கிறப்போ இந்த ஹார்மோன்ஸ் அளவு ஏறாது, அதனால நம்மளுக்கு பிபி ஏறாது, தூக்கமின்மையும் இரத்த அழுத்தத்தை அதிகமாக்கும். எனவே உயர் இரத்த அழுத்த நோயாளிகள் மருத்துவரால் பரிந்துரைக்கப்பட்ட மருந்து மாத்திரைகளுடன் உடற்பயிற்சி, யோக பயிற்சி மேற்கொண்டால் அவர்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியும். இவர்களுக்கு முக்கியமாக அவங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டியது ஸ்லோ பிரீதிங் பிராக்டிசஸ், சீரா சீர மூச்சு பயிற்சி, சந்திரநாடி பிரணயமா, அனலோம் வில்லோம் பிரணயமா, பிராமரி பிரணயமா இதெல்லாம் பண்ணிட்டு டீப் ரிலாக்ஸேஷன் பிராக்டிசஸ், தளர்வு பயிற்சிகள், யோக நித்ரா பயிற்சிகளை ஒரு முறையான யோகா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கிட்ட தெரிஞ்சு ஒரு யோகா சென்டர்ல தெரிஞ்சு தொடர்ந்து செய்து வந்தால் இவர்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம். நன்றி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதில் யோகாவின் பங்கு குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள்.
4: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள்

0: வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: நேரம் காலை 7:12. வானொலி அலைகள் காற்றின் ஒலி அலைகளோடு நாம் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைந்துள்ளோம். இனி கேட்கலாம்.
2: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு வெளியூருக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறோம். இருட்டி போச்சு, காட்டுப்பாதை, கையில் ஒரு டார்ச் லைட் வச்சுருக்குறோம். அந்த வெளிச்சத்தை கொண்டு வழியை புரிஞ்சுக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு வந்து வழிமறிக்கிறாங்க ரெண்டு பேர், வழிப்பறி கொள்ளைக்காரர்கள். நம்மகிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுக்கிட்டு போயிடுறாங்க, டார்ச் லைட் உள்பட. அந்த சமயத்தில் நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். எதுக்கு நினச்சி பார்க்க சொல்கிறேன்னா, அதே வேதனை நம்முடைய ஆன்மீக பயணத்தினேயும் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க. ஏன்னா ஆன்மீக பயணத்திலேயும் நடுவில் வந்து வழிப்பறி பண்ணுறவங்க ரெண்டு பேர் வருவாங்களாம். அந்த ரெண்டு பேரும் யாருங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குவோம். ஆன்மீக பயணத்தில் நாம் ஒரு எல்லையை நோக்கி பிரயாணம் பண்ணிகிட்ருக்கிறோம். விவேகம்ங்கிற விலை உயர்ந்த பொருளை கையில் வச்சுக்கிட்டு போய்கிட்டுருக்குறோம். அதை வச்சுக்கிட்டு தான் நாம் எது சரி எது சரியில்லைங்கிறத தீர்மானம் பண்ணிட்டு பிரயாணத்தை தொடர முடியும். விவேகம் இல்லைன்னா நாம் அந்த பிரயாணத்தை தொடர முடியாது. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு ரெண்டு கொள்ளைக்காரங்க குறுக்க வந்து அந்த விவேகத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டால் என்ன ஆகுறது? அப்படி தான் ஆயிடுது. சரி, யார் அந்த ரெண்டு கொள்ளைக்காரங்க? ஒருத்தர் பேர் காமம், அதாவது ஆசை. இன்னொருத்தர் பேர் குரோதம், அதாவது கோபம். ஆசையும் சினமும் சேர்ந்து தான் நம்மக்கிட்ட இருக்கிற விலை உயர்ந்த பொருளான விவேகத்தை பறிச்சுட்டு போயிடுது. அது ரொம்ப வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். டார்ச் லைட்டை தவற விட்டுட்டு இருட்டில் மூழ்கிட்டு நிற்கிறது மாதிரி. அதனால தான் பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுமா. ஆசை சினம் இது ரெண்டும் மனசில் உண்டாச்சுன்னா அதை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிஞ்சுடணுமா, வளர விட்ட ஆபத்து. அப்படி கிள்ளி எறியறதுக்கு நாம் ஒரு கத்தியை உபயோகப்படுத்தணும். அந்த கத்திக்கு பேர் தான் புத்தி. நாமெல்லாம் வழக்கமாக என்ன செய்கிறோம்? முதல்ல கோபப்பட்டுடுறோம், அதுக்கப்புறம் வருத்தப்படுறோம், இனிமேல் கோபமே படக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறோம். இதே தீர்மானத்தை முன்னாடியே பண்ணியிருக்கணும், அதுதான் புத்திசாலித்தனம். ஆசையையும் கோபத்தையும் ஆரம்பத்திலேயே எடுத்தறியலைன்னா நம்ம மனோசக்தி குறைஞ்சிக்கிட்டே போயிடும். கடைசியில் நாம் வந்து மிருகங்களாகிடுவோம். இது பெரியவங்க நமக்கு கொடுக்குற எச்சரிக்கை. சில பேர் எந்த சந்தர்ப்பத்திலையும் கோபப்படுறதில்லை, அதை பார்த்துட்டு நாம் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஒரு பிரயாணி விமான நிலையத்தில் ஒரு பணியாளர்கிட்ட ரொம்ப கோபமாக சண்டை போட்டுட்ருக்கிறார். இந்த பிரயாணி ஜப்பான் போக வேண்டியவர். அந்த சிப்பந்தி பிரயாணிகள் கொண்டுகிட்டு வர்ற பெட்டிகளையெல்லாம் வாங்கி ஒழுங்குபடுத்தி விமானத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டியவர். அந்த பிரயாணி இந்த சிப்பந்தியை வாய்க்கு வந்தபடி திட்டிகிட்ருக்கிறார். இவர் பதிலுக்கு கோபம் பண்ணும்ல, படவே இல்லை. ரொம்ப பொறுமையாக புன்முறுவலோடு அவருக்கு பதில் சொல்லிகிட்ருக்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பார்க்குறவங்களுக்கு. கொஞ்ச நேரத்தில் விமானம் வந்தது, இந்த பிரயாணி புறப்பட்டு போயிட்டார். அதுக்கப்புறமா அந்த சிப்பந்தியை கூப்பிட்டார் ஒருத்தர். ஏங்க, அந்த ஆள் அவ்வளவு கோபமாக திட்டினார், உங்களால் எப்படி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்ல முடிஞ்சுது, உங்களுக்கு கோபமே வராதான்னு கேட்டார். என்னுடைய சினத்தை நான் வந்து வெளியில் காட்டிக்க மாட்டேன், நான் அதை கையாளுற விதமே தனியினார் அவர். அது எப்படின்னார் இவர்? இப்போ அந்த பிரயாணி ஜப்பானுக்கு போயிட்டுருக்கார், அவருடைய பெட்டி படுக்கையெல்லாம் அமெரிக்காவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு நிதானமாக பதில் சொன்னாராம் அந்த ஆள்.
2: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி காரைக்கால் மற்றும்

நேரம் காலை 7:35 3 நொடி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள் மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நேயர்கள், இனி கேட்கலாம் நகர் உலா. நேற்றைய நகருள நிகழ்ச்சியில் நாம் கொல்கத்தா குறித்து கேட்டிருந்தோம். இன்றைய நகருள நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருப்பது திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பேரூராட்சி குறித்து தான். திரைசை பாடல்களுடன் கேட்க போகிறோம்.

தமிழ்நாட்டின் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய பேரூராட்சி மற்றும் தாலுகா தலைமையிடம் நன்னிலம் ஆகும். இது நன்னிலம் வட்டம் மற்றும் நன்னிலம் ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக தலைமையிடமாகவும் செயல்படுகிறது. நன்னிலம் வட்டம் தமிழ்நாட்டின் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள 8 வட்டங்களில் ஒன்றாகும். இந்த வட்டத்தின் தலைமையகமாக நன்னிலம் நகரம் உள்ளது. இந்த வட்டத்தின் கீழ் 73 வருவாய் கிராமங்கள் உள்ளன. நன்னிலம் ஊராட்சி ஒன்றியம் மற்றும் நன்னிலம் மதுவனேஸ்வரர் கோவில் இவ்வட்டத்தில் உள்ளது. இதன் அஞ்சல் குறியீட்டு எண் 610105. நன்னிலத்தை சுற்றி அச்சுதமங்கலம், சன்னநல்லூர், திருவாஞ்சியம், நல்லமாங்குடி, மாப்பிளைக்குப்பம் ஆகிய ஊர்கள் உள்ளன. நன்னிலம் நகரம் முந்தைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பகுதியாக இருந்தது. நன்னிலம் பேரூராட்சி திருவாரூருக்கு வடக்கே 16.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தொடருந்து நிலையம் நன்னிலத்தில் உள்ளது. 12.80 சதுர கிலோமீட்டர் பரப்பும், 15 வார்டுகளும், 84 தெருக்களும் கொண்ட இப்பேரூராட்சி நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கும் நாகப்பட்டினம் மக்களவைத் தொகுதிக்கும் உட்பட்டது. நன்னிலம் சோழ மன்னர்களின் வரலாற்று பின்னணியை கொண்ட ஒரு செழிப்பான ஆன்மீக பூமியாகும். நல்ல நிலம் என்பதே மருவி நன்னிலம் என்று அழைக்கப்படுகிறது. நன்னிலம் மதுவனேஸ்வரர் கோவில் இது நகர மையப்பகுதியில் அமைந்துள்ள மிகவும் புகழ்பெற்ற பாடல் பெற்ற சிவஸ்தலமாகும். சோழ மன்னன் கோச்செங்கினான் கட்டிய 70 மாட கோவில்களில் இதுவும் ஒன்றாகும். தேவர்கள் தேனீக்களாக மாறி இறைவனை வழிபட்டதால் இத்தலத்திற்கு மதுவனம் என்ற பெயர் உண்டு. சுந்தரமூர்த்தி நாயனரால் தேவார பாடல் பெற்ற தலம் இது. தமிழ்நாட்டிலேயே கல்வி கடவுளான சரஸ்வதி தேவிக்கு தனியாக அமைந்துள்ள மிக அரிதான மற்றும் உலக புகழ்பெற்ற கூத்தனூர் மகா சரஸ்வதி அம்மன் கோவில் நன்னிலத்திற்கு மிக அருகில் உள்ளது. திருப்பாம்பரம் பாம்பரநாதர் கோவில் இது ஒரு புகழ்பெற்ற ராகு கேது பரிகார தலமாகும். நாகதோஷங்கள் நீங்க பக்தர்கள் அதிகம் தரிசிக்கும் கோவில்கள் இதுவும் ஒன்றாகும். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் தாமரை கற்பனை வரிகளில் தர்புக சிவா இசையில் சித் ஸ்ரீராம் தர்புக சிவா ஆகியோர் இணைந்த குரலில் 2022 ஆண்டு வெளிவந்த முதல் நீ முடிவும் நீ திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் இனி கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்தி. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ஆபரேட்டர் வேலை. கூடங்குளத்தில் உள்ள இந்திய அணு மின்சார நிறுவனத்தில் NPCIL காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஸ்டைஃபன்ட்ரி ட்ரெயினி பிரிவில் பிளான்ட் ஆபரேட்டர் 136, எலக்ட்ரிஷியன் 47, ஃபிட்டர் 30, எலக்ட்ரானிக் 15, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 15, டர்னர் 5, மெஷினிஸ்ட் 5 உட்பட மொத்தம் 266 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி +2 ITI, வயது வரம்பு 18 வயது முதல் 24 வயது வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ், சரிபார்ப்பு. விண்ணப்ப கட்டணம் ₹100. SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. மேலும் விவரங்களுக்கு NPCIL caris.co.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 29ஆம் தேதி ஆகும். வேலைவாய்ப்பு செய்தி கேட்டீர்கள். நேரம் காலை 7:44.

டெல்டா மாவட்டங்களில் முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் சிறந்த சாலை வசதிகளை பெற்றுள்ளது. சாலை போக்குவரத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம், நாகப்பட்டினம், மன்னார்குடி மற்றும் மயிலாடுதுறை ஆகிய நகரங்களை இணைக்கும் மாநில நெடுஞ்சாலைகள் நன்னிலம் வழியாக செல்கின்றன. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பேருந்துகள் நன்னிலம் பேருந்து நிலையத்திலிருந்து வழக்கமாக இயக்கப்படுகின்றன. ரயில் போக்குவரத்து பார்த்தீங்கன்னா நன்னிலத்தில் சிறிய ரயில் நிலையம் உள்ளது. எனினும் இது மிக முக்கிய சந்திப்பான திருவாரூர் சந்திப்பு மற்றும் மயிலாடுதுறை சந்திப்பு ஆகியவை அருகிலுள்ள பெரிய ரயில் நிலையங்கள் ஆகும். விமான போக்குவரத்து பார்த்திங்கன்னா சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருச்சிராப்பள்ளி சர்வதேச விமான நிலையம் இதற்கு அருகில் உள்ள விமான நிலையம் ஆகும். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் ஜிப்ரன் இசையில் கார்த்திக் நேதா பாடல் வரிகளில் ஷாதப் ஃபாரிதி சின்மை ஆகியோர் இணைந்த குரலில் 2014 ஆண்டு வெளிவந்த திருமணம் என்னும் நிக்கா திரைப்படத்து ஒரு பாடலை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நகர் உலாவில் நாம் வந்து நன்னிலம் பேரூராட்சி குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இங்கே போக்குவரத்து வசதிகள் பார்த்திங்கன்னா நன்னிலம்

நேரம் காலை 7:50 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நகர் உலாவில் நன்னிலம் பேரூராட்சி குறித்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நன்னிலம் பேரூராட்சி அருகில் உள்ள சுற்றுலா இடங்கள் பார்த்தீங்கன்னா, ஆன்மீக தலங்களை தாண்டி நன்னிலத்தை சுற்றி ஒரு சில மணி நேர பயணத்தில் காணக்கூடிய சிறந்த சுற்றுலா இடங்கள் உள்ளன. திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் மற்றும் ஆழித்தேர் நன்னிலத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இக்கோவில் ஆசியாவிலே மிகப்பெரிய தேரை கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க இடமாகும். இதன் அருகில் உள்ள கமலாயம் குளம் மிகவும் பிரசித்தி பெற்றது. முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள் இந்தியாவின் மிகப்பெரிய அலையாத்தி காடுகளில் ஒன்றான முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள் இம்மாவட்டத்தின் தென்பகுதியில் படகு சவாரி செய்ய உகந்த இடமாக உள்ளது. நன்னிலம் மட்டத்தில் விவசாயம் மட்டுமே பிரதான பொருளாதார ஆதாரமாக விளங்குகிறது. காவிரி டெல்டா பாசன பகுதியில் அமைந்துள்ளதால் இங்கு பெரிய அளவிலான கனரக தொழிற்சாலைகள் எதுவும் இல்லை. வரும் பாடல் மோகன் ராஜா பாடல் வரிகளில் பாம்பே பாக்கியா ஸ்வகதா ஆகியோர் இணைந்த குரலில் சந்தோஷ் தயாநிதி இசையில் 2023 வெளிவந்த பார்ட்னர் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேரம் காலை 7:55. 4 நொடி.
1: 3 காலேஜ்லயும்
2: கவலைப்படாத,
1: ஃபீஸ பாரு.
3: எப்படி இருக்கப்பா?
1: என்னாச்சு?
2: ஃபீஸோட டென்ஷன்.
3: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 4 லட்சம் வரைக்கும் கொல்லாட்ரல் இல்ல. அது எங்க ஸ்வீட்? ஆர்பிஐ சொல்கிறது
2: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
0: நகர் உலாவில் நன்னிலம் பேரூராட்சி குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இப்போ நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நன்னிலம் வட்டார மக்களின் வாழ்வாதாரத்தில் சுமார் 70% விவசாயத்தையே நம்பியுள்ளது. திருமலை, ராஜனாறு மற்றும் காவிரி கிளை நதிகள் இப்பகுதிக்கு நீர் ஆதாரம் வழங்குகின்றன. முக்கிய பயிர் பார்த்தீங்கன்னா, நன்னிலத்தின் மிக முக்கிய உணவு பயிர் நெல் ஆகும். குறுவை, தாளடி மற்றும் சம்பா ஆகிய பருவங்களில் நெல் சாகுபடி தீவிரமாக நடைபெறுகிறது. மாற்றுப்பயிர்கள் நெல் அறுவடைக்கு பின்பு நிலத்தில் உள்ள ஈரப்பதத்தை பயன்படுத்தி உளுந்து மற்றும் பச்சை பயிறு போன்ற பருப்பு வகைகள் அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன. திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் மட்டத்தில்தான் பருப்பு சாகுபடி பரப்பளவு மிக அதிகம். பிற பயிர்கள் நீர் வசதி உள்ள சில குறிப்பிட்ட பகுதிகளில் பருத்தி, கரும்பு மற்றும் வாழை போன்ற பணப்பயிர்களும் விளைவிக்கப்படுகின்றன. தொழிற்சாலைகள் இங்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமான காவிரி டெல்டா பகுதியில் நன்னிலம் அமைந்திருப்பதால் இங்கு சுற்றுச்சூழலை பாதிக்கும் பெரிய தொழிற்சாலைகள் கிடையாது. விவசாயம் சார்ந்த சிறு மற்றும் நடுத்தர தொழில்களே இங்கு இயங்குகின்றன. நெல் அறவை ஆலைகள், விவசாய விளைபொருட்களை சார்ந்த நவீன மற்றும் பாரம்பரிய அரிசி ஆலைகள் இப்பகுதியின் முக்கிய தொழிலாக உள்ளன. விவசாய வணிகம் பார்த்திங்கன்னா, விளைவிக்கப்பட்ட நெல் மற்றும் பருப்பு வகைகளை சேகரித்து பிற மாவட்டங்களுக்கு அனுப்பும் வர்த்தக கூடங்கள் மற்றும் கொள்முதல் நிலையங்கள் இங்கு பொருளாதாரத்தை நகர்த்துகின்றன. சிறு தொழில்கள் பார்த்திங்கன்னா, உள்ளூர் தேவைகளுக்கான மாவு மில்கள், மர அறுவை ஆலைகள் மற்றும் விவசாய கருவிகள், பழுதுபார்க்கும் பட்டறைகள் மட்டுமே நன்னிலம் நகரப்பகுதியில் காணப்படுகின்றன. நிறைவாக வரும் பாடல் ஹரிச்சரன், யுவன் சங்கர் ராஜா இணைந்த குரலில் வாலி கற்பனை வரிகளில். யுவன் சங்கர் ராஜா இசையில் 2007 வெளிவந்த தொட்டால் பூமலரும் திரைப்படுத்துவர் பாடலை கேட்கலாம்.

நேயர்கள், இதுவரை நகர் உலாவில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பேரூராட்சி குறித்து தான் திரைசை பாடல்களுடன் கேட்டோம். நாளைய நகர் உலா தலைப்பு பேச்சிப்பாறை அணை குறித்து கேட்கலாம். ரசித்திடுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. சீஷெல்ஸ் நாட்டின் தேசிய தின

0: பொன் விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இம்மாதம் 27 முதல் 29 வரை அந்நாட்டிற்கு அரசு முறைப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். இக்கொண்டாட்டங்களில் இந்திய கடற்படையின் 2 கப்பல்களுடன் இந்திய பாதுகாப்பு படையினரின் ஒரு குழுவும் பங்கேற்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பயணத்தின் போது சீஜில்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹர்மினியுடன் பிரதமர் இருதரப்பு ஒத்துழைப்பு, பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் இன்று போதைப்பொருள் தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் 10வது உயர்மட்ட கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார். போதைப்பொருள் தடுப்பு பிரிவால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள், மாநில அரசுகள் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு சட்ட அமலாக்க முகமைகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இந்நிகழ்வில் போதைப்பொருள் தடுப்புக்கான தொலைநோக்கு ஆவணம் 2026-29 அமைச்சர் அமித்ஷா வெளியிடுவார். மத்திய அரசு வீட்டு உபயோகம் அல்லாத எல்பிஜி விநியோகத்தின் மீதான அனைத்து துறைசார் கட்டுப்பாடுகளையும் நீக்கி மேற்காசிய நெருக்கடிக்கு முன்னர் நிலவிய நிலைக்கு விநியோகத்தை மீட்டெடுத்துள்ளது. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் தனது அறிக்கையில் நெருக்கடியின் தொடக்கத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மொத்த எல்பிஜி விநியோகம் நெருக்கடிக்கு முந்தைய நுகர்வோர் அளவுக்கு 50% தளர்த்தப்பட்டுள்ளதாகவும், இது வர்த்தகம் மற்றும் தொழில் நுகர்வோருக்கு குறிப்பிடத்தக்க நிவாரணம் அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளது. ICC பெண்கள் T20 உலகக்கோப்பை போட்டியில் நேற்று மான்செஸ்டரில் நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷ் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இன்று ஸ்டெட்ஃபோர்டில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இலங்கை அணி ஸ்காட்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.

0: ஆகாஷவாணி நேயர்கள் கேட்கவிருப்பது சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்களின் பிறந்த நாள் உரை. வழங்குகிறார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள்.
1: வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த உரையை இரண்டு மிகப்பெரிய சான்றோரின் பேச்சிலிருந்து நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைய தமிழ்நாட்டுக்கு பழைய பேர் மெட்ராஸ் ஸ்டேட் அல்லது சென்னை மாகாணம் என்கிற பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சென்னை மாகாணம் என்கிற பேரை தமிழ்நாடு என்று மாற்றிய தேதி 1969 ஜனவரி 14 அன்னைக்கு. அப்போ உரையாற்றிய அன்றைய முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்கள் ஒருவர் பெயரை குறிப்பிட்டு பெரிதும் பாராட்டி பேசினார். யார் அவர்? இது ஒன்று. இன்னொரு பக்கம் நம்முடைய காந்தியடிகள் 1933 டிசம்பர் மாதம் வடசென்னையில் அரிசன சேவா சங்கத்தின் செயலாளர் என்ற முறையில் வரவேற்பு கூட்டத்தை நடத்திய ஒருவர் அவரை காந்தியடிகள் அருகில் அமர வைத்து பாராட்டி பேசினார். யார் அவர்? இந்த இருவரும் சான்றோரால் பாராட்டப்பட்டவர்தான் மாப்போ சிவஞானம் ஐயா அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை வியந்து வியந்து பார்க்கலாம். இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற சில வாழ்க்கை வசதிகள், சில சமூக நல்ல விஷயங்கள், இதெல்லாம் எங்கிருந்து வந்தது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அரசியல் கட்சியினுடைய களப்போராளியாக ஒரு பக்கம் இருந்திருக்கிறார். அவர் வந்து 89 வாழ்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 100 மேல் எழுதியிருக்காங்க. போராட்டத்தின் போது சிறையில் அடைக்கப்பட்டு அந்த சிறையில் படிக்க தொடங்கினார். ஏன்னா அவர் பள்ளிக்கூடத்தில் படித்தது 3 வரைதான். ஆனால் இந்த சிறையில் படிக்க தொடங்கி கிட்டத்தட்ட 50 100 புத்தகம் எழுதியிருக்கிறார்னா எவ்வளவு பெரிய படிப்பாளியாகவும் இன்னொரு பக்கம் களப்போராளியாகவும் இருந்திருக்காருன்னு பாருங்க. 1906 அவர் பிறந்திருக்காரு. 1919 அப்போது மாப்போசிக்கு 13 காந்தியடிகள் மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தில் சென்னைக்கு வர்றாரு. அந்த உரையால் கவரப்பட்டு அகிம்சை பாதையையே தம் அரசியல் வாழ்க்கையாக அமைத்து கொண்ட லட்சக்கணக்கான இந்திய இளைஞர்களில் மாப்போசியும் ஒருவர். சென்னைக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது மாதிரி சென்னை மாநகரத்திற்கு அது தமிழ்நாட்டுக்கு உரியது என்பதற்கு ஒரு போராட்டம் நடந்துச்சு. ஏனென்றால் அப்பொழுது ஆந்திராவின் ஒரு பகுதி, கர்நாடகாவின் ஒரு பகுதி, கேரளா முழுவதுமாக இப்படியெல்லாம் சேர்ந்து 4 சேர்ந்த சென்னை மாகாணத்தின் தலைநகராக சென்னை இருந்துச்சு. இந்த மாகாணங்கள் பிரியுது இல்லையா, அப்படி ஆந்திரா பிரிகிற போது சென்னை எங்களுக்கு வேண்டும் என்று ஆந்திர மக்கள் போராடுறாங்க. அந்த தலைநகரை மீட்கிற போராட்டத்தில் தலைமகனாக நின்றவர் மாப்போசி. இந்தியா முழுவதும் கள்ளுக்கடை எதிர்த்து போராட்டங்கள் நடக்குது. அது தமிழ்நாட்டிலையும் நடக்கும்போது மாப்போசியினுடைய வாழ்க்கையே மாறுது. எப்படின்னு கேட்குறீங்களா, அவரு கள்ளுக்கடை வைத்திருக்கிற குடும்பத்தைச் சேர்ந்தவர். கள்ளுக்கடை மறியல் நடத்துகிற

போது அவருடைய வீட்டில் அது பிரச்சனையாகிறது, உறவினர்கள் மத்தியில் அது பிரச்சனையாகிறது. 1921 காந்தியடிகள் கள்ளுக்கடை மறியலை அறிவித்தவுடன் தான் சொந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு அரசியலுக்கு போவதா என்று நேரடியாக முடிவுக்கு வர வேண்டிய நிலைமைக்கு சிவஞானம் அவர்கள் வருகிறார். அவர் அப்போ 15 வயசு. அதுக்கப்புறம் ஒரு அச்சகத்தில் போய் தொழிலாளியாக வேலை செய்கிறாரு. அவங்க குடும்பத்தில் வெளியில் வேலை பார்த்து வருமானம் வரக்கூடிய வேலை பார்க்குறவர் அவர் ஒருத்தர் தான். மாதம் 14 ரூபா சம்பளமா. அந்த வேலையை விட்டுவிட்டு கள்ளுக்கடை மறியலில் கலந்து கொண்டு சிறை சென்றார். வீட்டில் வறுமை அவரை வேலைக்கு போக சொல்லி விரட்டியது. அவர் மறியல் செய்த ஒரு கள்ளுக்கடையில் வேலை கிடைத்தது மீண்டும். ஆனால் அவருடைய தாயார் கொள்கை பற்றோடு சொந்த தேவைக்காக கொள்கையை உதறி வேலைக்கு சேருவது இழுக்கு என்று கூறி ஆறுதல் படுத்தி அந்த வேலைக்கு போக வேண்டாம் என்று அவரது தாயே தடுத்தார். சைமன் கமிஷன் எதிர்ப்பு என்பது இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான மைல்கல். 1928 நல்ல ஞாபகம் வச்சுங்க, அப்போ மாப்போசிக்கு வயது 22. சிவஞானம் பிரசவாக்கத்தில் தன் நண்பருடன் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று சிறைக்கு போறாரு. அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் சார்பாக சென்னையில் நடைபெற்ற எல்லா ஊர்வலங்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் கலந்து கொள்கிறார். அந்த வழக்கம் அவருக்கு மேடைகளில் உணர்ச்சிகரமாக பேசுவதையும் சத்தியமூர்த்தியுடன் காந்தி தலைவர்களுடைய நண்பர்களாகவும் ஆனார். காந்தியடிகள் 1930 தொடங்கிய தண்டி யாத்திரையை தொடர்ந்து நாடெங்கும் கடற்கரை நகரங்களில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது எல்லாருக்கும் தெரியும். சென்னை கடற்கரையில் ஆந்திர பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் சிவஞானமும் கலந்து கொண்டார். அப்பொழுது வயது 24. நண்பர்களே, தன்னுடைய 31 வயதில் தான் திருமணம் பண்ணுறாள். அவருடைய தாய்மாமன் மகளான ராஜேஸ்வரியை திருமணம் பண்ணுறாரு. அவருக்கு திருநாவுக்கரசு என்கிற மகனும் கண்ணகி மாதவி என்கிற மகளும் பிறந்தனர். மாதவி அவர்கள் பின்னால் சிலப்பதிகார விழாவை தொடர்ந்து நடத்தினார். அவருடைய பேத்தி தி பரமேஸ்வரி இப்பொழுதும் இலக்கியங்களில் மாப்போசியை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்தில் சிறந்த சொற்பொழிவாளராக திகழ்ந்த நம்முடைய மாப்போசி தொடர்ந்து அடுத்தடுத்து சிறைக்கு போனார். அவருடைய வாழ்நாளில் 700 நாள்களுக்கு மேலாக, அதாவது 23 மாதம் சிறையில் இருந்திருக்கிறார். அப்படி சிறைதான் அவருக்கு கல்வியை கொடுத்திருக்கிறது. அங்குதான் அவர் சங்க இலக்கியம் படிக்கிறார், அங்குதான் அவர் சிலப்பதிகாரத்தை படிக்கிறார், அங்குதான் அவர் பாரதியை படிக்கிறார். இப்படி சிறையிலிருந்து வெளியே வந்தவர் அந்த இலக்கியத்தோடு சேர்ந்த அரசியல்வாதியாக திகழ்ந்தார். எப்படி? பாரதி விழாவை நடத்த ஆரம்பிக்கிறார். 1938 முதன் முதலாக செப்டம்பர் மாதம் 11 தொடங்கி ஒரு வார காலத்துக்கு சென்னை நகரம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பாரதி விழா கொண்டாடப்பட்டது. அதில் என்ன புதுமைன்னு கேட்டால், ராஜாஜி சத்தியமூர்த்தி போன்றவர்கள், திருவிக்கா போன்றவர்கள் கலந்துக்கிட்டாங்க. காங்கிரசுக்கு எதிர்கட்சியாக இருந்த சக்கரை செட்டியார், அவர் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், வரதராஜலா நாயுடு அவர் திராவிட இயக்க தலைவர், இவர்களையெல்லாம் அழைத்து பாரதியாரின் நண்பர்கள் என்கிற வகையில் அழைத்து உரையாற்ற செய்தார் சிவஞானம். இது ஒரு புதுமையான நிகழ்ச்சியாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இப்போ கப்பலோட்டிய தமிழன்னா எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் வாழ்க்கையவே இந்திய மக்களுக்காக அர்ப்பணித்தவர் வ.உ. சிதம்பரம் அவர்கள். மிகப்பெரிய இலக்கியவாதி. 18-11 1936 என்று மறைகிறார். 2 ஆயுள் தண்டனை பெற்ற கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சிக்கு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு இரங்கல் கூட்டம் கூட நடக்கவில்லை. இதை கண்டு மிகுந்த கவலைப்பட்ட மாப்போசி அவர்கள் இரங்கல் கூட்டத்துக்கு மட்டுமல்ல, அவருக்கு ஒரு சிலை வைத்து விழா நடத்த வேண்டும் என்று தொடங்குகிறார். அப்போ கப்பலோட்டிய தமிழன் என்கிற ஒரு நூலையும் எழுதுகிறார். உங்களுக்கு தெரியும், கப்பலோட்டிய தமிழன் என்கிற பெயரில் அவர் எழுதிய நூல் பின்னால் திரைப்படமாகவும் வந்தது. அந்த படம் வந்த பிறகு வ.உ.சி புகழ் நாடெங்கும் பரவியது. அப்படி வ.உ.சியுடைய புகழ் உண்மையிலேயே பரவுவதற்கு அடிப்படையாக அவருடைய கப்பலோட்டிய தமிழன் என்கிற நம்முடைய மாப்போசி எழுதிய நூல் தான் காரணமாக இருந்தது என்பது ஒரு முக்கியமான குறிப்பு. அதுக்கப்புறம் 1939 காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக சத்தியமூர்த்தியும் செயலாளராக நம்முடைய மாப்போ சிவஞானம் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அப்பொழுது வ.உ.சிக்கு சிலை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் நிறைய ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை. என்றாலும் ஹாமில்டன் பாலத்தில் அந்த சந்தையில் வசித்த எளிய மனிதர்களிடம் 1 ரூபாய் 2 ரூபாயாக கையேந்தி சில தொழிலாளர் சங்கங்களின் உதவியோடு அந்த சிலையை நிறுவியவர் விடாப்பிடியான நம்முடைய மாப்போசி அவர்கள். 1946 தமிழரசு கழகம் என்கிற ஒரு தனி அமைப்பை உருவாக்குகிறார். செங்கோல் என்கிற ஒரு வார இதழை நடத்துகிறார். தொடர்ந்து எழுதினர். 1954 தமிழரசு கழகம் என்கிற அமைப்பை அவர் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார். தமிழரசு கழகம் முன்னை விட வேகமாக இயங்கியது. மாப்போசி எழுதிய கப்பலோட்டிய தமிழன் நூல் வ.உ.சியின் பெருமையை உலகிற்கு உணர்த்தியது போல, அவர் எழுதிய வீரபாண்டிய கட்டபொம்மன் என்கிற நூலும் அதுவரை அறியாத வீரபாண்டிய கட்டபொம்மனை தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தியது. நல்லா யோசிச்சு பாருங்க, 3 வகுப்பு வரை மட்டுமே படித்த மாப்போசி பின்னாளில் சங்க இலக்கியத்தில் தேர்ந்தவராக தன் இலக்கியத்தினால் சமூகத்திற்கு பணியாற்றிய பாரதியை, வ.உ.சியை, வீரபாண்டிய கட்டபொம்மனையெல்லாம் எடுத்து எழுதியது போலவே சிலப்பதிகாரத்திற்கும் ஒரு மிகப்பெரிய விழா நடத்தினார். சிலம்பு செல்வர் என்கிற பெயர் அதனால் அவருக்கு கிடைத்தது. 1950 சென்னை ராயப்பேட்டையில்
காங்கிரஸ் திடலில்

0: முதன் முதலாக சிலப்பதிகார மாநாட்டை நடத்தினார். அந்த மாநாட்டில் நிறைய தலைவர்களை கூப்பிடுறாரு. ராபி சேதுப்பிள்ளை, டாக்டர் மு வரதராசனார், காமராஜர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சார்ந்தவர்களையும் அழைத்து விழாவை நடத்துகிறாரு. அனைத்து கட்சி பிரபலங்கள், தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்ட தமிழ் கலாச்சார விழாவாக அது நடந்தது. தனது தமிழரசு கழகம் மூலம் சிலப்பதிகார விழாவை தொடர்ந்து நடத்தினார். மாப்போசியின் தமிழ் கொடையை பாராட்டி பேராசிரியர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் அவருக்கு சிலம்பு செல்வர் மாப்போசி என்கிற பட்டத்தை வழங்கினார். அந்த பெயர் இன்றளவும் நிலைத்து நிற்கிறது. அதுபோலவே அவர் மறைவுக்கு பிறகும் மகள் மாதவி அந்த விழாவை தொடர்ந்து நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிட்டு பாராட்டத்தக்கது. நண்பர்களே, வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் ஈடுபட்ட மாப்போசி அமராவதி சிறையில் அடைக்கப்பட்ட போதுதான் இந்த இலக்கியங்களை எல்லாம் படித்தார். அப்படி படித்து 1967-71 காலகட்டத்தில் சட்டமன்ற மேலவை துணைத் தலைவராக பதவியேற்கிறார். சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றபோது அது தொடர்பான தீர்மானம் சட்டமன்றத்தில் அண்ணா தலைமையில் நிறைவேற்றப்படுகிறது. ஒரு சின்ன சிக்கல் வந்தது. என்ன அது? வட இந்தியர்களுக்கு ழகர உச்சரிப்பு வராது. தமிழ் அல்லாதவர்கள் அதை ழாவை உச்சரிக்க முடியாது என்பதனால் தமிழ்நாடு என்பதை ஆங்கிலத்தில் தமிழ்நாடு என்று உச்சரிப்புக்கு வசதியாக மாற்ற ராஜாஜி திமுக அமைச்சரவைக்கு ஒரு ஆலோசனை தந்தார். ஆனால் மாப்போசி அதை எதிர்த்தார். தமிழின் அழகிய ஓசையை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்தார். அதேபோல் நாடு NADU என்றே ஆங்கிலத்தில் இடம்பெற வேண்டும் என்று வாதிட்டார். இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது என்பதை நான் நண்பர்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். சட்டமன்ற மேலவை உறுப்பினராக 1952-54 வரையிலும், சட்டமன்ற மேலவை தலைவராக 1972-78 வரையிலும் மாப்போசி பணியாற்றினார். 1986-3 ஆண்டு காலம் தமிழ் வளர்ச்சி உயர்நிலை குழு தலைவராகவும் பணியாற்றினார். அவர் எழுதிய நூல்களை இன்றைய இளைஞர்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். அவருக்கு சாகித்ய அகாடமி விருதை பெற்றுத்தந்த ஒரு நூல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. வள்ளலாருடைய பாடல்களின் சிறப்பையெல்லாம் தொகுத்து மிகச்சிறந்த ஒரு நூலாக வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு இன்றைக்கு எப்படி தேவைப்படுகிறது என்பதை எழுதினார். அதற்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைத்தது. அதேபோல் அவருடைய பொது தொண்டை பாராட்டி இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதும் வழங்கி கௌரவித்தது. அது இல்லாமல் சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் இவை இரண்டும் சேர்ந்து அவருக்கு டாக்டர் பட்டங்களை வழங்கினர். தமிழ், தமிழர், தமிழகம் என தன் இறுதி மூச்சு வரை தமிழ் தொண்டு புரிந்த மாப்போசி 1995 அக்டோபர் 3 உடல் நலம் குன்றி தனது 89 வயதில் காலமானார். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை தமக்குரிய வேதம் என்றும், காந்தியடிகளின் சத்திய சோதனையை வழிகாட்டி என்றும் வகுத்து கொண்டு சிவஞானம் அவர்கள் அரசியல், சமயம், சமூகம், மொழி, கலை, பண்பாடு, ஆன்மீகம் என எல்லா தளங்களிலும் காந்தியடிகளின் பார்வையே தமக்கு வழிகாட்டி நடத்தியதாகவும் சொல்கிறார் எழுத்தாளர் பாவணன் அவர்கள். அவருடைய 1000 பக்க அளவிலான எனது போராட்டம் என்கிற தலைப்பில் அவர் எழுதிய தன் வரலாற்று நூல் மிக முக்கியமான ஆவணம். அறிஞர்கள் பார்வையில் மாப்போசி என்னும் தலைப்பில் அவருடைய மகள் மாதவி பாஸ்கரன் அவர்கள் உருவாக்கிய புத்தகமும் இன்றைக்கும் எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது. சிலப்பதிகாரத்தை பற்றி 13 நூல்கள் எழுதியிருக்கிறார். கம்பனை பற்றி எழுதியிருக்கிறார். பாரதியை பற்றி எழுதியிருக்கிறார். இப்படி எழுதிய அவர் தன்னுடைய கருத்துக்களால், தன்னுடைய காலம் கடந்த போராட்ட நிகழ்ச்சிகளால் என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இலக்கியங்கள், அவருடைய அரசியல், அவருடைய களப் போராட்டம் இன்றைக்கும் நம்முடைய இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்களின் பிறந்த நாள் உரை. வழங்கினார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் காலை 8:14.
3: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி. வந்தே மாதரம் நல்கிய இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் விஸ்வபாரதி அவர்கள்.
2: இன்று June 26 இந்திய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நன்னாள். ஏன் தெரியுமா? வந்தே மாதரம் என்ற ஒற்றை சொல்லால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் தேசபக்தி நெருப்பில் நனைய வைத்த இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஒரு அரசு அதிகாரியாக இருந்து கொண்டே ஆங்கிலேயர்களின் அஸ்திவாரத்தை அசைத்த ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியின் சுவாரஸ்யமான, இதுவரை நீங்கள் கேட்டிராத வரலாற்று பக்கங்களுக்குள் தான் இன்று நாம் பயணிக்கப் போகிறோம். 1838 June 27 மேற்கு வங்காளத்தில் உள்ள நைஹாட்டி என்ற கிராமத்தில் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்தார் பங்கிம் சந்திரர். பெங்காலி மொழியில் பங்கிம் சந்திரா என்றால் என்ன பொருள் தெரியுமா நேயர்களே? வளர் பிறையின் 2 நிலவு என்று பொருள். அவர் பெயருக்கு ஏற்றாற்போலவே இருண்டு கிடந்த நவீன பெங்காலி இலக்கிய உலகிற்கு ஒரு புதிய ஒளியை தந்தார். இளமையிலேயே படிப்பில் அசாத்திய திறமை காட்டிய அவர் கல்கத்தா பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட போது அதன் முதல் 2 பட்டதாரிகளில் ஒருவராக தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தார். அவருடைய திறமையை பார்த்து வியந்த பிரிட்டிஷ் அரசு அவருக்கு மிக உயரிய பதவியான டெபுட்டி மெஜிஸ்ட்ரேட் மற்றும் டெபுட்டி கலெக்டர் பதவிகளை வழங்கியது. 30 மேலாக அவர் இந்த அரசு பதவியில் இருந்தார். ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு கூளை கும்பிடு போடும் அதிகாரியாக அவர் ஒருபோதும் இருந்ததில்லை. அவர் ஜெசூர் என்ற இடத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது ஆங்கிலேய இண்டிகோ உற்பத்தியாளர்கள் அங்குள்ள ஏழை இந்திய விவசாயிகளை அடிமைகளாக நடத்தி சித்திரவதை செய்து வந்தனர். இது தொடர்பாக நடந்த கலவரங்களை விசாரிக்க பங்கிம் சந்திரர் சென்றிருந்தார். பிரிட்டிஷ் அரசு தனக்கு சம்பளம் கொடுத்தாலும் தன் சொந்த நாட்டு ஏழை விவசாயிகளின் பக்கம் நின்றே அவர் துணிச்சலாக தீர்ப்புகளையும் அரசு அறிக்கைகளையும் எழுதினார். இதனால் ஆங்கிலேய அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகி பல முறை பழிவாங்கப்பட்டு தொலைதூர கிராமங்களுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அவருடைய நேர்மைக்கு இன்னொரு உதாரணமும் உண்டு நேயர்களே. ஒரு முறை ஒரு மாவட்டத்தின் நீதிபதியாக இருந்தபோது பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு வழக்கில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குமாறு பங்கிம் சந்திரருக்கு மறைமுகமாக அழுத்தம் கொடுத்தது. ஆனால் அவரோ, என் பேனா அரசாங்கத்தின் சம்பளத்திற்கு கட்டுப்பட்டதே தவிர என் மனசாட்சி அல்ல என்று கூறி சட்டப்படி சரியான தீர்ப்பை வழங்கி ஆங்கிலேயர்களின் முகத்தில் கரியை பூசினார். ஒரு அரசு அதிகாரி எப்படி சுதந்திர போராட்டத்தின் அடையாளமாக மாறினார்? அதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான அதே சமயம் நெஞ்சை உழுக்கும் சம்பவமும் இருக்கிறது நேயர்களே. 1873 பங்கிம் சந்திரர் பல்லக்கில் தன் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது பஹரம்பூர் என்ற இடத்தில் கர்னல் டஃபின் என்ற பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரி கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தார். இந்தியர் ஒருவர் தன் கண்முன்னே பல்லக்கில் சவாரி செய்வதா என்று கோபமடைந்த அந்த வெள்ளைக்கார அதிகாரி பங்கிம் சந்திரரை பல்லக்கை விட்டு கீழே இழுத்து அடித்து அவமதித்தார். இந்த சம்பவம் பங்கிம் சந்திரரின் மனதில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான மிகப்பெரிய புரட்சி நெருப்பை மூட்டியது. துப்பாக்கியை தூக்க முடியாத அரசு பணியில் இருந்தாலும் தன் பேனாவை கத்தியாக மாற்ற அவர் முடிவெடுத்த வரலாற்று தருணம் அதுதான். 1870 ஒரு மாலை பொழுதில் ஹூக்ளி நதிக்கரையில் அமர்ந்திருந்த போதுதான் வந்தே மாதரம் என்ற 6 பக்திகள் கொண்ட பாடலை அவர் எழுதினார். பிரிட்டிஷ்காரர்கள் தங்களின் காட் சேவ் தி கிங் பாடலை இந்தியர்களை பாடச் சொல்லி வற்புறுத்தியதற்கு போட்டியாக நம் தாய்நாட்டை வாழ்த்தி எழுதப்பட்ட பாடல் இது. ஆனால் ஆரம்பத்தில் இந்த பாடலுக்கு மக்களிடம் பெரிய வரவேற்பு இல்லை. இதனால் மனமுடைந்த பங்கிம் சந்திரர் தன் நண்பருக்கு எழுதிய கடிதத்தில், நான் வந்தே மாதரம், அதாவது தமிழில் தாயை வணங்குகிறேன் என்று எழுதியதற்கு பதிலாக வந்தே உதரம், அதாவது வயிற்றை வணங்குகிறேன் என்று எழுதியிருக்கலாம் போல மக்கள் பாராட்டியிருப்பார்கள் என்று வேதனையோடு குறிப்பிட்டார். ஆனால் அவரே நினைத்து பார்க்காத வகையில் 1882 அவர் எழுதிய ஆனந்தமடம் என்ற வரலாற்று நாவலில் இந்த பாடலை இணைத்தார். 18 பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக சன்னியாசிகள் நடத்திய மாபெரும் ஆயுத புரட்சியை அடிப்படையாக கொண்ட நாவல் அது. பாரத நாட்டை வெறும் நிலப்பகுதியாகவோ

வரைபடமாகவோ பார்க்காமல் அவளை அன்னை தெய்வம் என்று உருவகப்படுத்தி பாரத மாதா என்ற உன்னதமான வழிபாட்டு வடிவத்தை இந்தியர்களின் மனதில் முதன் முதலில் விதைத்தவர் பங்கிம் சந்திரர்தான். ஒருமுறை பங்கிம் சந்திரரின் நண்பர் அவரிடம், இந்த பாடல் இவ்வளவு கடினமான சமஸ்கிருத மற்றும் பெங்காலி கலப்போடு இருக்கிறதே, சாதாரண மக்கள் இதை பாடுவார்களா எனக் கேட்டார். அதற்கு பங்கிம் சந்திரர் தீர்க்க தரிசனமாக சொன்னார், இப்போது இது உங்களுக்கு புரியாமல் போகலாம், ஆனால் ஒரு காலம் வரும். இந்த ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையும் தூக்கத்திலிருந்து எழுப்ப இந்த ஒரு சொல்லே

0: அமைத்து முதன் முதலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் மேடையில் பாடினார். அதன் பிறகு 1905 நடந்த வங்க பிரிவினையின் போது தேசபக்தர்களின் இடிமுழக்க போர்க்குரலாக வந்தே மாதரம் மாறியது. ஆங்கிலேயர்களின் லத்தியடிகளுக்கும் துப்பாக்கி குண்டுகளுக்கும் பயப்படாமல் சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்த மந்திரச் சொல்லை சொல்லியே களம் கண்டனர். நம் மகாகவி பாரதியார் இந்த வந்தே மாதரம் பாடலால் ஈர்க்கப்பட்டு அதை 2 முறை வெவ்வேறு பாணியில் தமிழில் மிக அழகாக மொழிபெயர்த்தார் என்பது தமிழர்களாகிய நமக்கு எவ்வளவு பெருமையான விஷயம். வந்தே மாதரம் என்போம் என்று பாரதி பாடிய வரிகளின் விதை பங்கிம் சந்திரர் போட்டதுதான். நேயர்களே, பங்கிம் சந்திரர் வெறும் தேசபக்தி எழுத்தாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு புரட்சிகரமான சமூக சீர்திருத்தவாதியும் கூட. அக்காலத்திலேயே பெண்களின் உரிமைக்காகவும் கல்விக்காகவும் தன் பேனா மூலம் தொடர்ந்து குரல் கொடுத்தார். விஷவிருட்சம், தி பாய்சன் ட்ரீ என்ற தனது நாவலில் அக்கால சமுதாயத்தில் மறுக்கப்பட்ட விதவை மறுமணத்திற்கு ஆதரவாக மிக அழுத்தமான கருத்துக்களை பதிவு செய்தார். அதேபோல இந்திய இலக்கிய வரலாற்றில் அவர் படைத்த மற்றொரு மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் அவர் எழுதிய ராஜ்மோகன்ஸ் வைஃப் என்ற நாவல்தான். ஓர் இந்தியரால் எழுதப்பட்ட மிக முதல் ஆங்கில நாவலாக உலக வரலாற்றில் கருதப்படுகிறது. அவருடைய எழுத்துக்களின் வீரியத்தையும் அது மக்களிடம் ஏற்படுத்திய எழுச்சியையும் பார்த்து பயந்து நடுங்கிய பிரிட்டிஷ் அரசு அவரது ஆனந்தமடம் புத்தகத்திற்கு பல ஆண்டுகள் தடையும் விதித்தது. பெங்காலி மொழியை உலக தரத்திற்கு உயர்த்தியதால் அவரை சாகித்ய சாம்ராட், அதாவது இலக்கிய பேரரசர் என்று பெங்காலி மக்கள் இன்றும் அன்போடு அழைக்கிறார்கள். அவருடைய வாழ்நாளின் இறுதி பகுதியில் ஆன்மீகத்தின் பக்கமும் அவர் திரும்பினார். பகவத்கீதைக்கு அவர் எழுதிய விளக்க உரை இன்றும் மிகச்சிறந்த தத்துவ படைப்பாக போற்றப்படுகிறது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை பங்கிம் சந்திரர் நேரில் சந்தித்து உரையாடிய நிகழ்வுகள் ஆன்மீக வரலாற்றில் மிக முக்கியமானவை. ஆங்கிலேய அரசு பங்கிம் சந்திரரின் அசாத்தியமான நிர்வாக திறமையை பார்த்து அவரை பகைத்து கொள்ள முடியாமல் அவருக்கு ராய் பகதூர் பட்டத்தையும் கம்பானியன் ஆஃப் தி மோஸ்ட் எமினன்ட் ஆர்டர் ஆஃப் தி இந்தியன் எம்பையர் என்ற உயரிய விருதையும் வழங்கி கௌரவித்தது. பிரிட்டிஷ் அரசு கொடுத்த பட்டங்களை அவர் வாங்கினாலும் தன் நாட்டின் மீதான பற்றை அவர் ஒருபோதும் விட்டு கொடுக்கவில்லை. 1894 April 8 தனது 55வது வயதில் இந்த உலக வாழ்வை நீத்தார் பங்கிம் சந்திரர். அவர் மறைந்தாலும் அவர் ஏற்றி வைத்த வந்தே மாதரம் என்ற தேசபக்தி நெருப்பு அணையவே இல்லை. 1950 சுதந்திர இந்தியாவின் அதிகாரப்பூர்வ தேசிய பாடலாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம் தேசிய கீதத்திற்கு இணையான அந்தஸ்தை பெற்றது. ஆங்கிலேய அரசிடம் சம்பளம் வாங்கிக் கொண்டே அதே ஆங்கிலேய அரசின் அஸ்திவாரத்தை அசைக்கும் எழுத்துக்களை படைத்த தாய்நாட்டிற்கு இலக்கியம் மற்றும் தேசபக்தி மூலம் எப்படி தொண்டு செய்ய முடியும் என்று நிரூபித்த அந்த இலக்கிய பேரரசரின் பிறந்த நாளில் நாமும் நம் தாய் நாட்டை போற்றுவோம். நேயர்களே, இன்று நாம் சுவாசிக்கும் இந்த சுதந்திர காற்றில் வந்தே மாதரம் என்ற சொல்லின் தியாகமும் கலந்திருக்கிறது என்பதை நினைவில் கொள்வோம்.
1: வந்தே மாதரம் நல்கிய இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களின் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் விஸ்வபாரதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: ஏபி எலிசபெத் அவர்கள்.
1: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
2: தினந்தோறும் பகல் 12:30
1: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
2: பிற்பகல் 3:30

நேரம் காலை 8:39:51 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேயர்களே, இன்று காலை 11:02 இலக்கியம் பேசுவோம். திருஞான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் குறித்து சிதம்பரம் ஜெய ராகவன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். இன்று மதியம் 12:00 தலைவாரி பூச்சூடி உன்னை நாடகம், எழுத்தாக்கம் கல்லை மலரடியான் என்கிற சு கந்தசாமி அவர்கள். நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் எஸ் ஜெகசண்முகம், துரை ராமலிங்கம், கே விஜயலட்சுமி, ப குமரகுரு, ஆர் அருணா, எம் டாவின்சி ராகமாளிகா, எம் கரிகாலன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இன்று மதியம் 12:30 பன்னிசை மாலை எம் எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள் பாடிய தேவார பாடல்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர், வாசிப்பவர்

நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 7 மணிக்கு தியாகம் மாற்றம் மறுமலர்ச்சியின் தொடக்கம் முகரம் தின உரை வழங்குபவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் எஸ் என் சிக்கந்தர் அவர்கள் சென்னையஞ்சர். 7:30 உழவர் உலகம் அசோலா சிறந்த உயிரி உரம் மற்றும் கால்நடை தீவனம் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் மற்றும் காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப திட்ட உதவியாளர் பி ரம்யா அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும்.

0: நேரம் இப்பொழுது 8:45. ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம். 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி யோகா பயிற்றுனர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
1: உடல் நெகிழ்வு தன்மை மற்றும் சமநிலைக்கான யோகா. உடம்போட ஃப்ளெக்சிபிலிட்டி எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பினுடைய எந்த பகுதியிலுமே ரத்தம் பாயறதுக்கு தேக்கம் ஏற்படாமல் தடை இல்லாமல் அந்த பகுதிகளுக்கு ரத்தம் போய் சேரும். ஒரு பகுதிகளில் ரத்தம் போய் சேர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்னென்னா, உன் உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் சத்துக்கள் வந்து

அந்த அந்த பாகங்களுக்கு சரியா போய் சேரும். அதே மாதிரி அந்த பாகங்கள்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறத்துக்கும் ரத்தம் சீரா பாயணும். கொண்டு போற பொருளை அந்த இடத்துல சேர்த்துட்டு அங்க தேவையில்லாத பொருளையும் இதே ரத்தம் தான் கேரி பண்ணிட்டு போகுது. எடுத்துட்டு அந்த கழிவுகளை உடல்ல சரியா போய் வெளியேற்றணும். இதற்கு ஒவ்வொரு உடம்புக்கும் ஃபிளெக்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அதற்கு இந்த ஃபிளெக்சிபிலிட்டி யோக பயிற்சிகளை நம்ம நிறைய செய்ய வேண்டியதா இருக்கும். அடுத்து பேலன்ஸ். பேலன்ஸ்னா என்ன? தடுமாறாம இருக்கிறது. இந்த தடுமாற்றம் இல்லாம இருக்கிறதுக்கு உடம்பினுடைய ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸ் வந்து எலும்புகள் வந்து ரொம்ப உறுதியா இருக்கணும். அதற்கு யோக பயிற்சி வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த பூமியில நாம தடுமாறாம இருக்கிறதுக்கு புவியீர்ப்பு விசை வந்து பலன் கொடுக்குது. புவியீர்ப்பு விசையினுடைய உதவி நமக்கு தேவைப்படுது. அதை தாண்டி நம்மளுடைய உடல் உறுப்புகளும் ஜாயின்ஸும் மசில்ஸும் நமக்கு இந்த யோக பயிற்சியின் மூலியமா தடுமாற்றங்களை தடுத்து உறுதியா இருக்கிறதுக்கு பயன் கொடுக்கக்கூடியதா இருக்கு. இந்த பேலன்சிங் போசஸ் சிலவற்றை நான் இங்க சொல்றேன். முதல்ல வர்றது தாடாசனா. தாடாசன பயிற்சி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரியே தான் உங்களுடைய நரம்பு மண்டலத்தை முழுமையா சீராக்கி ரத்தம் சீரா பாஞ்சு உடம்பினுடைய எந்த பகுதியுமே வந்து ஸ்டிஃபா இல்லாம அருமையா ஸ்ட்ரெச் பண்றதுக்கு இந்த தாடாசன பயிற்சி ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை தாண்டி பாத்தீங்கன்னா வீரபத்ராசனால வரக்கூடிய டி போஸ், மூன்றாவது வீரபத்ராசனா போஸ்டர். இது வந்து ஆங்கில எழுத்து டி மாதிரியே இருக்குங்க. இந்த பயிற்சியில நிக்கும் போது உடம்பினுடைய மொத்த வெயிட்டையும் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் பாடி தாங்கணும். அந்த ஒரு கால் தாங்கணும். இந்த பயிற்சி முத முதல்ல ஆரம்பிக்கும் போது கால் நடுக்கம் ஏற்படும். நிறைய பேர் தடுமாறி விழப்போவாங்க. அப்பெல்லாம் வந்துட்டு செவரையோ இல்ல பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு மேஜையோ பிடிச்சிட்டு இந்த பயிற்சியை நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுடைய கால் உங்க மொத்த பாடியினுடைய வெயிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா தாங்கக்கூடிய சக்திய அதிகரிக்கும். உங்க கால் வலுவடையும். இந்த கால் வலுவடைறதன் மூலயமா உங்களுடைய இடுப்புல இருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த நோய்களுமே வந்து நீங்கி கால்கள் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஒரு மொத்த உடம்புலையுமே ஒரு கால்கள் நல்ல ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னாலே உங்களுடைய உடம்பினுடைய மேல் பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா ரத்தம் சீரா போய் அந்த பாகங்களுக்கு சேரும். அதனால இந்த டீ போஸ் ஆன வீரபத்ராசனா 3 வாரியர் 3 போஸ நம்ம பயிற்சி பண்றதன் மூலியமா மொத்த உடம்புமே ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலைக்கு செல்லும். அடுத்து கருடாசனா. கருடாசனா பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பாகத்தினுடைய உடலினுடைய ஒரு பாகம் இன்னொரு பாகத்தோட பின்னி பிணைஞ்சு எப்படி ஒண்ணுக்கொன்னு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படிங்கறதுதான். இந்த கருடாசன பயிற்சியை நம்ம தொடர்ச்சியா பயிற்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்ல கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுங்க. ஒரு காலோட இன்னொரு கால் பின்னி பிணைஞ்சிருக்கும், இன்னொரு கையோட கையும் பின்னி பிணைஞ்சிருக்கும். இந்த பயிற்சியை நம்ம பண்றதன் மூலியமா உடல் வலுவடையும், உறுதியாகும், மசில்ஸ் ஜாயின்ஸ் எல்லாமே நல்ல உறுதியான நிலையில இருக்கும். கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கும், ஃபோக்கஸ் அதிகரிக்கும். நம்ம எதை நோக்கி ஓடணும்னு நினைக்கிறோமோ அதுல எந்தவித தடுமாற்றமும் இல்லாம தடைகளும் இல்லாம அந்த வேலையை உறுதியா நம்ம வந்து முடிக்கிறதுக்கு இந்த கருடாசன பயிற்சி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இந்த பேலன்சிங் போசஸ் நம்ம தொடர்ச்சியா பண்ணும்போது நம்மளோட நியூரோ மஸ்குலார் கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நரம்புகளும் தசைகளும் ஒன்னா பின்னி பிணைஞ்சு ஒரு இயக்கம் வந்து சரியா இருக்கிறதுக்கு இந்த கருடாசன போஸ்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நடராஜாசனா. நடராஜாசனா வந்து ஒரு அற்புதமான போஸ்டர், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இந்த நடராஜாசனாவுமே உடம்ப கொஞ்சம் பின்னோக்கி வளைச்சு கால்களை வந்து வளைச்சு பிடிச்சுக்கிட்டு அத ஒரு கால் தாங்கணும். இந்த பயிற்சி பண்றதன் மூலியமா முதுகு தண்டு ரொம்ப அற்புதமா வேலை செய்யுங்க. முதுகு தண்டு சார்ந்த எந்த நோய்களும் நம்ம உடம்புக்கு அண்டாது. நரம்புகள் புத்தி கூர்மை நல்லா இருக்கும். போஸ்டர் பார்க்கவே அழகா இருக்கும். உடம்புல அலைன்மெண்ட்ஸ் எலும்புகளும் ஜாயின்ஸும் ப்ராப்பரா பர்ஃபெக்டா அலைன் ஆயிருக்கும். ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். எங்கேயுமே தடுமாற்றம் இருக்காது. அவங்க நடக்கிறதா இருக்கட்டும், உட்கார்றதா இருக்கட்டும், அவங்களுடைய பேச்சுல தடுமாற்றம் இருக்காது, செயல்பாடுகள்ல தடுமாற்றம் இருக்காது. ஸோ இந்த நடராஜாசன பயிற்சியை வந்து முறையா செய்யும் போது ஒருத்தருடைய உடம்புல வலு, ஸ்டெபிலிட்டி, பேலன்ஸ் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். இதை தாண்டி பாத்தீங்கன்னா அர்த்த சந்திராசனா. அர்த்த சந்திராசனா பயிற்சி வந்து பண்ணும்போது வளைவு தன்மையும் அந்த உடம்பினுடைய கால்கள்ல வலு தன்மையும் அதிகரிக்கும். இந்த போஸ்டர் வந்து கோர் மசில்ஸ நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. இது வந்து பேலன்ஸையும் கோஆர்டினேஷனையும் அதிகரிக்கும். அர்த்த சந்திராசனா போஸ்டர். அடுத்து ஹம்பிள் ஃபிளமிங்கோன்ட்டு ஒரு போஸ் இருக்கு. அதாவது கொக்கு. கொக்கு எப்படி நின்னு இருக்கும், குனிஞ்சிட்டு ஒத்த கால தூக்கி இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரியான ஒரு போஸ்டர் இது. இடுப்புல பிரச்சனை இருக்கவங்க மட்டும் இந்த போஸ்டர் அவாய்ட் பண்ணும், மற்ற எல்லாருமே இந்த போஸ்டர் ட்ரை பண்ணலாங்க. இந்த போஸ்டர் ட்ரை பண்ணும் போது பாத்தீங்கன்னா பேலன்ஸ் அற்புதமா அதிகரிக்கும். எந்த நிலையிலையும் எந்த விதமான தடுமாற்ற

கஷ்டங்களையும் தாங்குற அளவுக்கு உடம்ப நம்ம படிப்படியா பயிற்சி பண்ணிட்டு போறது தான் இந்த ஹம்பிள் ஃப்ளெமிங்கோ போஸ்க்கு நமக்கு கொடுக்குற ஒரு பலன். இந்த பயிற்சியை நம்ம செய்யும் போது ரத்த ஓட்டம் சீரா இருக்கும், நரம்பு மண்டலம் ரொம்ப சீரா இருக்கும், அண்ட் நம்ம உடம்பினுடைய வளையும் தன்மையும் தாங்கும் தன்மையும் வந்து அதிகரிக்கிறத கண்கூடா பார்க்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்டர் விருக்ஷாசனா. விருக்ஷம் போல மரம் போல நிக்கிற ஒரு போஸ் இது. இந்த போஸ் நம்ம வந்து ட்ரீ போஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆசனத்தை நம்ம பயிற்சி செய்யும் போது பாத்தீங்கன்னா முழுமையா உடம்பினுடைய நரம்பு மண்டலம் வந்து சுத்திகரிக்கப்படுது, நரம்பு மண்டலம் வந்து சீரமைக்கப்படுது. எங்கேயுமே பிரச்சனைகள் இருந்தா படிப்படியா நம்ம நிக்கிற நேரத்தை அதிகரிக்க அதிகரிக்க நரம்பு மண்டலம் வலுப்பெறும், அதில் இருக்கக்கூடிய நோய்கள் வந்து படிப்படியா நீக்கப்படும், கால்கள் வந்து வலுவடையும், கோர் மசில்ஸ் நல்லா வலுவடையும், அப்பர் பாடியும் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி கைகளை தூக்கி உயர்த்தி நிற்கும் போது பாத்தீங்கன்னா தோள்கள் வலுவடையும். ரொம்ப நேரம் இந்த பயிற்சியை பண்ண பண்ண உடம்பினுடைய தாங்கும் சக்தி எண்டியூரன்ஸ் வந்து அதிகரிக்கும், கவனம் வந்து அதிகரிக்கும், மெமரி பவர் அதிகரிக்கும். நாம வந்து உறுதியா ஒரு விஷயத்த நோக்கி செயல்பாடுகளை அதிகரிக்கிறதுக்கு அற்புதமான ஒரு போஸ்டர் இது. முன்னெல்லாம் தவம் பண்றதுக்கு இந்த விருக்ஷாசனா போஸ்ல தான் நின்று தவம் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அதாவது நமக்கு ஒரு குறிக்கோள் வச்சு அந்த குறிக்கோளை நோக்கி நாம பயணிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான போஸ் இந்த விருக்ஷாசனா போஸ். இந்த பேலன்சிங் போஸ் வந்து சும்மா ரொம்ப நேரம் நிக்கிறது, அதனால வந்துட்டு சாதாரண ஒரு வலுவை மட்டும் அதிகரிக்கும் சொல்ல முடியாது. உடம்புக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா நமக்கே தெரியாம சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் உடம்பும் இன்னொரு பகுதி உடம்பும் ஒரே மாதிரி இருக்காது, சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அது உடலுடைய இயக்கங்களுக்கு தடையா இல்லாம ப்ராப்பரா அலைன் பண்ணி சரியா வேலை செய்யறதுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அலைன்மெண்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல நடக்கும், பேலன்ஸை அதிகரிக்கும். பேலன்ஸும் ஸ்டெபிலிட்டியும் நம்மளுடைய உடல்ல அதிகரிக்கும் போது பொறுமையும் ஃபோக்கஸும் விடாம பயிற்சி பண்ணணுங்கிற நம்மளுடைய உறுதியும் அதிகரிக்கும். இந்த விபரீத கரணிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் தி ரிலாக்ஸ்டு போஸ்ங்க. அதாவது உங்க வால் கிட்ட உங்க வீட்டில் ஏதாவது செவர் இருந்துச்சுன்னா அந்த செவர் கிட்ட போயிட்டு மேட்டோ இல்லை ஒரு பெட்ஷீட்டோ போட்டுட்டு படுத்துட்டு கால்களை உயர்த்தி அந்த செவர் மேலே போட்டுட்டு கைகளை தலைக்கு மேலே உயர்த்திட்டு ரிலாக்ஸ்டா படுங்க. கொஞ்ச நேரத்துல என்ன உணர்வு இருக்கும்னா ரத்தம் கால்கள்ல விறுவிறு விறுவிறு விறுவிறுன்னு ரிவர்ஸ்ல வந்து ரத்தம் ஓடுறத வந்து நீங்க உணர்வீங்க. என்ன இது புது உணர்வா இருக்கேன்ட்டு தோணும். ஏன்னா நம்ம நேராதான் நின்று இருப்போமே தவிர்த்து செங்குத்தா காலை உயர்த்தி வச்சு இருக்க மாட்டோம். இயல்பா இந்த வேலைகளை நம்ம கால்கள்ல இருக்கக்கூடிய தசைகள் பண்ணுது. ஆனா இப்படி நம்ம ரிலாக்ஸ்டா பண்ணும் போது பெரிய அளவுல உடல் உறுப்புகளுக்கு வேலை கொடுக்காம இந்த பொசிஷன்லயே ரத்தம் சீரா வந்துட்டு ரிவர்ஸ்ல வந்து உடம்புல போக ஆரம்பிக்குங்க. ரிவர்ஸ்ல போகும்போது இதயத்துக்கு சீரா ரத்த ஓட்டம் போய் சேரும், உடம்பு முழுக்க ரத்த ஓட்டம் சீரா இருக்கும், கால்கள்ல இருக்கக்கூடிய நோய்கள் ரிமூவ் ஆகும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சிலந்தி வலன்னு சொல்லுவாங்க, வெரிகோஸ் வெயின், கால் ரொம்ப நேரம் நிக்கிறதுனால அங்கங்க வந்து நீர் தேங்கிடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இந்த விபரீத கரணி பயிற்சி பண்றவங்களுக்கு படிப்படியா சீராகும். ரொம்ப நேரம் நின்றுட்டே வேலை பார்க்கறேன், எனக்கு உட்காரவே முடியாது அப்படிங்கிறவங்கலாம் தினமும் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நீங்க வந்து படுத்து கால்களை செவர் ஓரமா உயர்த்தி வச்சுக்கோங்க. என்னால கீழே படுக்க முடியாது அப்படிங்கிறவங்க கட்டிலையோ இல்ல ஒரு சோஃபாலையோ படுத்துக்கிட்டு கால்களை முடிஞ்ச அளவுக்கு நேரா செங்குத்தா ஒரு சப்போர்ட்ல உயர்த்தி வைங்க, ஒரு வால் அதாவது செவர்ல உயர்த்தி வச்சுட்டு ரிலாக்ஸ்டா படுங்க. இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து பெருமளவுல நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும், ஆங்ஸைட்டி பால்பட்டேஷன்ஸ் இருக்கு எனக்கு படபடப்பு இருக்குங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். இதை யார் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி இருக்குன்றவங்களும், ஏற்கனவே ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கவங்களும், அதிகப்படியான ஹெர்னியா இருந்து பயிற்சி பண்ணியிருக்கிறவங்களும் தயவு செய்து இந்த விபரீத கரணிய வால் சப்போர்ட்டட் விபரீத கரணிய தவிர்த்துடுங்க. நீங்க இந்த பயிற்சியை பண்ணக்கூடாது. மற்ற எல்லாரும் 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ பண்ணலாம். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கூட கொஞ்ச நேரம் கால்களை உயர்த்தி வச்சு அந்த கால்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு மசாஜ் பண்ண மாதிரியான எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க பயிற்சி பண்ணிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புல வந்து அங்கங்க தண்ணி காலில் நீர் தேங்கிறது, சிலந்தி வலை இருக்கிறது, காலில் அதிகப்படியான வலி இருக்கிறது, இதெல்லாம் வந்து படிப்படியா குறையறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து ஒரு பெஸ்ட் போஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வியாகராசனம். இந்த வியாகராசனா பயிற்சி வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு லைஃப் ஸ்டைல வெயிட்ட சடனா குறைக்கணும்,
ஆனா வெயிட் குறைக்கிறதுக்கான பயிற்சிகளான பிளாங்க், அப்டமன் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சா நிறைய பேருக்கு இடுப்பு வலி, வயிறு வலி வந்துருந்தனால அதை டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க.

0: அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான வரம் தான் இந்த வியாகராசனம். இந்த பொசிஷன்ல வந்துட்டு கேட் பொசிஷன்ல இருந்துட்டு காலை உயர்த்தி மூச்சை வெளிவிடும் போது காலை உடம்புக்கு உள்ள எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு பயிற்சி இந்த வியாகராசனா. இதை டைகர் போஸ்னு சொல்லுவாங்க. சோ இந்த பயிற்சியை பண்றதன் மூலியமா வேகமா பண்ணா வெயிட் லாஸ்க்கு அற்புதமான ஒரு பயிற்சி. இதையே நீங்க வந்து ஸ்லோவா மெதுவா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த சயாட்டிகா பெயின், சயாட்டிகா இஷ்யூஸ் இருக்கு, லோவர் பேக்ல பெயின் பயங்கரமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஆசனம். இந்த பயிற்சியை ஸ்லோவா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை நீங்க உணர்வீங்க. மறுபடியும் தினமும் ரொம்ப நேரம் உட்கார்ந்து பயிற்சி பண்றவங்க, ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்கறவங்க இந்த வியாகராசனா பயிற்சியை உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து பிராணயாமா அப்படிங்கிற பிரீதிங் ப்ராக்டிஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. யோகாவோட ஃபவுண்டேஷனே வந்து மூச்சு பயிற்சி தான் நான் சொல்லியிருந்தேன். மூச்சை உள்ளிழுக்கிறது, மூச்சை தேக்கி வைக்கிறது, மூச்சை வந்து வெளியிடுறது, இதை பூரக கும்பக ரேச்சக அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயிற்சியை நம்ம எந்த அளவுக்கு சீராக நம்ம மூச்சை கவனித்து உள்ளிழுக்கிறோமோ, எந்த அளவுக்கு அந்த மூச்சை நம்மளால் உள்ளே தேக்கி வைக்க முடியுதோ, எந்த அளவுக்கு நம்மளுடைய மூச்சை வந்து நல்ல முறையில் எக்ஸைல் பண்ணி வெளியிடுறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய உடலினுடைய செயல்பாடுகள் ரொம்ப சீராக இருக்கும். இந்த பயிற்சிகளை வந்துட்டு நம்ம சிம்பிளான நாடி சோதனா, நாடி சுத்தி பிராணயாமால் பயிற்சி பண்ணலாம். இதுக்கு வந்து விரல்களை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒரு பக்கம் மூச்சை உள்ளிழுத்து ஒரு பக்கம் வெளியிடணும், இன்னொரு பக்கம் மூச்சை உள்ளிழுத்து இன்னொரு பக்கம் வெளியிடணும். இதை நீங்கள் சிம்பிளாக யார் வேணாலும் பயிற்சி பண்ணலாங்க. இந்த பயிற்சி பண்ணுறதன் மூலயமா நம்மளுடைய மனம் அமைதி பெறும், நரம்பு மண்டலம் வந்து சீராக இருக்கும். நரம்பு மண்டலம் சீராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களும் வந்து தெளிவாக இருக்கும். எண்ணங்கள் தெளிவாக இருக்கும்போது செயல்பாடுகளுமே வந்து நல்ல தெளிவாகவும் உறுதியாக இருக்கும். பிராணயாமால பிராமரி வந்து ஒரு அற்புதமான பயிற்சிங்க. இந்த பிராமரி பயிற்சியை நம்ம பண்ணும்போது பிராமரி பயிற்சி வந்து பீயோட ஹம்மிங் சவுண்டை ஏற்படுத்துறது, வண்டு ரீங்காரமிடுற சத்தத்தை நம்மளுடைய உடம்புல இருந்து ஏற்படுத்துறோம். இந்த சத்தத்தை நம்ம கொடுக்கறதன் மூலியமா உடம்புல வந்து ஒரு வைப்ரேஷன் ஏற்படுது. இந்த பிராமரி பயிற்சி பண்றதன் மூலியமா நம்மளோட உடம்புல இயற்கையா நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடக்ஷன் வந்து அதிகரிக்குது. நைட்ரிக் ஆக்சைடு நம்ம உடம்புல ஆல்ரெடி உற்பத்தி ஆயிட்டு தான் இருக்கு, ஆனா இந்த பிராமரி பயிற்சியை நம்ம பண்ணும்போது 15 மடங்கு அதிகப்படியான உற்பத்தி இருக்கான். சரி, இந்த நைட்ரிக் ஆக்சைடோடைய உற்பத்தி அதிகரிக்கிறதுனால என்ன பலன்? நம்மளுடைய வாழ்வியல் முறையினால ரத்த நாளங்கள்லாம் சுருங்கி கொழுப்புகள் படிஞ்சு ரத்தம் சீரா போக முடியாம ஹார்ட்ல பிளாக் ஆகுறது, ஸ்ட்ரோக்ஸ் வர்றது, உடம்பினுடைய எல்லா பகுதிகளிலும் ஸ்டிஃப்னஸ் ஏற்படுது இல்லையா. நைட்ரிக் ஆக்சைடு என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா அந்த ரத்த நாளங்களை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி அது உள்ள இயற்கையாவே நல்ல ரத்த ஓட்டம் சீரா போகிறதுக்கு உதவிகரமா இருக்குது. ஸோ இந்த பிராமரி பயிற்சி பண்றதன் மூலயமா இந்த வைப்ரேஷன் நம்ம உடம்புல ஏற்படுறதன் மூலயமா ரத்த நாளங்கள் நல்லா விரிவடையுது, எங்கேயும் அழுக்கு தங்காம கொழுப்பு தங்காம சீரா ரத்த ஓட்டம் ஏற்படுது. நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அற்புதமான ஒரு பயிற்சி. முக்கியமா தூக்க பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பிராமரி பயிற்சியை மேற்கொள்ளும் போது இன்சோம்னியால இருந்து பெருமளவுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், நல்ல தூக்கம் கிடைக்கும், மன அமைதி இருக்கும். கான்சன்ட்ரேஷன் மெமரியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு குழந்தைகளுக்கும் சரி வயதானவங்களுக்கும் சரி பிராமரி ஒரு அற்புதமான பயிற்சி.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி யோகா பயிற்றுனர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. ஸ்ரீ காளஹஸ்தி என் கே சுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக பரமாத்முடு தியாகராஜர் கீர்த்தனை, வாகதீஸ்வரி ராகம், ஆதிதாளம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ரஞ்சனி நிரஞ்சனி ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றிய பாடல், ரஞ்சனி ராகம், ஆதிதாளம்.

நேர்களே, அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீ காளஹஸ்தி என் கே சுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பெரும்பேர் டி ஆர் சேத்துராமன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்பிக்கெட்டவர் எவரையா, பாபநாசம் சிவன் பாடல், ஹிந்தோலம் ராகம், ஆதிதாளம்.

நிகழ்ச்சிக்கு நிறைவாக என்ன கவி பாடினாலும் என தொடங்கும் ஆணையம்பட்டி ஆதிசேஷையர் இயற்றிய பாடல் நீலமணி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஸ்ரீ காளஹஸ்தி என் கே சுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில்

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று காலை பூர்ணாங்குப்பத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மறுசீரமைக்கப்பட்ட 400 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான முழியன் குளத்தை திறந்து வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வகணபதி, மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமு ஆகியோரும் பங்கேற்கின்றனர். மத்திய வேளாண்மை விவசாயிகள் நலன் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று உத்தரகாண்டில் ருத்ராபூரில் நடைபெறும் கேத் பச்சவ் அபியான் நிகழ்ச்சியில் விவசாயிகளுடன் கலந்துரையாட உள்ளார். அவர் விவசாய நிலங்களை பார்வையிட்டு பயிர்களின் நிலையை ஆய்வு செய்ய உள்ளார். இந்நிகழ்வில் அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி, மாநில அமைச்சர்கள், மத்திய பிரதிநிதிகள் மற்றும் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொள்கின்றனர். இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெற்ற நீட் யூஜி 2026 மறுதேர்வுக்கான தற்காலிக விடை குறிப்புகளை எதிர்த்து ஆட்சேபனை தெரிவிக்க விருப்பம் உள்ளவர்கள் www.neet.nta.in என்ற இணையதளத்தில் இம்மாதம் 28ஆம் தேதிக்குள் ஒரு கேள்விக்கு 200 ரூபாய் கட்டணம் செலுத்தி தெரிவிக்கலாம். ஆட்சேபனை ஏற்றுக்கொள்ளப்பட்டால்

0: கட்டணம் முழுமையாக திருப்பி அளிக்கப்படும் என்று தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது. வெனிசுலாவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 235 உயர்ந்துள்ளது. மேலும் 1500 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சு நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மீட்புப் பணிகளுக்கு உதவ பல நாடுகள் முன்வந்துள்ளன. இந்நிலையில் அந்நாட்டு இடைக்கால அதிபர் அவசர நிலையை பிறப்பித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 2 இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஆடவர் T20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11:00.
1: நேரம் காலை 10:14. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் இப்போவே முழுவதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் கேட்டாலே இனிக்கு முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்கள்.

ஆகாஷ்வாணியை நினைத்தாலே இனிக்கும், ஆகாஷ்வாணி பாடல்களை கேட்டாலே இனிக்கும். முகநூலில் நேயர்கள் விருப்ப பாடல்களை ஒளிபரப்பும் பொழுது எப்பொழுதும் அனைவருக்கும் இனிக்கும் தான். நேயர்களே, உங்கள் விருப்ப பாடல்களை நீங்களும் உலகவாழ் நேயர்கள் கேட்டு மகிழ ஆசையா? அப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் முகநூலில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற பக்கத்தில் கேட்டாலே இனிக்கும் பதிவில் உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த திரைப்பாடல்களை திரைப்படம் மூலம் பதிவிடுங்கள். நாங்கள் ஒளிபரப்ப தயாராக உள்ளோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் நெல்லை பாரதி. இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் என் தங்கச்சி படித்தவர்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக வேதாரண்யம் வட்டம் 4 வேதபதி கே வி ராஜதுரை, தலை ஞாயிறு ஏ ராஜா முகமது இவர்கள் விரும்பிய பாடலின் திரைப்படம் தண்டனை.

மன் கி பாத் குறித்த அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் காலை 10:18 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக தர்மபுரி அருண் இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் சிந்தாமல் சிதறாமல்.

நேரம் காலை 10:28 54 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக தாராபுரம் துரைராஜ், பேபி அம்பிகா, இளவரசி சித்ரா, சுகந்தி மற்றும் பெங்களூர் குப்பநத்தம் டி ராம் பிரகாஷ் இவர்கள் விரும்பிய பாடலின் திரைப்படம் 1001 திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து ஹிராமணி வர்மா, அடுத்த நேயர் முராதாபாத் மாவட்டம் துலாப்பூர் யூபி கிராமம், இவர்களுக்காக கண்ணெதிரிலே தோன்றினால் திரைப்படுத்த ஒரு பாடலை கேட்கலாம்.

கேட்டாலே இனிக்கு முகநூல் வழி நேர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் சுகன்யா பரத். இவர்கள் விரும்பிய பாடலின் திரைப்படம் ஜே ஜே.

நிகழ்ச்சியில் நிறைவாக மதுரமூர்த்தி ஆச்சாரி, நன்னிலம் நாராயணன், மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன், கோவை மாவட்டம் புது சிவசுப்பிரமணியன், வேட்டவளம் குமார், கடலூர் துறைமுகம் சுரேஷ், ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், காட்டூர் சிவகுமார், சிவாஜி சிவா, பிரேம்நாத் பிரேம், சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், இவர்களுக்காக ஒரு பொதுப்பாடல், ஒரு வீடு ஒரு விலகம் ஒரு உலகம் திரைப்படுத்த ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டாலே இனி முகநூல் வழி நேயர்கள் விரும்பிய திரை இசை பாடல்களை கேட்டீர்கள்.
1: பதினோரு மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. இன்று மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு ஹசரத் இமாம் ஹுசைன் செய்த தியாகங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நினைவு கூர்ந்துள்ளார். உண்மை மற்றும் நீதியை நிலைநாட்டும் முயற்சியில் அவர் முன்னுதாரணமாக திகழ்கிறார் என்றும் தமது சமூக ஊடக பதிவில் பிரதமர் தெரிவித்தார். சீஷெல்ஸ் நாட்டின் தேசிய தினத்தை பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இம்மாதம் 27 முதல் 29 வரை அந்நாட்டிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். இக்கொண்டாட்டங்களில் இந்திய கடற்படையின் 2 கப்பல்களுடன் இந்திய பாதுகாப்பு படையினரின் ஒரு குழுவும் பங்கேற்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பயணத்தின் போது சீஷெல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினியுடன் பிரதமர் இருதரப்பு ஒத்துழைப்பு, பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். ஹரித வித்யாலயம் திட்டத்தின் கீழ் சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் வகையில் மேற்கொண்ட முன்மாதிரியான முயற்சிகளுக்காக ஸ்வச்தா புரஸ்கார் விருது போட்டியில் மாஹேயில் உள்ள செம்பரா அரசு தொடக்கப்பள்ளி தேசிய அளவில் 2 இடத்தை பிடித்துள்ளது. இந்த சாதனையை புரிந்ததற்காக மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகிகளை மாஹே சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் குமார் வாழ்த்தியுள்ளார். இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் நாசா முக்த் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் இன்று போதைப் பொருளுக்கு எதிரான பிரம்மாண்ட விழிப்புணர்வு பேரணி காரைக்காலில் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர், துணை மாவட்ட ஆட்சியர், NSS மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: நேரம் 11:35.
1: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். இலக்கிய ஆர்வலர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் திருஞான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் குறித்து சிதம்பரம் ஜே ராகவன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: ஐயா வணக்கங்க.
3: வணக்கம்.
2: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
3: என்னுடைய பெயர் ஜா இராகவன். உதவி தொடக்க கல்வி அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்று விட்டேன்.
2: என்ன ஊர்ல?
3: சீர்காழியில கடைசியா இருந்த ஊரு. அதுக்கு முன்னாடி காட்டு மன்னார் கோயில், அதற்கு முன்பு திருச்சி, அதற்கு முன்பெல்லாம் ஆசிரியராகவே இருந்தேன்.
2: உங்க சொந்த ஊரு
3: சிதம்பரமே தான். அங்க இருந்து கொண்டு தமிழ் பணியும் இறை பணியும் செய்கிறேன். இதை தவிர சுற்றுலாக்கள் நடத்தி வருகிறேன்.
2: சுற்றுலா எப்படி? தமிழ்நாட்டில்
3: தமிழ் இல்லை, ஆல் இண்டியா, த்ரூ அவுட் இண்டியா. திருவருள் துணையினால காசிக்கே ஒரு 300 தடவை போயிருக்கேன்.
2: 300 தடவையா?
3: இப்ப கூட பண்டரிபுரம் சீரடியெல்லாம் பார்த்துட்டு தான் இன்னைக்கு வர்றேன். நானும் நண்பர்களையும் உறவினர்களையும் மற்றவர்களையும் அழைத்து கொண்டு போகுதுன்னு என்னுடைய பழக்கம். குறைந்த கட்டணத்துல சிறப்பா செய்தல்
2: உங்களுடைய இறைப்பணி. அந்த அளவுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இந்தியா முழுமைக்கும் பல்வேறு விதமான கோயில்கள், அதாவது சுற்றுலா அழைச்சிட்டு போறது, இதுதான் உங்களுடைய வேலையா வச்சிருக்கீங்க இப்போதைக்கு. ஆனா நீங்க ஆசிரிய பணி, தலைமை ஆசிரியராக இருந்திருக்கீங்க. அதுக்கு பிறகு வந்து
3: உதவி தொடக்க கல்வி அலுவலர்,
2: அந்த பணியில இருந்து ஓய்வு பெற்றிருக்கீங்க. இப்ப நம்மளுடைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம பேச போறது திருஞான சம்பந்தர் அவருடைய வாழ்வும் வாக்கும். இது சம்பந்தமா பல்வேறு செய்திகள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. முதல்ல நம்ம நேயர்களுக்கு திருஞான சம்பந்தர் சம்பந்தமா சில செய்திகள் அவங்க கொஞ்சம் நேரம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
3: திருஞான சம்பந்தர் சீர்காழியில அவதரித்தவர். அவர் 4 பேர் நமக்கு ரொம்ப முக்கியம். திருஞான சம்பந்தர், அப்பர் என்கிற திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மணிவாசகர்னு 4 பேர். அவர்களுக்கு சமய குறவர்கள்னே பேர். அதுல முதன்மையானவர் ஞான சம்பந்தர். பொதுவா 4 பேர் போன வழியில போங்க அப்படின்னு பொதுவா கிராமத்தில் சொல்லுவாங்க. ரோட்ல போற 4 பேர் வழி இல்லைங்க. இந்த ஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசகர், இந்த 4 பேர் எந்த மார்க்கத்தை காட்டினாங்களோ அந்த மார்க்கத்துல நாம் நடந்து போனோம், அந்த பாதையில் நாம் வாழ்ந்து காட்டணும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோள். அந்த வகையில் திருஞான சம்பந்தர் ஆற்றிய தமிழ் பணி, அவர் செய்த புரட்சிகள், சமுதாய சாதனைகள், இவைகள்லாம் இன்னைக்கு சிந்திக்கலாம் என்று தான் வந்திருக்கோங்க.
2: இப்போ அவருடைய முதல் பாடல் அந்த தோடுடைய செவியோன், அந்த பாடல் அதனுடைய பொருள், இது சம்பந்தமாக பல்வேறு செய்திகளை சொல்லுங்களேன்.
3: பொதுவாகவே எல்லாருமே இறை வணக்கம்னு பாடுவாங்க. அதில் கணபதியே பொதுவாக பாடுவாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க இலக்கியங்கள்லாம் இறை வணக்கம்னு இருக்கும், கடவுள் வாழ்த்துன்னு இருக்கும், நேரடியாக கணபதினு இருக்காது. வாதாபி கணபதி அப்படின்னு பிறகு 1000 வருடங்களாக தான் கணபதி பாட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் அருளாளர்கள், ஞான சம்பந்தர் போன்றவர்கள்லாம் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், சிவபெருமானை தவிர வேறு யாரையும் பாடாதவர்கள் அவர்கள். ஆகையினால பால் கொடுத்திருக்கார் ஞான சம்பந்தருக்கு. ஞான பால் பார்வதி கொடுக்க ஞானத்தை குழைத்திருக்கிறார் சிவபெருமான். அந்த பாலை தான் இப்பொழுது பார்வதி கொடுத்தாங்க அந்த அம்மா. திருமுலைப்பால் கண்டவர்களுக்கு, திருமுலைப்பால் உண்டவர்களுக்கு மறுமுலைப்பால் கிடையாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்படி ஞான சம்பந்தர் திருமுலைப்பால் சாப்பிட்டாரே, நாமக்கெல்லாம் இல்லையான்னு கேட்காதீங்க, இருக்கு. அவர் பாடிய தேவாரத்தை நாம் திரும்ப பாடினால் நாமும் திருமுலைப்பால் சாப்பிட்டவர்களாகத்தான் கருதப்படும்.
2: இந்த உணர்வு நமக்கும் வரும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அந்த முதல் பாடலுக்கு வந்துருங்களா.
3: அருமையான பாடல்ங்கிறது. தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன்மதி சூடி, காடுடைய சுழலை பொடி பூசி, என் உள்ளம் கவர்கள்வன், ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த

0: பெம்மான் இவன் அன்றே என்ற பாடல்கள், அதுல சிவபெருமான் பஞ்சகிருத்திய பரமானந்த நடனத்தை பத்தி எல்லாம் அதுல சொல்றாருங்க. இறைவன் ஐந்தொழில் செய்கிறார், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த பாட்டுல ஐந்துமே இருக்கு. எப்படின்னா, விடை ஏறுதல் தோற்றம், தூவெண்மதி சூடி காலில் விழுந்த சந்திரனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டார், சாபம் வந்து போச்சு, 15 கலைகளாக தேய வேண்டும் என்று தட்சன் சாபம். கடைசி கலைக்கு முன்னாடி சிவபெருமானிடம் அடைக்கலம் புகுந்தார், அடைக்கலம் புகுந்தவரை காபந்து செய்து அவரை உயர்த்தி காட்டிய பெருமான், அதனால காபந்து செய். அழித்தல், இந்த உலகத்தில் தோற்றமும் இருக்கணுங்க, வாழ்வும் இருக்கணும், அழிவும் இருக்கணும். என்ன இந்த ஜெனரேஷன் ஒண்ணு வேணுமே, அதனால அழித்து காட்டுகிறார். யாத இந்த உலகத்தில் இருக்கிறவெல்லாம் முடி சார்ந்த மன்னரும் பிடி சாம்பலாகத்தான் கடைசியில போகணும் என்பதற்காக காடுடைய சுடலை பொடி பூசி, அதுனா காடுடைய சுடல்னா சுடுகாடுன்னு அர்த்தம். பாடல்ல எவ்வளவு அர்த்தங்கள் இருக்குங்கிறத நம்ம அதுல தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. அப்புறம் என்ன செய்கிறார்னா, என் உள்ளம் கவர் கல்வன் என்று சொல்றார். உள்ளம் கவர் கல்வன்னா மறைத்தல் தொழில். எப்பொழுதும் மனிதனுக்கு மறதி இருக்கக்கூடாது, மறைத்தல் தொழில் இருக்கணும். எப்படின்னா, வீட்டில் ஒரு துக்க நிகழ்வு நிகழ்ந்து போச்சு, இருந்துகிட்டே இருந்தா நம்ம வாழ்வு செயல்படுமா? நடக்காது. 10 நாளைக்கு முன்னாடி தேவையில்லாத ஒரு நிகழ்வு நடந்தது, வேண்டாம். ஒரு 10 நாளைக்கு சாப்பிட்ட முன்னாடி உணவு நமக்கு ஞாபகம் இருக்காது, 5 நாளைக்கு முன்னாடி உடுத்திய உடை என்னன்னு தெரியாது, இதெல்லாம் மறந்து போகுது. ஏன்னா மறந்துதான் ஆகணும், அத்தனையும் நினைவு வச்சுக்க வேண்டிய அவசியம். பொதுவாக துக்கத்தை மறக்கணும், அதனால மறைத்தல் தொழிலை செய்கிறார். அப்புறம் அருள் செய்த, அருள் செய்கிறார். பாருங்க, இந்த உடம்புல ஒரு கண்ணு செய்கிற வேலையை ஒரு காது செய்யாது, காது செய்யற வேலையே மூக்கு நாக்கு செய்யாது, அது அது வேலையை அது அது கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, இதுதான் அருள்தல் அர்த்தம். இப்படி 5 வேலைகளையும் காட்டக்கூடியது இது. அதோட மட்டும் இல்லைங்க, எல்லாமே வெள்ளையா காட்டுறாரு. பாருங்க, இந்த விப்ஜிஆர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த வானவில்
1: நிறங்கள்,
0: அந்த 7 சுத்தனா என்ன வரும், வெண்மைதான் வரும். இந்த காத்தாடிய சுத்தனா அப்படி வர்ற மாதிரி அந்த 7 நிறத்தையும் ஒன்னாக்கினா வெண்மை வரும். அது மாதிரி தோடு அது வெண்மையா இருக்கு. அப்புறம் விடை, விடைன்னா ரிஷபம், ரிஷபம்னா காளை மாடு, வெள்ளை காளை மாடு தான் அவர் வச்சிருப்பார், அது வெள்ளையா இருக்கு. மதி, அவர் சந்திரன் சூடியிருக்காரு, அது வெள்ளையா தான் இருக்கு. காடுடைய சுடலை பொடி பூசி,
1: அந்த பொடியும் வெள்ளையா தான் இருக்கு,
0: வெள்ளையா இருக்கு. என் உள்ளமும் வெள்ளை தாங்க, அதனாலதான் என் உள்ளத்துக்குள்ள சுவாமி வந்தார். கள்ள உள்ளத்துல அவர் வருவாரா, நல்ல உள்ளத்துல அவர் வருவார் என்பது மாதிரி எல்லாம் வெண்மையாவே படைச்சிருக்கிற உயர்ந்த பாடல். அதை எல்லாரும் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன்.
1: இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப அருமையான கருத்துக்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இந்த தோடுடைய செவியோன் வந்து திரைப்பட பாடலாகவும் இருக்குது. அந்த பாடலை இப்ப நம்ம கேட்டோம்னா நேயர்களும் பாடல் வரிகளை ஒரு தடவை மீண்டும் சுவைச்ச மாதிரி இருக்கும். அந்த பாடலை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாமே.
0: அவசியம் செய்வோம்.
2: என்ன தோடுடைய செவியனா,
3: தூவெண்
2: மதிசூடி அப்படி என்றால் சிவபெருமான் அல்லவா?

0: பாடலுக்கு முன்னாடி திருஞான சம்பந்தர் அடிப்படையான சில விஷயங்கள், அவர் பாடின முதல் பாடல், அது பற்றின செய்திகள் நிறைய சொன்னீங்க. இப்போ அடுத்து என்னென்னா, இயற்கை வர்ணனையை வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து மிக நுட்பமாக கையாண்டிருக்காரு திருஞான சம்பந்தர். அதுக்கு சில சான்றுகளோட நீங்கள் செய்திகளை நேயர்களுக்கு சொல்லணும்.
1: வாழ்வு எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இயற்கையோடு இயந்து வாழணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, பகல்ல நம்ம எல்லாம் உழைக்கணும், இரவுல ஓய்வு எடுக்கணும். இப்போ மாறி இருக்குங்கிறதெல்லாம் வேற, இது இயற்கை. உலகத்தில் இருக்கிற பறவை இனங்கள் எல்லாம் இரவுல போய் அங்கங்க ஒடுங்கிடுது, பகல்ல போய் பறந்து சாப்பிடுது. மிருகங்களும் அப்படித்தானே இருக்கு, அதெல்லாம் ஆரோக்கியமா இருக்கா இல்லைங்களா? அது போல இயற்கையோடு இயைந்த வாழ்வு இருந்தால் மனிதனுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு மனிதன் எங்க தெரியுங்களா குளிக்கணும், ஆறு, குளம், ஏரி, அருவி, இது மாதிரியான நீர்நிலைகளில் போய் குளிக்கணுங்க. அப்போ தான் மூழ்கி குளிக்க முடியும். உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் குளிர்ச்சி ஆகும். நாம் இப்போல்லாம் எங்கே தெரியுமா குளிக்கிறோம், பாத்ரூமில் குளிக்கிறோம். அதுக்கு பேர் என்னன்னு குளியல்னு பேர் இல்லைங்க, பாத்திரத்தை கழுவுற மாதிரி கழுவிக்கிறோம் உடம்ப. உண்மையா இல்லையா நீங்க தான் சொல்லணும்.
0: இல்ல இல்ல, நீங்க சொன்னப்ப இயற்கையோடு இணைந்து வாழ்றது ஒன்று இருக்குது.
1: ஆமா,
0: ஆனால் நீங்க இயற்கையோடு இயைந்து வாழ்றது.
1: ஆமா,
0: இது ரெண்டுக்கும் உள்ள பொருளே இப்ப நீங்க சொன்னதுலயே தெரிஞ்சு போச்சு.
1: அதனால ஞான சம்பந்தர் முதல்ல சீர்காழியில பாடின தோடுடைய சிவையனுக்கு பிறகு அவர் பக்கத்துல ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல திருக்கோலக்காங்கிற ஊருக்கு போற, நடந்து போறாருங்க. நடந்து போகும்போது பக்கத்துல அப்பா பாக்குறார், சின்ன குழந்தை நடக்க கூடாதுன்னு தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு பையனை போற. போகும்போது சுவாமியே நினைச்சுக்கிட்டு போறதால கையை தட்டிக்கிட்டே போறாரு. இப்படி தாளக்கட்டு, சின்ன வயசுலேயே தாளம் போடணுங்கிற எண்ணம் வந்து வச்சு ஞானசம்பந்தர் சுவாமிக்கு. அந்த பாட்டை பாடுறேன் பாருங்க, அதில் எவ்வளோ இயற்கை வர்ணனை இருக்கு பாருங்க. மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என் கொலோன்னு இந்த பாடல். இந்த பாடல்ல மடை இருக்கு, மடைன்னா வயல், வயல்
0: சார்ந்த பகுதி. அங்க எப்படி வாழமின் இருக்கும்,
1: பக்கத்துல குளம் இருக்கு, குளத்துல இருந்து மடைக்கு தண்ணி போகுது, ஆறுலேருந்து முதல்ல குளத்துக்கு தண்ணி வரும், குளத்துலேருந்து மடைக்கு தண்ணி வருது. அப்போ அந்த குளத்துல என்ன பண்ணுகிறார்கள், பெண்கள்லாம் குளிக்கிறாங்க. பெண்களுடைய கண்கள் மீனுக்கு சமானமாக இருக்கும், கயல் வெடின்னு சொல்கிறோம் இல்லையா, சில பேர் பேர் வச்சிருப்பாங்க கயல் வெடின்னு. அந்த பெண்களுடைய கண்களை பார்த்த குளத்தில் இருந்த மீன்கள் பார்க்குது, இந்த பெண்கள் அழகாக இருக்காங்க, அந்த பெண்களை காட்டிலும் அவங்க கண்கள் ரொம்ப அழகாக இருக்கு. ஆகா, நாம் இனிமே இங்கே இருக்கக்கூடாது, நம்ம விட அழகு பேர் அழகான இந்த கண்கள் இங்கே இருக்குது, நம்ம இங்கேருந்து தப்பிச்சு வெளியில் போயிடணும் அப்படின்னு நினச்சி குளத்தில் இருந்த மீன்கள் எல்லாம் மடையில் பாஞ்சு போச்சான். அதனால தான் மடையில் வாழைப்பாய, எந்த மடையில் இருந்து வாழைப்பாய, குளத்தில் இருந்த மீன்கள் அந்த மடையில் பாய அப்படிங்கிற. அப்போ குளிக்கும்போது ஆனந்தமாக குளிக்கணுங்க, குடைந்து குடைந்து குடிக்கணும், குடையும் பொய்கை கோலக்காவலாம், மகிழ்ச்சியாக குளிக்கணுங்கிறார் ஞான சம்பந்தர். அப்போ என்ன கொடுத்துருக்காருங்க, நீர் வளமும் கடவுள் கொடுத்துருக்கார், நில வளமும் கடவுள் கொடுத்துருக்கார். ஆனால் கடவுள் எப்படி இருக்கிறார், ரொம்ப எளியந்தமாக இருக்கிறார். சடை, பிறை, சாம்பல் பூச்சு, கீழ் உடை, லங்கோடு சாதாரண கோவண ஆடை, இதோடு எளிமையாக இருக்கார். ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருக்கணும்னா, பெரிய செல்வங்கள் இருந்தாலும் எளிய வாழ்க்கை வாழணும். இது நம்ம சிவபெருமான் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம் இது.
0: இல்லாதவர் போல் வாழ வேண்டும்.
1: ஆமா, இருந்தும் இல்லாமை போல இருக்கணும். எளிய வாழ்வு, இனிய வாழ்வு வாழணும், இயற்கையோடு இயைந்த வாழ்வு வாழணும் என்று அருமையா அந்த பாட்டுல,
0: இந்த பாடலை முழுமையா சொல்லிடுங்களா.
1: இயற்கையோடு இயைந்த பாடல், திருவையாறுல ஒரு ஊர், வாயாறு பாயாமும் திருவையாறு ஐயனை பாடுங்கிறார் அப்பர் சுவாமி. வாயில் எச்செல்லாம் வரத்துக்கு முன்னாடி அப்படின்னு நடத்தோம், வயதானத்துக்கு முன்னாடியே போய் திருவையாறுக்கு போகிறார். அது மாதிரி திருவையாறுல ஒரு இயற்கை காட்சியை காட்டுறார். ஒரு ஆளுக்கு மரணம் வரும்போது எப்படி இருக்கும், புலனைந்தும் பொறி கலங்கி, புலன் வேற பொறி வேறங்க, கண்ங்கிறது பொறி, கண்ணால் காணக்கூடிய காட்சி இருக்கு பாருங்க, அதுக்கு புலன்னு பேர். புலன் ஐந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேல் உந்தி உயிர் போகுது. அப்படி ஒரு நிலையை காட்டுறார், மனிதனுக்கு உயிர்

0: போகிற நேரத்தில் என்னென்ன புலன்கள் என்னென்ன பொறிகள்லாம் வேலை செய்யாது அப்படின்னு காட்டுறாருங்க. ஞான சம்பந்த பெருமான் காட்டிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய இயற்கை வர்ணனை காட்டுறார். அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். அந்த நேரத்தில் அஞ்சேல் பயப்படாதே பயப்படாதேன்னு திருவையாறு சுவாமி அருள் புரிவாராம். மரண நேரத்திலும் அருள் புரியக்கூடிய சுவாமி என்று சொல்ல, அந்த ஊரில் கோயிலில் பெண்கள்லாம் நடனம் ஆடிக்கொண்டு வருவார்கள். நடந்து வர்றவங்க ஒரு கூட்டம், நடனம் ஆடிக்கொண்டு வருகிறவர்கள் ஒரு கூட்டம். அவர்களுக்கெல்லாம் சேவை, இறைவனுக்கு செய்யக்கூடிய 16 சோடசோ உபச்சாரங்களில் நடனமாடுதல் என்பதும் ஒரு வகையான அர்ப்பணம். வலம் வந்த மடவார்கள், அதுவும் இடமா போகணுதான், வலமா வரணுமா. கடிகாரம் எப்படி சுத்துதுங்க, வலமா தானே சுத்துது. உலகமே வலமா தானே இயங்கிட்டு இருக்கு, நாமும் வலமா தான் போகணும். வலம் வந்த மடவார்கள் நடமாட நடமாட நடனம் ஆட முழவு அதிர, முழவுனா பக்கத்துல இருக்கிற மத்தளம் எல்லாம் கொட்ட,
1: அந்த இசைக்கருவியை ஒலிக்கிறாங்க
0: ஒலிக்கிறாங்க. இத பார்த்துட்டு சில மந்திகள், பல மந்தி அந்த ஊர்லயே இருக்கிற மந்தி அதை பத்தி கவலைப்படல,
1: இது புது மந்திகள்,
0: புது மந்தி விருந்தாளியா வந்திருக்கிற மந்தி. சில மந்திகள் மழை என்று அஞ்சி, மழை வர போகுதுன்னு நினைக்குது. ஏன் முழவு அதிர்றது இல்ல, அலமந்து பயப்பட்டு முகில் மரம் ஏறி, மரத்து மேல ஏறி முகில் பார்க்கும் திருவையாறே அப்படியே அந்த மேகத்தை பார்க்கலாம், மழை வருமோ மழை வருமோ. இப்படி ஒரு இயற்கை வர்ணனைங்க. ஞான சம்பந்தர் இயற்கையோடு இயந்து வாழக்கூடியவர், நம்மளை அப்படியே ஆழ்த்திருவர். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த பாடல்களை நாம் இப்போ சிந்தித்தோம்.
1: ரொம்ப அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க. இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
0: அந்தி மழை பொழிகிறது எந்த பாடல கேட்கலாம், என்ன மழை என்ற ஜீன்னுங்கிறதுனால நாம் அதை
1: நிச்சயமா இப்போ அந்த பாடலை நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

0: ஐயா, பல்வேறு கருத்துக்கள் சொல்லிகிட்டே வரீங்க. எனக்கு என்னன்னா, ஞானசம்பந்தர் வந்து நோய் நீக்க பாடல் இதெல்லாம் கூட பாடியிருக்காரு, பாடினதுனால நோய் நீங்கியிருக்கு அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம்.
1: ஆமாங்க,
0: இந்த மாதிரி செய்திகளையும் கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
1: திருப்பாச்சலராச்சிரமத்துறைன்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு போகிற உடனே அந்த ஊரில் இருக்கிற மன்னன் கொல்லி மழவன்னு பேர், மழவன்ன ராஜா, அவர் வரவேற்கிறார். ஞானசம்பந்தர் வரவேற்று, என் பெண்ணு ஒன்று இருக்குங்க, கோமா ஸ்டேஜ், முயலகன் நோயினால பாதிக்கப்பட்டிருக்கு. எத்தனையோ வைத்தியர்கள் வந்து பார்த்துட்டாங்க, தீரல. தாங்கள் திருமுலைப்பால் சாப்பிட்டவர்கள், இறைவன் அருள் பெற்றவர்கள், அதை எப்படியாவது இந்த குழந்தைய கொஞ்சம் வாழ வைங்களேன் என்று சொன்ன உடனே ஒரு பாடல் பாடி அருமையா அந்த குழந்தைய உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறல வாழ வைக்கிறார், நோயை நீக்கிறார் என்ற ஒரு செய்தியை சொல்றார். இது ஒருத்தருக்கு தான் நடந்தது. ஆனா கொடிமாட செங்குன்றூர் என்ற இடத்துல அடியார்களுக்கு நளிர் சுரம் வந்து போச்சு. நளிர் சுரம்னா குளிர் ஜுரம் வந்து போச்சுங்க. வந்து போன உடனே ஞானசம்பந்தர் அடியார்களுக்கு ஜுரம் வரலாமா அப்படின்னு சொல்லி இறைவன் கிட்ட போய் வேண்டார். ஔ வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர், உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனமன்றே, கைவினை செய்தெம்புறான் கழல் போற்றதும் நாம் அடியோம், செய்வினை வந்தமை திண்ட பெறான் திருநீலகண்டம், செய்வினை செய்த வினை செய்கின்ற வினை இனி செய்யும் வினை அப்படின்னு சொல்லி வினைத்தொகைன்னு தமிழ்ல ஒரு சொல்லு முக்காலத்தையும் உணர்ந்து எந்த வினையும் ஒண்ணும் பண்ணாது பா சிவபெருமான் கிட்ட அப்படின்னு சிவபெருமான வேண்டார். அதுல ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு வார்த்தையை சொல்றார் பாருங்க, நீ இப்பொழுது கட்டப்படுவதற்கு காரணம் என்னன்னு ஒரு ஏழையை போய் ஒருத்தர் கேட்டார்னா, நான் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவம், இந்த ஜென்மத்துல நான் ஒரு தப்பும் பண்ணல, இப்ப கட்டப்படுறேன் ஏதோ பூர்வ ஜென்மத்துல பாவம்னு. அடுத்த ஜென்மத்திலேயாவது கட்டப்படாம இருக்கணும்னு நினைக்கிறியா, கஷ்டப்படணும்னு நினைக்கிறேன்னா யார் சொல்லுவா கஷ்டப்படணும்னு? கஷ்டப்படாம ஆனந்த வாழ்வாடுங்க, அதுக்கு ஒரு வழி சொல்றேன்பா அப்படின்னு சொல்றேன். தூய்மையாக பராமரி, கூட்டு நல்லத நடை, விளக்கு ஏற்று, அடியார்களுக்கு நல்ல வார்த்தைகளை எல்லாம் சொல்லு, செய். இப்படி நல்லதெல்லாம் செய்தால் உனக்கு செய்வினையே வராது என்று திருநீலகண்ட பதிகம்னு பேருங்குது. ரெண்டு நாயன்மார் இருக்காங்க 63 பேர்ல. ஒன்னு சிதம்பரத்துல வாழ்ந்த திருநீலகண்ட குயவனார், ஞான சம்பந்தருக்கு எப்பொழுதுமே யாழ் வாசிக்க கூடிய திருநீலகண்ட யாழ்ப்பாணர். ரெண்டு திருநீலகண்டர் இருந்திருக்குங்க 63ல. அப்படின்னா எவ்வளவு பெரிய உயர்ந்த வார்த்தையா இருக்கணும். இப்ப பஞ்சாட்சரத்துக்கு சமமான சில சொல்லு இருக்கு, அதுல திருநீலகண்டம் திருநீலகண்டம் அப்படின்னு சொன்னா நோய் நீங்கிடும். என்ன, சிவபெருமானுடைய கழுத்துல அந்த விஷம் சாப்பிட்ட போது கழுத்து நீளமா போச்சு. அப்போ அந்த விஷம் யாரையுமே தாக்காம போனதுனால இந்த பாடலை பாடினாலே அநேகம் பேருக்கு நோய் நீங்கிவிடும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதனால நாம் அந்த பாடலை இன்றைய தினம் சிந்தித்தோம்.
0: இப்ப திருநான சம்பந்தர் வந்து தமிழ் தொண்டு அது நிறைய செஞ்சிருக்காரு, நிறைய நம்ம விஷயங்கள் பேசலாம், அது சம்பந்தமா நேயர்களுக்கு கொஞ்சம் செய்திகளை சொல்லுங்களேன்.
1: திருஞான சம்பந்தர் காலத்துக்கு முன்னாடி தமிழ்ல பேசுவதே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. தமிழ்ங்கிற வார்த்தை எவ்வளவு உயர்ந்தது. நம்முடைய பாரதிதாசனார் சொல்லுவாரு, சாதாரணமா அமிழ்து அமிழ்து அமிழ்து அமிழ்து

0: தமிழ் தமிழ்னு 10 தடவை சொன்னா அதுல தமிழ் தமிழ்னு இருக்கு பாரு. அதனாலதான் தமிழுக்கும் அமிழ்தன்று பெயர் அப்படின்னு வந்தது. அமிர்தம் எப்படி உயர்ந்ததோ அப்படி உயர்ந்தது தமிழ். அந்த ஞான சம்பந்தர் எந்த மரபுல வந்தவர்னா வேத நெறியில வந்தவர். ஆனா தமிழ் மேல எல்லையற்ற காதல் கொண்டதுனால தமிழ் ஞான ஞான முனிவன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கும் போது சொல்றார். அருந்தமிழ் ஞான சம்பந்தன் அப்படின்னு தன்னை சொல்லிக்குவார். அருந்தமிழ் ஞான சம்பந்தன் செந்தமிழ் விரும்புவார் அவர்கள் போய் விண்ணுலகு ஆழ்வர். அங்க போய் சும்மா இருக்க மாட்டாங்களாம். இங்க தமிழ் ஞான சம்பந்தனுடைய தமிழை கேட்டவங்க அந்த விண்ணுலகுக்கு போவார்னு சொல்ல, விண்ணுலகில் போய் ஆழ்வார்கள், அங்க ராஜாவா இருப்பாங்களாம். அப்படி இருக்கு. ஞான சம்பந்தருக்கே பேர் என்னங்க, தமிழாகரர்னு பேரு. இப்ப சில பேருக்கு விருது கொடுக்கும் போது என்ன எப்படி கொடுப்பாங்கன்னா தமிழாகரர் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்படி தமிழுக்கு எல்லையற்ற விஷயங்களை செய்திருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு சொன்ன தெரியும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறார் ஞான சம்பந்தர பத்தி. நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் ஈந்து அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளன். ஞான சம்பந்தர் 100 ஆண்டுக்கு பிறகு வந்தவர். நாளும் இன்னிசையால் சைவம் பரப்பும்னு சொல்லல, ஞான சம்பந்தரை பத்தி சொல்றார். ஒரு எவிடன்ஸ் கொடுக்கணும் இல்ல, சொல்றார். நாளும் ஒவ்வொரு நாளும் அர்த்தம். இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் ஒரு ஆள் அடைமொழி கொடுக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள்லாம் எவ்வளவு தமிழ் தொண்டு செஞ்சிருந்தா கொடுப்பார். ஞான சம்பந்தனுக்கு என்ன பண்ணார் இறைவன், என்ன பண்ணார், ஞான சம்பந்தா ஞான சம்பந்தா எவ்வளவு தமிழுக்கு தொண்டு செஞ்சிருக்க, அதனால உல நீ வெறும் தண்டு செஞ்சிருந்தா போறா, இந்த தாளத்தோட செய், உலகவர் முன் தாளம் ஈந்து அவன் பாடலுக்கு இறங்கும். அவர் பாடலை கேட்கணும்னு சிவபெருமானுக்கே ஆசையா, அவருக்கே ஆசை இருக்கும், நமக்கு எவ்வளவு ஆசை இருக்கும். அதனால
1: இந்த நேரத்துல இந்த பாரதிதாசன் எழுதின தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த பாடலையும் கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்,
0: அருமையா பேசலாம்.

0: பாடலுக்கு முன்னாடி பல்வேறு செய்திகள், திருநான சம்பந்தர் அவருடைய வாழ்வும் வாக்கும் இது சம்பந்தமாக பல நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து எனக்கு என்னென்னா, இந்த இடரினும் தளரினும் அப்படின்னு ஒரு பாடல், இந்த பாடல் வந்து நம்ம தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வந்து இந்த பாடலை பற்றின செய்திகள் தெரியும். இப்போ நேயர்களுக்கு அது சம்பந்தமாக செய்திகளை சொல்லுங்களேன்.
1: ஞான சம்பந்தர் இறை அருள் பெற்றவர். ஞான சம்பந்தருடைய தந்தை கொஞ்சம் வறுமை நிலையில் இருக்கிறார். ஆனா அவர் வேத வழியில வந்ததுனால வேள்வி செய்யணும்னு நினைக்கிறார். வேள்வி செய்யணும்னா என்ன வேணும்? பணம் வேணுங்க. அப்ப போய் பையன்கிட்ட போய் பணம் கேட்கலாம்னு நினைக்கிறார். என்னுடைய எண்ணமும் நம்முடைய சமுதாய எண்ணமும் என்னன்னு கேட்டீங்கன்னா, பையன்கிட்ட போய் தந்தை பணம் கேட்க கூடாதுன்னு எளிய எண்ணம். ஏன் எண்ணம்னு கேக்குறீங்களா? மரியாதை கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்பா கொடுக்க முடியாத ஸ்தானத்துல தான் இருக்கணும், பையன் வாங்க முடியாத இடத்துல தான் இருக்கணும். அப்ப பையன் கொடுக்கவே கூடாதா? அப்படி இருக்கல. அப்பா, நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உடல் கஷ்டப்பட்டு பொருள்லாம் கொடுத்து என்னை படிக்க வச்சிங்க, இந்தாங்க நான் சம்பாதிச்ச பணம், நான் அப்பாவுடைய திருவடியில் வைக்க வேண்டியது பையனுடைய கடமை. அது இருந்தாலும் பையன்கிட்ட போய் என் வறுமைக்காக பணம் கொடு அப்படின்னு கேட்பது அறமல்ல, முறையல்ல, தர்மமும் அல்ல. ஆனாலும் நல்ல காரியத்துக்கு போய் கேட்கறது, எனக்கு பசின்னு கேட்கல, நான் ஒரு வேள்வி பண்ணணும்பா, இந்த உலகத்தில் நல்ல வேள்வி பண்ணணும், நல்ல மழை பெய்யணும், அதுக்காக கொஞ்சம் பணம் கேட்கணும்னு போய் கேட்கிறார். ஞான சம்பந்தர் நினைக்கிறார். அந்த பாடலை முதல்ல சொல்லிடுறேன். ஞான சம்பந்தர் எப்பேற்பட்ட நேரத்தில் எப்படிப்பட்ட பாடுற

0: தேவியனே, இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆபடுதுரை அரணே அப்படின்னு அந்த பாடலுங்க. ஞானசம்பந்தர் எடரிட்டா, நம்மெல்லாம் ஒரு கல்லு தடரிட்டா என்ன பண்ணுவோம்னா ஐயோம்போ. ஞானசம்பந்தர் அப்படி சொல்ல மாட்டார், நமச்சிவாயம் இடரிட்டா தளருவோம், பசியினால தளருவோம், தாகத்தால தளருவோம், வெயில்னால தளர்ந்து போவோம். அப்போ அப்பா அம்மா அப்படின்னு சில பேர் சொல்றவங்க இருக்க, ஐயோன்னு சொல்றவங்க இருக்க, ஆனா அப்பவும் நமச்சிவாயம் சொல்லுவாராம். இடரினும் தளரினும் உனகழல் தொழுதழுவேன் அப்படின்னா எவ்வளவு இறைவன் மேல உரைப்பு இருக்கணும். அப்படி ஞான சம்பந்தம் இருக்கிறதால தான் இந்த பொருள் கிடைக்குதுன்னு வைங்களேன். பையன்கிட்ட போய் அப்பா பொருள் கேட்க வர, அப்ப என்ன பொருள்னா, ஞான சம்பந்தர் நினைச்சிருந்தா அவர்கிட்ட பொன் தாளம் இருக்கு. அந்த தாளத்துல ரெண்டு தாளத்துல ஒரு தாளத்தை ஒன்னாலும் கொடுத்துருக்கலாம், ரெண்டு தாளம் தான் உலகத்தையே விலைக்கு வாங்கலாம், அவ்வளவு பொற்றாளம். அதை வச்சுக்கிட்டு வேள்வி பண்ணுப்பான்னு சொல்லுக்கலாம். அது நினைக்கல ஞான சம்பந்தர். அவருக்கு முத்து சிவிகை கொடுத்திருக்காரு சுவாமி. அந்த முத்து சிவிகையில ரெண்டு சரத்தை உருவி இந்தாங்க வெள்ளி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். முத்து சின்னம் இருக்கு, முத்து பந்தல் இருந்து நாலு உருவி கொடுத்துருக்கலாம். செய்யலிக்கேன். ஏன் செய்யலன்னு கேட்டீங்கன்னா, இறைவனுக்கு வேள்வி செய்வதில் விருப்பமா அப்படின்னா பெருமான் படம் கொடுக்கட்டும். பெருமான் நீங்க எனக்கு கொடுத்தீங்க, அதை எடுத்து நான் கொடுக்கறதுக்கு நான் யார்? கடத்தேங்காய் எடுத்து வழி பிள்ளையா இருக்க உடைப்பான். அதனால அது செய்யக்கூடாது. இறைவா எங்க அப்பாவுக்கு பணம் கொடுக்கணும்னு நினைச்சா நீ கொடு அப்படின்னு கேக்குற.
1: அதுவும் எங்க அப்பா வந்து என்ன கேட்கறதுக்கு முன்னாடியே நீ
0: கொடுத்துருக்கணும். அது சொல்ற, இதுவோ எமை ஆளுமாறு. எங்க அப்பாவை இவ்வளவு தூரம் அலைய வச்சுட்டிய, சீர்காழியில இருந்து திருவாவூர்துறைக்கு அலைய வச்சுட்டிய, அங்கேயே கொடுத்துருக்கணும். நீ ஞான சமதி எனக்கு அருள் புரிந்தது நீ உண்மையா என்று இருந்தால் சீர்காழியிலேயே போய் கொடுத்துருக்க.

0: பாடினா தேவைக்கு பணம் கிடைக்கும், மாடி வீடு கட்டணும்னு நினைக்க முடியாது. இன்னைக்கு தேவை என்னையோ அடிப்படை தேவைக்கு இந்த பாடலை பாடினா நிச்சயம் பலன் தரும் பதிகமாக இது அமைந்துள்ளது என்பதை அன்போடு தெரிவிக்கிறேன்.
1: இன்னொரு செய்தி என்னன்னா, திருமருகல் அந்த தலத்துல வந்து

0: இந்த பாடலை பாடினா நிச்சயம் பலன் தரும் பதிகமாக இது அமைந்துள்ளது என்பதை அன்போடு தெரிவிக்கிறேன்.
1: இன்னொரு செய்தி என்னன்னா, திருமருகல் அந்த தலத்துல வந்து அற்புதம் நிகழ்த்தியவர், இப்படி ஒரு செய்தி இருக்கு இல்லையா? என்ன அற்புதம் நிகழ்த்தினாரு?
0: திருமருகல் என்று எல்லாருக்குமே தெரியும். அடிக்கடி நான் தல யாத்திரை பண்றேன், திருப்புகரூர்ல போய் இறங்கிடுவேன். அங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு செங்கல்ல பவுனாக்கி கொடுத்தாரு. அது ஊர்லதான் அப்பர் சுவாமிகளுக்கு முக்தி, திருப்புகரூர்ல. பக்கத்துல 1.5 கிலோமீட்டர் போனீங்கன்னு வைங்களேன், தெற்க திருக்கண்ணபுரம் இருக்கு. திருக்கண்ணபுரத்துல இருந்து 1.5 கிலோமீட்டர் போனீங்கன்னு வைங்களேன், திருச்செங்காட்டங்குடி இருக்கு. திருச்செங்காட்டங்குடியில இருந்து 2 கிலோமீட்டர் போனோம்னு வைங்களேன், திருமருகல் இருக்கு.
1: இதெல்லாம் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த ரோடு நடுப்புற இருக்குது.
0: எல்லாம் 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்ல ஒரு கோயிலுக்கும் இன்னொரு கோயிலுக்கும் 200 கிலோமீட்டர் இருக்கும். ஆனா இங்க பாருங்க, 2 கிலோமீட்டர்ல நாம் செய்த தப பயன். பெரியோர்கள் அவ்வளவு சிவாலயத்தை அமைச்சிருக்காங்க. அதுல மருகல்னா வாழைன்னு அர்த்தங்க. ஆயிரக்கணக்கான நம்ம வாழைப்பழத்துல எத்தனை வாழைப்பழம் இருக்கு? பெய வாழைப்பழம், ரஸ்தாளி வாழைப்பழம், பூவன் வாழைப்பழம்னா பிரம்மாக்கு பூவன் பேரு, பேயன் வாழைப்பழம் சிவபெருமானுக்கு பேயன் பேரு, கேள்விப்பட்டிருப்போம். அதனால முகுந்தன் முந்தம்பழத்துக்கு முகுந்தன் பழம் பேரு. இப்ப இறைவன் பேர்லயும் இந்த பழம் எல்லாம் இருக்கு. பூவன் பழம் பிரம்மாவுக்கு, பேயன் பழம் சிவபெருமானுக்கு, முகுந்தன் பழம் விஷ்ணுக்கு, இப்படி மருகல் தான் வாழைன்னு. இந்த திருமருகல்ல இறைவன் வீட்டில் இருக்கிறார். அந்த ஊர்ல என்ன அற்புதம் நடந்தன, ஒரு செட்டி பையனை உயிர்ப்பித்து அந்த செட்டி பெண்ணுடைய திருமணத்தை நடத்தி வைத்த பெரிய வைபவம். இப்போ யாருக்காவது திருமணம் தடை ஏற்பட்டாலோ, நீண்ட நாள் திருமணம் ஆகாமல் இருந்தாலோ இந்த பாடலை பாடணுங்க. சடையா எனுமால் சரண்ணி எனுமால் விடையா எனுமால் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகளுடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே என்பது இந்த பாடல். இந்த பாடலுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்கு. திருமருகல்ல இருந்து சில மைல் கிலோமீட்டருக்கு பக்கத்துல வைப்பூர் தாமன்னு ஒரு செட்டியா இருந்த. அந்த தாமனுக்கு 7 பெண்கள் எல்லாம் 1.5 வயசு டிஃபரெண்ட்ல பிறந்து போச்சு. எல்லாம் அழகு அறிவு பண்பு இருந்து போச்சு. இந்த 3 ஒண்ணு சேர்றதும் கஷ்டம், ஒண்ணு இருந்தா ஒண்ணு இருக்காது. இந்த 7 பெண்கள் டிமாண்டான காலத்துல வேற பிறந்துடுச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா, பெண்ணும் 7 பெண்ணா இருக்கிறதுனால, அவர் கடை வச்சிருக்கனால, தன் மனைவியுடைய தம்பி மைத்துனரை தன் கடைக்கு உதவியாளரா வச்சுக்கிட்டார். சொல்லும் போதே சொன்னார், மச்சான் மச்சான், உனக்கு என் பொண்ணுல 7 பொண்ணு இருக்கு, ஒரு பொண்ணை உன்னை கொடுத்துட்றேன், நீ வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துடலாம், இந்த கடையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் கூப்பிட்டார். சரின்னு இந்த மச்சனும் வந்துட்டான். ஆனா செட்டியார் கொஞ்சம் பணம் அசை உடையவர். பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு பணக்காரர் வந்து இவரோட பல பங்கு பணக்காரர், உங்க பொண்ணு ஒரு பொண்ணை கொடுங்க அப்படின்னு கேட்டார். இவர் நிறைய பணங்களை எல்லாம் வாங்கிட்டு ஒரு பொண்ணை கொடுத்துட்டார். 2வது பொண்ணை இன்னொருத்த எப்படி தெரியுமா கேட்டான், தங்கத்தாம்பாளம் முழுக்கலும் தங்க நாணயத்தை வச்சு கேட்டுட்டான், கொடுத்துட்டா 2வது பொண்ணையும். இன்னும் தான் பொண்ணு இருக்க ஏதாவது ஒன்று கொடுத்துடலான்ட்டு 3வது பொண்ணை வைரமாவே ஒருத்தன் கொண்டு வந்து கேட்டுட்டான். இப்படி 6 பொண்ணையும் 6 ஊர்லேருந்து கொடுத்துட்டாங்க. இப்போ 7வதா ஒன்று இருக்கு, அதையும் வந்து ஒருத்தன் கேட்க போறான். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல 7வது பொண்ணு. அந்த பொண்ணு அந்த மாமாவை தனியா கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம், மாமா மாமா, எங்க குடும்பத்துக்கு சரீரத்தை சாரா புழிஞ்சு உதவி பண்ணிருக்கீங்க, 7 பெண்களும் இன்னைக்கு நாங்கள் சாப்பிட்டோம்னா நீ உங்க உழைப்புல சாப்பிட்டோம், எங்க அப்பாவுக்கு நன்றி கிடையாது, ஒரு பொண்ணு தானே உங்களுக்கு தரேன்னு சொன்னேன், கொடுக்காமலே விட்டுட்டார். இப்போ உங்க பேர்ல எனக்கு காதல் இல்லை, இரக்கம் அன்பு செய் நன்றி மறவாமை, அதனால நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எனக்கும் இப்போ வயசு வேற அதிகம், 12-15 வயசு வித்தியாசம் இருக்கு. இப்போ இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன் செய் நன்றிக்காக பண்ணிக்கிறேன். இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னா பக்கத்து ஊர்ல போய் பண்ணிக்கணும்.
1: அப்பா ஒத்துக்க மாட்டாரு.
0: ஒத்துக்க மாட்டாரு. ஏன் ஒத்துக்க மாட்டாருன்னா, இன்னொருத்தன் வந்து கேட்கலாம், பெரிய பணக்காரன், கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து அப்பா காலில் விழுந்துட்டா ஒத்துப்பார். ஏதோ ஒரு பொண்ணை கொடுக்கணும்னு நினைச்சான், அவனே கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டான், கொடுத்து விடலான்னு ஆசீர்வாதம் பண்ணிடுவார். எவ்வளவு உளவியல் பார்த்தீங்களா, அந்த பெண்ணுடைய நுணுக்கம், பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லணும், அப்படின்னா பின்னாடி வரக்கூடியதை முன்னாடியே நினைப்பாளாம். அதனால இவ்வளவு விஷயம் இந்த பொண்ணு சொல்றா, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், யோசனை பண்றான் இவ்வளவு விஷயத்த, சரின்னு கடைசியில ஒத்துக்கிட்டான். பக்கத்துல திருமருகல் ஊருக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க. ராத்திரி 11 மணி வாக்குல அங்க போயிட்டாங்க. போயிட்டு படுத்தாச்சு, படியில போய் படுத்தாச்சு. படுத்தா ராத்திரி 1 மணி வாக்குல ஒரு பாம்பு வந்து அந்த செட்டி மணமகன்

0: பையனை வந்து தீண்டி போச்சு, இறந்துட்டான். இப்போ காலை 3 மணி ஆகிற நேரத்தில் பார்த்தா அவன் இறந்து கிடக்கிறது தெரிஞ்சது. கொய்யோ முறையோ அடறா. அழும்போது எப்படி தெரியுமா அடறா? சிவபெருமான் பேரை சொல்லி அடறாங்க, அதாங்க ஆச்சரியம். சடையா என்னும் பெருமானுக்கு சடையன்னு பாருங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அப்பாவுக்கு பேரே சடையனார் தான். கிராமத்துல சடையன்னு பேர் வச்சிருப்பாங்க. சிவபெருமான் அர்த்தம் சடையா என்னும்மாள், சரணி எனுமால். உன் இடத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்னு சரணாகதிக்காக வந்தோம்பா. சரணி எனுமால் தோண்டு தோண்டு விடுறா, வெறுவா விழுமாள். அப்படி எல்லாம் கஷ்டப்படுற அழற. அப்படி கஷ்டப்படும் போது ஞான சம்பந்தர் வர்றாரு. அப்ப அந்த நேரத்துல இப்படி அஞ்சாயிடுச்சு. என்னப்பா என்னன்னு அடியார்கள்லாம் அந்த நடந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்றாங்க. சொல்லும் போது ஏன் இப்படி அழறான்? ஞான சேக்கிழார் சொல்றாரு இந்த இடத்துல அந்த பொண்ணு எப்படி அழறாளா? மாமா மாமா, உங்களை பாம்பு தொடரத்துக்கு கொடுத்து வச்சிருக்கு, தொட்டு தீண்டி இருக்கு, அது கடிச்சு நீங்க இறந்துருக்கீங்க, அப்ப தொட்டிருக்கு உங்களை. நான் இன்னும் உங்களை தொட முடியல. ஏன்? இன்னும் கல்யாணம் ஆகல. உங்க மேல தொட்டு விழுந்து என்னால அழ முடியலைங்க, கல்யாணம் ஆகினாதானே அழலாம். அதனால எட்டேந்தே அழற. இதை பார்க்கிற இந்த நெறிய இந்த பண்பாடு மயிற்சியில் இருக்குதுங்க.
1: தமிழ் பண்பாடும் அங்க சொல்றாரு.
0: ஆமா, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கணவன் மனைவி ஒருத்தரை ஒருத்தர் தொடக்கூடாதுங்கிற பெரிய பண்பாடை காட்டுறார். இந்த உலகம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மையான பாடம் அது. இதை காட்டுறார். அதை அப்படி காட்டின உடனே இன்னும் தொட்டு கூட இல்லையா? அடாடாடா, இந்த பையனை உயிர்ப்பித்து தரணும்னு நினைக்கிறார் ஞான சம்பந்தர். இந்த பெண்ணினுடைய துயரத்தை போக்கணும்னு நினைக்கிறார். அப்ப என்ன சொல்றார்? மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய், உன்னுடைய மடையில பூ பூத்திருக்கப்பா சிவபெருமானே, உன்னுடைய அகரணை மடைங்கிறது சாதா வயல்வெளி, இங்க பூ பூத்திருக்கு, ஆனா இவ தலையில பூ பூக்கல. சுமங்கலியா இருந்தானே பூ வைக்க முடியும், அதனால பூ பூக்கலையப்பா, அவளை எழுப்பி கொடுப்பான்னு சொல்றார். உடனே அந்த பையனை சுவாமி எழுப்பி கொடுக்கிறார், அந்த பெண்ணினுடைய துயரை தீர்க்கிறார். அதனால எப்பேற்பட்ட பாடல்னாக்க திருமணம் தடை நீக்கும் பாடல் என்றே சொல்லணும். இந்த பாடலை பண்ண ஆணும் பாடலாங்க பெண்ணும் பாடலாம். இவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் சொல்றதுனால இந்த பாடல் உயர்ந்த பாடல்.
1: திருமண தடையை நீக்கும் பாடல்.
0: சடையா எனுமால், சரணி எனுமால், விடையா எனுமால், வெறுமா விழுமால், மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய், தகுமோ இவள் உள் மிளிவேன் சொன்ன உடனே அந்த விடம் தீண்டப்பட்ட பையன் எழுந்துடுறான். அந்த செட்டி பெண்ணுக்கும் இந்த பையனுக்கும் ஞான சம்பந்தரே கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அப்ப ஏற்பட்ட உயர்ந்த பாடல் இது.
1: நிச்சயமா. இப்ப அடுத்ததா பசிப்பிணி ஆற்றியது வந்து பல்வேறு சான்றோர்கள் நம்ம பகுதியில் வாழ்ந்திருக்காங்க. இப்ப அதுல வந்து திருநான சம்பந்தரும் பசிப்பிணி ஆற்றிருக்காரு அப்படிங்கிறதுக்கு நம்ம பாடல்கள் மூலயமா எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பசிங்கிறது ஒரு பிணி, பசிப்பிணி அப்படின்னு பிடிச்சுடுது. புத்தரே இங்க புத்தரானது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 4 விஷயத்தை பார்த்தார். முதல்ல பசினால உள்ளவன், அப்புறம் நோயினால இருந்தவன், அப்புறம் மூப்புனால போனவன், அப்புறம் இறந்து போனவன். அதனால முதல்ல புத்தரை பாதிச்சதே பசி தான். அதனால இந்த பசிப்பிணியை போக்கணும். அதுக்காக அருளாளர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க. நான் ஞான சம்பந்தர் அதுல ஒரு அற்புதமான விஷயத்தை நிகழ்த்தினார். இதோட ஆபுத்திரன் கையில ஒரு அருமையான அட்சய பாத்திரம் இருந்தது. மணிமேகலை கைக்கு கிடைச்ச அட்சய பாத்திரம் இருந்தது. திரௌபதி கையிலையும் அட்சய பாத்திரம் இருந்தது. அதெல்லாம் பசிப்பிணி ஆற்றுவதற்கு பயன்பட்டது. அப்போ திருவிழிமிழலைங்கிற ஒரு ஊர் பஞ்சம் வந்து போச்சு. நம்ம தமிழகத்திலயும் ஒரு காலத்துல பஞ்சம் வந்திருக்குங்க, இந்தியாவிலயே பஞ்சம் வந்திருக்கு, பர்மாவிலேருந்து அரிசி வாங்கி சாப்பிட்டுருக்கோம். அப்படி பசிப்பிணி வந்து போச்சு. அப்போ ஞான சம்பந்தர் இறைவன் கிட்ட போய் கெஞ்சுற, அடியார்கள்லாம் பசிப்பிணியினாலே இறந்துருவாங்க போல் இருக்கு, தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையே, இந்த ஜெகத்தினை எரித்திருவோம்னார் பாரதியார். அப்ப யாருமே பசியினால சாகக்கூடாதுன்னு அருளாளர் நினைக்கிறாங்க. வள்ளலார் பாருங்க, இன்னைய வரைக்கும்
1: அணையா விளக்கா அன்னைக்கு ஏற்படுத்தின அந்த அணையா அடுப்பு வந்து இன்னைக்கும் எரிஞ்சுக்கிட்டு
0: இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதனால இவர் இறைவன் கிட்ட போற போன உடனே படிக்காசு கேட்கிறார். இறைவன் பலிபீடத்துக்கிட்ட படிக்காசு வைக்கிறார். அதை எடுத்து கடையில போய் சாமான்லாம் வாங்கி சாப்பாடு போடுறார் இவர். இந்த பாடல்ல 4 பாடல் முக்கியமா சைவர்கள் அடியார்கள் பூஜைக்கு மகேஸ்வர பூஜைன்னு பேருங்க. இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜைக்கு மகேஸ்வர பூஜைன்னு பேரு. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். நம்ம இறைவனுக்கே நேரா பூஜை பண்றோம் பாருங்க, சாதம் வச்சு தேங்காய் எல்லாம் உடைச்சு நைவேத்தியம்.

0: அதுக்கு மகேஸ்வர பூஜைன்னு பேரு. அடியார்களுக்கு சாப்பாடு போடுறோம் பாருங்க, அதுக்கு மாகேஸ்வர பூஜைன்னு பேருங்க. அப்ப கொஞ்சம் எஃபெக்ட் கூட மாகேஸ்வரன் ஆயிடுறாரு அவரு. அப்போ நாலு பாடல் பாடணும், நம்ம வீட்டில் யாராவது அடியார்களுக்கு சாப்பாடு போட்டார். ஒரு பாடல் இந்த சேக்கிழார் இந்த ஊரில் அதை பதிவு பண்ணுறார் ஞான சம்பந்தர் சார்பார். அல்லார் கண்டத்து அண்டர் பிரான், அல்லார் கண்டம். இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த நீலகண்டத்தை பற்றி சொன்னேன், கண்ட செவப்பு கருப்பாக மாறி போச்சு. அல்லார் கண்டத்து அண்டர் பிரான், அருளால் பெற்ற படிக்காசு, பல்லார் என்ற வளம்பெருக பரமநடியாரானார்கள், எல்லாம் எய்து உண்கவென இரண்டு பொழுதும் பறை நிகழ்த்தி, சொல்லால் சாற்றி சோரிட்டான், துயர்கூர் வறுமை தொலைத்திட்டார். நமச்சிவாய நமச்சிவாய சொல்லி ரெண்டு
1: பொழுது சாப்பிடுவாங்க
0: மோளம் அடிச்சு சாப்பாடு போட்டாங்க சார். ஏற்பட்ட விஷயம் பாத்தீங்களா, சாப்பாடு போய் சாப்பிடுறதுன்னு இல்லை, வாங்க வாங்க வாங்க சாப்பாடு இருக்கு சாப்பாடு இருக்குன்னு கூப்பிட்டு சாப்பாடு போட்டாரா ஞானசம்பந்தர்.
1: நிச்சயமா. இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்களேன், கேட்டுட்டு நம்ம பேசுவோம்.
0: பசிய பத்தி, கல்யாண சமய சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இதுவே எனக்கு போதும் அப்படின்னு மாயா பஜார்ல ஒரு பாட்டுங்க.
1: ரொம்ப அருமையான ஒரு பாட்டுங்க. அது அந்த காலத்தில் திரைக்காட்சியில் பார்க்கும்போது லட்டு பெரிய இனிப்பு வகைகள் இதெல்லாம் என்னமோ வரிசையில் வந்து கட கட கட கடன ஒரு வாய் உள்ளே போகிற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஏன்னா இப்போ உள்ள தொழில்நுட்பம் வேறு, அந்த காலத்தில் வந்து அதுக்கு சில தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எடுத்தாங்க அப்படின்லாம் நம்ம படிக்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அந்த காலத்தில் அந்த சின்ன வயசில் நான்லாம் படம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த காட்சி. அந்த பாடலை வந்து இப்போ நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
2: கல்யாண சமையல் சாதம்,

0: திருநான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் பல்வேறு செய்திகள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ எனக்கு என்னன்னா, அன்றைய சமூகத்தில் வந்து மூட நம்பிக்கை இதுவும் இருந்திருக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. இதை தவிர்க்கிறதுக்கு இவர் ஏதாவது பாடலாம் பாடியிருக்காரா, அதை கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
1: திருமறைக்காடுன்னு ஒரு ஊருக்கு ஞான சம்பந்தரும் அப்புறம் அங்கே இருக்காங்க.
0: திருமறைக்காடுன்னா வேதாரண்யம்,
1: வேதாரண்யம் அதை அப்படியே நேர் தமிழ் படுத்தினா திருமறைக்காடு. அந்த ஊருக்கு போயிருக்காங்க. அந்த மறை கதவும் திறக்கவும் மூடவும் பாடினாங்க. அப்போ அப்பர் சுவாமிகள்கிட்ட திருஞான சம்பந்தர் சொல்றார், நான் மதுரைக்கு போறேன், எனக்கு ஒரு ஓலை வந்திருக்கு, அங்க இருக்கக்கூடிய மகாராணியும் அமைச்சரும் ஓலை அமைச்சிருக்காங்க, நான் அங்க போயிட்டு அங்க சமண சமயம் மேலோங்கி இருக்கான், சைவ சமயம் குறைந்து இருக்கான் அப்படிங்கிறனால நான் அங்க போயிட்டு வரேன். அப்போ திருநாவுக்கரசர்

0: அப்பர் நாளும் கோளும் சரியில்லை, இப்பொழுது தாங்கள் அங்கே போக வேண்டாம்னு சொல்றார். ஞானசம்பந்தர் சொல்றார், நாளாவது கோளாவது சகுனம் எல்லாம் சிவபெருமானுக்கு நல்லதே செய்யுங்கிறார். இப்போ கூட பாருங்க, பூனை குறுக்க போச்சுன்னா போகக்கூடாதுங்கிறான். சகுனங்கள்லாம் பார்க்குறோம், இப்பவும் சகுனம் பார்க்குறோம்.
1: பள்ளி சத்தம் போட்டால் அதுக்கு ஒரு சகுனம் சொல்கிறேன்.
0: பஞ்சாங்கத்தில் தீய சகுனம் நல்ல சகுனம்லாம் எழுதி வச்சுருக்காங்க இன்னைய வரைக்கும். ஆனால் ஞான சம்பந்தர் தூள் தூளாக்கி காட்டுறார். வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த நூலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மிகவே நல்லது செய்யுமா, கெட்டதே கூட நல்லதா செய்யும் சகுனம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை நம்பினால் எந்த சகுனமும் பார்க்க வேண்டியதில்லைன்னு ஒரு பெரிய பாடல். இப்போ உங்க வெளியில போகணும்னு இருக்கும்போது சகுன பிசகின்னு நம்ம நினைச்சா இந்த பாடலை பாடிட்டு போக வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லிருக்காங்க. அதுல இன்னொரு நுணுக்கம் கூட இருக்குங்க. எம்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்கு எருதேறு ஏழையுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமையை புகுந்ததனால் ஒன்பதுடன்று ஏழு பதினெட்டடாறு உடனாய நாள்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. முதல்ல ஏழு நாளை சொல்லிட்டாருங்களே, ஞாயிறு திங்கள் செவ்வாய். இந்த பாட்டுல ஒன்பதோடு ஒன்று பத்து, ஒன்பதோடு ஒன்று ஏழு, ஒன்பது ஒன்று பத்து, பத்து ஏழு பதினேழு, அதோடு பதினெட்டு முப்பத்தி அஞ்சாச்சு. அடுத்தது ஒன்பதோடு ஒன்று ஏழு பதினெட்டு ஆறு, அப்போ நாற்பத்தொன்று வந்துருச்சு. அதுக்கு அப்புறம் வர்றது பௌர்ணமியும் அமாவாசையும். இதில் முக்கியமாக சொல்கிற பதினஞ்சு திதிகளாலும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாலும் எந்த தீங்கும் வராதுன்னு ஒரு அருமையான பதிவு பண்ணுற ரெண்டாவது பாட்டில். இப்படி சகுனத்தை எல்லாம் உடைச்சி எறியக்கூடிய பெரிய பாடலாக இது அமைந்திருக்கிறது. நாமும் சகுனம் பார்க்க வேண்டியதில் இறைவனை நம்பிக்கொண்டு செல்லலாம்.
1: அருமையான கருத்துக்கள்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ எனக்கு என்னென்னா, அவருடைய வாழ்க்கை இறுதி, அவர் எங்கே முக்தி அடைந்தார், எப்படி அடைஞ்சார், இந்த செய்திகள்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். அதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
0: அவர் இறைவனோடு கலக்கும் நிலையை தாங்கள் கேட்டீர்கள் என்றாலும் அவர் தீண்டாமை தீண்டாமை இன்னை வரைக்கும் இருக்குங்களே, அதை ஒழித்தார். அவருக்கு யாழ் வாசித்தவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அவர் தீண்டத்தகாத இனத்தை சேர்ந்தவர் என்று கருதப்படக்கூடியவர். அவருக்கு திருநீல நக்கர் என்ற யாழ்ப்பாணர் வீட்டில் வேள்வி பக்கத்தில் அவருக்கு இடம் கொடுத்தார். வேள்வி வலஞ்சொழித்தது என்றால் தீண்டாமையை இறைவனே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஞான சம்பந்தர் தீண்டாமையை கண்டிக்கிறாருங்கிற ஒரு பெரிய சமுதாய புரட்சியை செஞ்சிருக்கிறார். இசை நுணுக்கம் பண்ணியிருக்கிறாருங்க. இசையில தாளக்கட்டுக்கே பயன்படாத யாழ் மூறி படலம் பாடியிருக்கார். யாராலும் செய்ய முடியாத அற்புதம். மாலை மாற்று பதிக நெடிலே யா மாமா காழிச்சி மாமான் அப்படி பெருசா பாடியிருப்பார்.
1: நெடில் வார்த்தைகளே.
0: ஆமா, அப்படியே குரிலையும் பாடியிருப்பார். பிடி எது முறை உமை கொள மிகு கரு எது வடிகோடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடிகண பதி வர அருளினன் மிகு கொடை படி வேந்தர் பயில் வலிவல முறையிறையே.
1: குரில் சொற்களை வச்சே பாடுறது
0: பாடியிருப்பார். ஏகபாகம்னு இப்படி எல்லாம் பிரமாதமான பாடியிருக்கார். அதோட அவருடைய வரலாறுல உயர்ந்த எளியன் கருதக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா மயிலை பதிகம். மயிலையில அற்புதமான திலம் திலமாக நல்ல அழகான பொருள்களை படைத்து அதிலிருந்து திலோத்தமையை கண்டே பிரம்ம பெருமான் மயங்கினார் என்றால் ஞான சம்பந்தர் பூம்பாவை பேரழகியை உயிர்ப்பித்து அந்த பெண்ணை தன்னுடைய மகளாக பாவித்தார் என்று சொன்னால் இவருடைய ஒழுக்க நிதி என்னன்னு சொன்னுங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த நிலை நிறைவா தாங்கள் கேட்ட அந்த
1: முக்தி நிலை.
0: யாம் பெற்ற இன்பம் இந்த உலகமே பெறணும், அதான் முக்கியங்க. நான் மட்டும் சௌரியமா இருந்த போருமா, இந்த உலகமே சௌரியமா இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோபவந்துன்னு ஒரு வடமொழி சொல், உலகமே வாழ வேண்டும் அப்படின்னு சொல். அன்டு த லாஸ்ட் அப்படின்னா எல்லாரும் நலமா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். மில்டனுடைய கவிதை இது. அப்போ எல்லாரும் நலமா இருக்கணுங்கிறதுனால ஞான சம்பந்தர் கடைசியில நல்லூர் புறமணம், இப்ப ஆச்சாள் புறம்னு பேரு, அந்த ஊருக்கு போற. ஞான சம்பந்தர் முக்தி அடையலாம் நினைச்சு ஒரு பெரிய வேள்வி குண்டம் பெரிய தீ பிழம்பு அங்க உருவாக்குறார் இறைவன். இதுல போங்க ஞான சம்பந்தர். ஞான சம்பந்தர் தான் மட்டும் அதுல போக விரும்பல, தந்தையார் தாயார் முருகநாயனார்

0: திருநக்கனார் நாயனார் முதல்ல சொன்னவங்க திருநீலநக்கர் அவருடைய மனைவி, அப்புறம் அங்கே வந்திருந்தவங்க எல்லாரும் முக்திக்கு வாங்க, எல்லாரும் முக்திக்கு வாங்க அப்படின்னு சொன்னாராம். எல்லாரும் முக்தியில் கலந்து, ஏன்னா ஞான சம்பந்தர் முன்னாடி போயிட்டா மற்றவங்களுக்கு இடம் கிடைக்காம போயிடும், தீ நின்றுடும், எல்லாரையும் மோட்சம் போனாராம். ஒரே ஒரு சிறு கருத்து, அங்கே வீட்டு விளக்கான பொண்ணு அங்கே இருந்தாலும் நான் இப்போ போக முடியாதே, அதனால பெருநெருப்புக்கு ஈரமில்லை நீயும் போம்மா என்று சொல்லி அவளுக்கும் முக்தி கொடுத்துட்டு தானும் அங்கே அந்த முக்தியில் அடைந்தார். அந்த நாள் தான் வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தில் ஆச்சாள்புரத்தில் இன்றும் அந்த உற்சவம் நடக்குதுங்க. அடிக்கடி நான் போயிட்டு இருக்கேன் அந்த உற்சவத்தை கண்ணால் காண்பேன். அப்போ எல்லாருக்கும் முக்தி அளிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பாக்கியத்தை ஞான சம்பந்தர் செய்தார். அவர் திருவடி போற்றுவோம் என்று நிறைவு செய்கிறேன்.
1: இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் திருஞான சம்பந்தர் அவருடைய வாழ்வும் வாக்கும் பல்வேறு செய்திகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்களுக்கு ஒரு பிடித்தமான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்டேருந்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: இதுவரை திருஞான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் குறித்து சிதம்பரம் ஜே ராகவன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 12 மணி.
1: நேர்கள் கேட்க இருப்பது தலைவாரி பூச்சூடி உன்னை நாடகம். எழுத்தாக்கம் கல்லை மலரடிகான் என்கிற சு கந்தசாமி அவர்கள். இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் எஸ் ஜெகசண்முகம், துரை ராமலிங்கம், கே விஜயலட்சுமி, யு குமரகுரு, ஆர் அருணா, எம் டாவின்சி ராகமாளிகா, எம் கரிகாலன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். தலைவாரி பூச்சூடி உன்னை நாடகம்.
2: என்னக்கா இந்த கத்து கத்துற? பக்கத்து தெருவுல இருக்கிறேன், பக்கத்துல தானே நிக்கிறேன்.
3: நேரம் ஆச்சுடி, தலைய பின்னி விடுறவா?
2: அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நானே சீவிக்கிறேன்.
3: நீ சீவிர லட்சணம் தெரியும், வாடி வாடி. என்ன
2: ஐயோ, சொன்னா கேளுக்கா. நீ போய் லஞ்ச் எடுத்து வை. போ.
3: வச்சாச்சு வச்சாச்சு, உட்காரு. 2 நிமிஷத்துல பின்னி விடுற. என்னைய தடவை ஒழுங்க பாரு, இதுல வேற இவளே பின்னிக்கிறாளாம்.

0: போதும் போதும், இந்த பாட்டை பாரதிதாசன் இப்ப எழுதியிருந்தா அதுல அன்னைன்னு எழுதியிருக்க மாட்டார், அக்கான்னு எழுதியிருப்பாரு.
1: அம்மா சண்முக வடிவே, அவதான் சண்டித்தனம் பண்றாளே, விட்டுடாம்மா. ஏம்மா எல்லா வேலையும் ஓன் தலையிலே போட்டுக்கணுமா? திடீர்னு உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி கிளம்பிட்டேன்னா இங்க வந்து வந்து அவளுக்கு பின்னி விட்டுட்டு போவேன்?
0: இல்லப்பா, நான் அக்கா இருக்கிற ஊருக்கே போய் பின்னிக்கிட்டு வந்துடுவேன். அப்பா ஆமா, நீங்க வாக்கிங் போவலையா?
1: இல்லம்மா, கொஞ்சம் உடம்புக்கு முடியாத மாதிரி இருக்குது, அதான் வாக்கிங் கிளம்பணாம அப்படியே வராண்டாவிலே உட்காந்துட்டேன்.
0: ஐயோ போதும் விடுக்கா, நான் கிளம்புறேன்.
2: மீனா, உன் காலேஜ் பேக் பக்கத்துல தாண்டி லஞ்ச் பேக்கையும் வச்சிருக்கேன், மறந்துட்டு போயிடாத.
1: சின்னவ கெட்டிக்காரிமா, அந்த விஷயத்த மறக்கவே மாட்டா.
0: போயிட்டு வரேன்க்கா. அப்பா போயிட்டு வரேன்ப்பா.
1: போயிட்டு வாப்பா, பார்த்து போயிட்டு வா.

0: ஏம்பா ரங்கசாமி.
1: உடம்பு கொஞ்சம் சரியில்லை, என்ன இப்பதான் வாக்கிங் போயிட்டு திரும்பறியா?
0: அட இல்லப்பா, உன்னை காணுமேனு வழியில பாத்துட்டு அங்க இருந்த சிமெண்ட் கட்டையில கொஞ்ச நேரம் உட்கார்ந்த. நீ வர்ற மாதிரி தெரியல, அதான் பாத்துட்டு போகணும் வீட்டுக்கே வந்துட்டேன்.
2: வாங்க மாமா.
0: ஆ வரம்மா. நல்லா இருக்கியா?
2: நல்லா இருக்க மாமா. இருங்க உங்களுக்கு காஃபி கொண்டு வர.
0: அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, நீ போய் மத்த வேலைய கவனி போ.
2: சரிங்க மாமா.
0: போயிட்டு வா, போயிட்டு வா.
1: என்ன விஷயம் சொல்லு
0: ரங்கசாமி? நீ வரண் பாக்க சொன்ன?
1: ஆமா
0: பாத்திருக்கேன், பையன் நல்ல பையன், படிச்சுட்டு இருக்கான். இன்னும் 3 மாசத்துல பரீட்சை முடிஞ்சதும் வேலை. பா அம்மா தங்கச்சி ஒருத்தி, நல்ல குடும்பப்பா, எனக்கு நெருங்கின சொந்தம்.
1: அப்படியா?
0: ஆமா, அந்த பையனுக்கு குடும்ப பாங்கா ஒரு பொண்ணு வேணும்னு சொன்னாங்க. எனக்கு உன் பெரிய பொண்ணு ஞாபகம் தான் வந்தது. விசாரிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கேன். நீ என்னப்பா சொல்ற? உன் பொண்ண பொண்ணு மாதிரி பாத்துக்குவாங்க.
1: கதிரேசா ரொம்ப சந்தோஷம்ப்பா, உன் பேச்சுல எப்பவுமே நம்பிக்கை உள்ளவன். அவங்களை வர சொல்லு, புடிச்சிருந்தா நல்லது நடக்கட்டும்.
0: கண்டிப்பா நல்லது நடக்கும், நான் சொன்னதுமே டக்குன்னு ஒத்துக்கிட்ட, எனக்கும் சந்தோஷம்ப்பா.
3: ஹாய் மீனு.
2: ஹாய்.
3: என்ன நேத்திக்கு உன்னை காணோம்?
2: ஹலோ, என்ன கிண்டலா? நான் ஒழுங்கா தான் காலேஜுக்கு வந்துட்டு இருக்கேன்.
3: நானும் வந்துகிட்டு தான் இருக்கேன். நேத்து லைப்ரரியில பொழுது போயிட்டது.
2: அது என்ன அடிக்கடி லைப்ரரி? ஓ, ரொம்ப அறிவை வளர்க்குறீங்களோ.
3: நீ பிஏ ஃபைனல், நான் எம்ஏ ஃபைனல். எனக்கு சப்ஜெக்ட் சம்பந்தமா நிறைய ரெஃபரன்ஸ் தேவைப்படுது. இன்னும் 2 வருஷம் போனா நீயே புரிஞ்சுக்குவ.
2: ஐயையோ, அவ்வளவு வருஷம் என்னால படிச்சிட்டு இருக்க முடியாதுப்பா. இந்த இயரோட ஏன் எஜுகேஷன் கோட்டா முடிஞ்சிச்சு.
3: என்ன சொல்ற மீனு?
2: என்ன அவ்வளோ ஆச்சரியமா பாக்குறீங்க?
3: இல்ல, உன்னை பார்த்து பேசி 1 வருஷமா வெறும் ஜிகிர்தண்டா சந்திப்பாவே போயிடுது. திடீர்னு நீ காலேஜுக்கும் வரலன்னா என் பாடு பெரிய கஷ்டம் ஆயிடுமே. ஏதாவது வாய் திறந்து
2: சொல்லிடுறேன். உண்மையாவே என்னை புரிஞ்சிக்க முடியல உங்களால. என்னையே புரிஞ்சிக்கல. நீங்களாம் எப்படி சப்ஜெக்ட் புரிஞ்சு பரிட்சை எழுதி பாஸ் பண்ண போறீங்களோ. சரி ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளாஸுக்கு போறேன். பாய்.
3: சொல்லிட்டு போ.
2: நாளைக்கு சொல்றேன். பாய்.
3: நாளைக்கு லீவு.
2: அப்ப நாளைக்கு ஒரு நாள் சொல்றேன். பாய் பாய்.
3: சரியான கள்ளி. ஹே மீனா, என்ன இது? நான் பாக்குறது நிஜமா கனவா? லைப்ரரி பக்கமே வர மாட்டேன், திடீர்னு வந்திருக்க. என்ன பார்க்கணும் தானே?
2: அப்படிலாம் ஒன்றும் இல்லை, தினமும் இங்க எப்படி தான் பொழுது போக்குறீங்கன்னு.
3: உழவு பார்க்க வந்தியா?
2: அப்படியும் இருக்கலாம்.
3: இல்லை, பொய் சொல்றேன், நாளைக்கு லீவு. நாளைக்கு மறுநாள் சொல்றேன்னு காலையில தானே சொன்னேன்.
2: ஆமாம்.
3: நாளைய மறுநாள் வர என்ன கஷ்டப்படுத்த வேணாம்னு இப்பவே சொல்லிடாமனு வந்திருக்க. இத பாரு மீனா, எங்க வீட்ல கொஞ்ச நாளா எனக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க.
2: பாக்கட்டும், அது அவங்க கடமை.
3: எங்க பாட்டி தொல்லை தாங்கல. நான் கண்ண மூடுறதுக்குள்ள மாதவன் கல்யாணத்தை பார்க்கணும்னு தினமும் புலம்பி திக்கிறாங்க. நம்ம ஜோதி நகர்ல ஒரு பொண்ணு இருக்கு, பாத்துட்டு வந்துடலாம்னு அம்மாவும் அப்பாவும் என்ன கூப்பிட்டுட்டே இருக்காங்க.
2: போய் பாத்துட்டு வாங்களே.
3: விளையாடுறியா மீனா?
2: லைப்ரரி.
3: போய் பார்க்கத்தான் போறேன். பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டா அடுத்த பொண்ணு அவங்க தேடற வரைக்கும் நிம்மதியா இருப்பேன்.
2: நானும் தான்.
3: அப்படின்னா?
2: அப்படிதான், ஒழுங்கா உட்காந்து படிச்சுட்டு வீட்டுக்கு போங்க, நான் கிளம்புறேன். பாய்.
3: மீனா ஏன் இங்க வந்தா? என்ன சொல்ல வந்தா? புரிஞ்சிக்கவே முடியலையே.

0: அப்பா அப்பா
1: என்னம்மா
0: என்னப்பா ஒரு பதிலும் இல்ல கதிரேச மாமா ஒண்ணுமே சொல்லலையா உங்ககிட்ட
1: இல்லம்மா தினமும் தான் வாக்கிங் போறப்ப பாக்குறேன் பையன் புடி கொடுக்கலன்னு கதிரேச சொல்றாரு
2: ஏய் மீனா உனக்கு என்னடி அவசரம் ஓஹோ சீக்கிரமா என்ன விரட்டி விடணும் அதானே
0: உன்னை விரட்டி விட்டுட்டா அப்பா எனக்கு சமைச்சு கூட்டுவார்ல பின்னி பூ வச்சு அப்புறம் லஞ்ச் எடுத்து வச்சுலாம்
1: இருமா இருமா நீங்க சண்டை போட்டுக்காதீங்கம்மா போயே என் போனை எடுத்துட்டு வா நானே கதிரேசங்கிட்ட பேசிடுறேன்
0: இதோ வரேன்ப்பா இந்தாங்கப்பா பேசுங்க
1: கொண்டாமா
3: ஹலோ ரங்கசாமி இதான்ப்பா யோகங்கிறது உனக்கு போன் போடலான்னு போனை எடுக்கிறேன் நீ பேசுற
2: ரெடியாயிருமா
1: கடைக்கு போயிட்டு என்னென்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்
0: நீங்க எங்கேயும் போவேணா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என் அக்காவை அலங்கரிச்சு அசத்திடுறேன் பாருங்க

0: ரங்கசாமி ரங்கசாமி சொன்ன மாதிரியே மாப்பிள்ளை
1: வீட்டுக்காரங்களா வர்றாங்க.
2: எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். கதிரேசா உட்காரு,
0: எல்லாரும் மாப்பிள்ளையோட அப்பா பேரு சுந்தரம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் ஐயா. இவங்கதான் என் மனைவி கல்பனா.
2: வணக்கம்மா வணக்கம்மா.
4: வாங்க வாங்க வணக்கங்க. நம்ம கதிரேசா அண்ணன் தான் உங்க குடும்பத்தோட எல்லா விவரத்தையும் சொல்லியிருந்தாரு. இவன் தான் எங்க பையன் மாதவன். எம்ஏ கடைசி வருஷம் முடிய போகுது. அதை முடிச்சுட்டு தான் கல்யாணம்னு பிடிவாதமா இருந்தான். ஆனா என் மாமியார் எங்க வீட்டுக்காரரோட அம்மா 90 வயசாச்சு. அவங்க கண்ணை மூடுறதுக்குள்ள பேரனோட கல்யாணத்தை பார்த்துடணும்னு அவங்க பிடிவாதத்துல தான் இந்த ஏற்பாடு.
3: ஆமாங்க ஆமாங்க. முதல்ல பொண்ணை பார்த்தலாம்னு நினைக்கிறோம். பொண்ணை பையனுக்கும் பையனை பொண்ணுக்கும் பிடிச்சிருந்தா அடுத்து பேச வேண்டியதே பேசலாமே. என்ன சொல்றீங்க?
2: தாராளமா, நீங்க சொல்றதுதான் சரி. கொஞ்சிருங்க வர. அம்மா மீனா.
5: ஏ மீனா, அப்பா உன்னை கூப்பிடுற இருப்பாரு.
6: ஐயோ நான் போகல ப்ளீஸ். நீங்க யாராவது கொஞ்சம் போய் கேளுங்களேன்.
5: ஏன்
6: கேள்விலாம் அப்புறம் கேட்கலாம்.
4: எனக்கு
2: வடிவு பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு தெரிஞ்சு அக்கம் பக்கத்து வீட்டு பொண்ணுங்க எல்லாரும் வந்து உள்ளர். அதான் ஒரே சிரிப்பும் பேச்சுமா அமக்களப்படுது. வடிவு கொஞ்சம் சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க.
6: ஏ மீனா இங்க வா, காபி ட்ரேய உன் அக்கா கிட்ட கொடு. நீ உன் அக்கா பின்னால போ.
7: எது நானா? ஏய் நீ தாண்டி கொடுக்கணும். போடி, பயப்படாம போ.
6: நீங்க யாராவது போங்களேன் ப்ளீஸ்.
7: ஏய் இவளுக்கு என்ன தாண்டி ஆச்சு, பே அரைஞ்ச மாதிரி முழிக்கிறா. ஏ மீனா, மாப்பிள்ளைக்கு உன்னை பிடிச்சிருக்கு, பிடிச்சிட்டு போயிட போறேன்னு பயப்படுறியா?
6: பயப்படாத, நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல. ஏய் அவ ரொம்ப கூச்சப்படுறாடி, விட்டுடுங்க அவளை.
7: மீனா நீ ரொம்ப தடி சீன் போடுற. சரி வாங்கடி, நாமெல்லாம் வடிவு கூட போலாம். அப்பா
2: வாமா வாமா. வடிவு வடிவே வாமா வாமா, எல்லாருக்கும் காப்பி கொடுமா.
6: வடிவு ட்ரேய என் கையில கொடுத்துட்டு அப்பா பக்கமா போய் நின்னு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு.
7: இப்பவே வா. ஒரு புள்ளைய பெத்துக்கிட்டு கொடு. சொல்லுடி வணக்கத்தை போய் சொல்லு போ.
6: எல்லாருக்கும் வணக்கம்.

0: அம்மா நல்ல லட்சணமா இருக்க. என்ன படிச்சிருக்கம்மா?
1: பிஏ தமிழ்.
0: ஆ பரவாயில்லையே. டேய் நிமிந்து பொண்ணை பாருடா.
2: மாப்பிள்ள தம்பி என்ன பொண்ணு மாதிரி குடிஞ்சுக்கிட்டு இருக்கு.
3: சரி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஜாதகத்தை பார்ப்போம். பொருத்தம் சரியா இருந்தா சீக்கிரம் தேதியை குறிச்சிடலாம். பொண்ணு வீட்டில இருந்து நாங்கள் எதையும் சீர்வரிசைங்க பேர் எதிர்பார்க்கல. நாங்கள் எதிர்பார்க்கறது உங்கள் வீட்டு பொண்ணை மட்டும்தான். ஆனால் இப்போ நாங்கள் கிளம்புறோம். நல்ல செய்தியை கதிரேச மச்சாங்கிட்ட சொல்லி அனுப்புறோம்.
0: அப்போ நாங்கள் வரோம்.
3: வரங்க ஐயா.
0: வரோம் வரேம்மா.
3: வாங்க.
4: இந்த மீனா எங்க போனா? ஒரு வாரம் ஆச்சு, பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க மாட்டாளே. நான் பெண் பார்த்தது தெரிஞ்சு தப்பா முடிவெடுத்திருப்பாளோ? இல்லையே, பெண் பார்க்க போற விஷயத்த அவகிட்ட அன்னைக்கே சொன்னனே. அவளை எங்க தேடுவேன், யாருக்கிட்ட விசாரிப்பேன்? யோ மண்டிய குழம்பிடம் போல இருக்கே. மீனா எங்கடி இருக்க?
1: வழக்கமான
4: பளிச்சு உலகத்துல இல்லையே. நீ சிரிக்கிறது கூட ஒரு செட்டப்பா இருக்க மீனா.
1: நீங்க பொண்ணு பார்க்க போனீங்களே, என்னாச்சு, புடிச்சிருக்கா?
4: நானும் அத உன்கிட்ட சொல்லணும் தான் நினைச்சேன். பேசிட்டே போலாமா?
1: பக்கத்துல அந்த மரத்தோட நிழலுக்கு போலாம்.
4: நான் பார்த்த பொண்ணு ஏறக்குறைய ஒண்ண மாதிரியே இருந்தா. ஆனா நான் தான் ஒண்ண பார்த்துட்டேனே, அப்புறம் ஒண்ண மாதிரி ஒருத்தி எதுக்கு? ஏய் மீனா, ஏன் நீ கண்ணு கலங்குற? அப்படிலாம் உன்னை நான் விட்டுட்டு போயிட மாட்டேன். வேற ஒருத்தி ஏத்துக்கவும் மாட்டேன்.
1: ஏத்துக்கோங்க, ஏத்துக்கணும்.
4: புரியல மீனா.
1: நீங்க பார்த்த பொண்ணே மேரேஜ் பண்ணிக்கோங்க. அவ வேற யாரும் இல்ல, ஏ அக்கா.
4: என்ன சொல்ற நீ? ஆனா உன்ன நான் அங்க பார்க்கவே இல்லையே.
1: பார்த்துட கூடாதுன்னு உங்க கண்ணுல படாமலே இருந்த. பாருங்க மாதவன், அவ என் அக்கா மட்டும் இல்ல, 8 வயசுல எங்க அம்மா எங்களை விட்டுட்டு மேல போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என் அம்மா மாதிரி பாத்துக்கிட்ட அவ தான். அவ இல்லனா இன்னைக்கு நான் இந்த காலேஜ் வர வந்திருக்கவே முடியாது.
4: மீனா இப்ப நீ என்ன சொல்ல வர?
1: இந்த காதல்ல தியாகம் பண்ணிடலாமா?
4: விளையாடுறியா? அது என்னால முடியாது.
1: முடியும், அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த முடிவுக்கு நான் வந்துட்டேன். நான் என் உயிரை விட்டுடுவேன். அதுக்கப்புறம் எனக்காக, என் நினைவுக்காக என் அக்காவை நிச்சயமா நீங்க ஏத்துப்பீங்க. இது சுயநலம் தாங்க. என்னை மடிச்சிடுங்க மாது, பிளீஸ். என் அக்காவை ஏத்துக்கோங்க பிளீஸ்.
4: ஐயோ ஏன் இப்படி தவிக்க விடுற? உன்னை பார்க்கலையேன்னு ஒரு வாரமா தவிச்சேன். இப்ப பார்க்காமலே இருந்திருக்கலாமோன்னு தோணுது.
1: எனக்கு வேற வழி தெரியல மாது, வேற வழி தெரியல.
4: முடியாது, நீ செத்துடுவேன்னு மிரட்டனா பயந்துதோனா? நானும் செத்துடுவேன்.
1: ஐயோ அப்படி சொல்லாதீங்க மாது. என் முடிவை ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்களை பார்த்துக்கிட்டாவது உயிரோட இருப்பேன். அந்த ஒரு சந்தோஷத்தையாவது எனக்கு கொடுங்க மாது பிளீஸ். மறுபடியும் சொல்றேன், என்ன மறுச்சிடுங்க மாது. நான் கிளம்புறேன், நீங்க நல்லா இருக்கணும்.
4: மீனு, மீனு, மீனு.
1: கொஞ்ச நாளா பாக்கவே வித்தியாசமா இருக்குடி, பயமா இருக்கு. மீனா உனக்கு என்னாச்சுடி? உடம்பு ஏதாவது சரியில்லையா? என்கிட்ட சொல்லு.
5: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
1: சொல்லுடி, வேற ஏதாவது பிரச்சனையா?
5: என்ன நீ என்னென்னமோ கேக்குற, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
1: உனக்கு உனக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க

0: மாடி, ஏதோ இருக்கு, சொல்ல மாட்டேங்கிற. சரி விடு மேடம்.
1: ஐயோ அக்கா, ஏன் கண புரிஞ்சிக்க மாட்ற, எனக்கு ஒண்ணும் இல்லக்கா.
2: அம்மாடி சண்முக வடிவு, விடுமா, அவ சின்ன வயசுல இருந்தே உன் தோல் மேலையும் மடியிலையும் வளர்ந்தவ. நீ கல்யாணம் ஆகி போயிட்டா உன்னை பிரிஞ்சு எப்படி இருக்க போறோங்கிற கவலை இருக்கும் தானம்மா அவளுக்கு. விடுமா அவளை, அப்புறமா நான் சமாதானப்படுத்திக்கிறேன்.
1: அக்கா உள்ளவாக்கா, நான் சாப்பிட்டு காலேஜுக்கு போறேன்.
0: ஏய் இன்னைக்கு காலேஜ் லீவுன்னு சொன்னியடி.
1: ஆமா ஆமால, காலேஜ் லைப்ரரிக்கு போறேங்கா, பரீட்சைக்கு படிக்கணும், புக்ஸ் எடுக்க போறேன். அதான்
0: லைப்ரரிக்கா, சரி வா.
3: முன்ன மாதிரி பரீட்சை முடியட்டும் முரண்டு பிடிக்கிறானான்னு தெரியலையே.
4: ஆமா ரங்கசாமி, நீ அதை பத்தி விசாரிக்கலாம் தானே?
2: தகவல் ஏதாவது வந்து தானே தெரிஞ்சுட்டு போகலாம்னு தான் நான் வந்தேன்.
4: ரங்கசாமி எனக்கு இன்னைக்கு அந்த பக்கமா ஒரு வேலை இருக்கு, அப்படியே போய் விசாரிச்சு சொல்றேன்.
2: சரிப்பா நான் கிளம்புறேன்.
4: அடட இருப்பா, உட்காரு. வீடு வரைக்கும் வந்துட்டு ஒரு காபி கூட சாப்பிடலன்னா எப்படிப்பா? அம்மா கற்பம்,
2: வேண்டாம்ப்பா, இப்பதான் காபி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வெளியில வந்தேன். வரட்டுமா?
4: சரி சரி சரி ரங்கசாமி, போயிட்டு வாப்பா, பார்த்து போயிட்டு வா.
2: கொஞ்சம் தகவல் மட்டும் கொஞ்சம் கேட்டு.
4: கண்டிப்பா கேட்டு சொல்றேன்.
2: சரி நல்ல,
4: சரிப்பா.
1: என்ன ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு? அப்பா தூங்குறாரா?
0: அப்பா!
2: என்னமா?
0: உங்களுக்கு ஃபோன் பா, கதிரேசன் மாமா தான் பேசுறாரு.
2: கதிரேசனா? கொண்ட கொண்ட கொண்ட கொண்ட கொண்ட கொண்ட. ஹலோ ஹலோ, வணக்கம் கதிரேசன்.
4: கதிரேசாமி, இப்பதான் மாப்பிள வீட்டுக்காரங்களை பாத்துட்டு வந்தேன்.
2: என்ன சொன்னாங்க?
4: மனசுக்கு குளிர்ச்சியா இருக்கு, எல்லாருக்கும் சம்மதம், சந்தோஷம். இந்த மாசத்திலேயே ஒரு தேதிய பார்த்து மூர்த்தத்தையும் வச்சிடலாம்னு சொல்லிட்டாங்க.
2: அப்படியா?
4: நான் அப்படித்தான்பா. அவங்க இவ்வளவு அவசரப்படுறதுக்கு காரணம் இருக்கு.
2: என்னவா?
4: இன்னைக்கு மாப்பிள்ள காலேஜ் லைப்ரரிக்கு வழக்கம் போல போனாராம், மதியம் லேட்டா தான் வீட்டுக்கு திரும்பி இருக்காரு. வந்தது வராதுமா அம்மாவை பார்த்து உடனே கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாராம். அதான் பையன் மனசை மாறுறதுக்குள்ளார சட்டு புட்டுன்னு முடிச்சுன்னு வீட்டில் நினைக்கிறாங்க.
2: ரொம்ப நன்றிப்பா கதிரேசன்.
4: மாப்பிள்ள லைப்ரரிக்கு போயிருந்தப்போ எந்த தெய்வம் தோன்றி அவரை சம்மதிக்க வச்சுதோ அந்த தெய்வத்துக்கு தான் நாம ரெண்டு பேரும் நன்றி சொல்லணும். ரங்கசாமி, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும். ரங்கசாமி
2: சொல்லு,
4: ரொம்ப சீக்கிரம் நீ நினைக்கிற மாதிரி உன் பொண்ணு கல்யாணத்தோட கெட்டி மேளம் கொட்டும்.

0: அப்பா.
1: என்னம்மா?
0: அப்பா
1: சொல்லுமா.
0: அடிக்கடி நீங்க எங்களை பார்க்க வரணும்ப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க.
1: நல்லா இருமா மாப்பிள்ள, நல்லா இருங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, என் பொண்ணு சண்முக வடிவு செல்லம்மா வளர்ந்தவன். இனிமேலாவது அவ உங்க அன்புல சிரமம் எல்லாம் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பான்னு நம்புறேன் மாப்பிள்ள.
2: சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேன்.
0: ஏய் மீனா, இங்க வா. ஏங்க, இவதான் என் தங்கச்சி மீனா, உங்க காலேஜ்ல தான் படிக்கிறா.
2: தெரியும்.
0: தெரியுமா?
2: அதான் அங்க கல்யாண மண்டபத்துல நீங்க பேசினதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன்.
0: ஓ, மீனா என்ன பிரிஞ்சு இருந்ததே இல்லைங்க. இனிமே ரொம்ப கஷ்டப்படுவா. எனக்கு ஒண்ணுன்னா அவளால தாங்கிக்கவே முடியாது. எனக்காக அவ
2: இரியே குடுப்பா.
0: ஆ என்ன,

0: என்னை பத்தி ரொம்ப தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. மீனா
1: சொல்லுக்கா, உண்மையிலே உன்னை பார்க்க ரொம்ப தெம்பா இருக்குடி. நான் புகுந்த வீட்டுக்கு கிளம்பும் போது எங்க நீ அழுது அமக்கலம் பண்ணிடுவேன்னு பார்த்தேன். அப்படிலாம் இல்லை, சமத்தா இருக்க.
2: நீ சந்தோஷமா போயிட்டு வாக்கா, நான் அப்பா கூட அடிக்கடி உன்னை வந்து பாக்குறேன். நீ சந்தோஷமா இருக்கிறது தான் என் சந்தோஷமும்.
1: சரி வரேன்ப்பா. வரேன் மீனா.
2: வாக்கா.
3: சத்ரேசன்,
4: என்னப்பா?
3: நாம இப்படி வாக்கிங் போக ஆரம்பிச்சு 5 வருஷம் இருக்கும்ல?
4: ஆமா.
3: என் பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி போன வாரம் தான் அனுப்பி வச்ச மாதிரி இருக்கு. ஆனா வருஷம் ஓடிடுது. என் குழந்தை தனக்கு ஒரு குழந்தைய பெற்றெடுக்க போறாங்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமான சமாச்சாரம் தெரியுமா?
4: அட, அப்படியா ரங்கசாமி?
3: ஆமா, பிரசவத்துக்காக நேத்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. நானும் சின்னவ மீனாவ அழைச்சிக்கிட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். நாளைக்கு காலையில அதிகாலையில சுகமாயிடும்னு சொன்னாங்க. இன்னும் தகவல் வரல கதிரேசன்.
4: ஏன்பா ரங்கசாமி, நீ எதிர்பார்த்த தகவல் வந்துருச்சுப்பா.
3: எங்க?
4: அதோ எதிரில பாரு.
3: ஆமா, என் பொண்ணு மீனா தான் வர்றா. இப்படி எல்லாம் தேடிக்கிட்டு வர மாட்டாளே. என்ன மூச்சு வாங்க மாதிரி வர?
1: ஏன்பா, வெயில போனா போன் எடுத்துட்டு போக மாட்டீங்களா அக்கா? சீரியஸா இருக்கு, ரத்தம் போயிட்டே இருக்கா.
3: என்னமா சொல்ல சொல்ற?
1: நிக்கலையாப்பா.
4: ஐயோ
1: அக்கா, நம்மள உடனே பாக்கணும். அழுது சத்தம் போட்டுட்டு இருக்கா.
3: ஐயோ,
1: 10 தடவைக்கு மேல போன் போட்டாப்பா.
4: பதறாதப்பா, பதறாத, ஒண்ணும் ஆகாது. அந்த தெரு முக்குக்கு போனா ஆட்டோ கிடைக்கும். வாங்க வாங்க. அம்மா மீனா, வாமா வாமா, வாங்க போவோம், வாங்க. ஒண்ணும் ஆகாது, பதறாதப்பா.
5: ஐயோ சண்முகவடிவு, எங்களை ஏண்டி இப்படி மோசம் பண்ணிட்டு போயிட்ட? உங்க அப்பாவும் தங்கச்சி வந்தா நாங்க என்னடி சொல்ல போறோம்? அவங்க முகத்தை எப்படி பாப்போம்?
6: அம்மா அம்மா, மீனாவும் மாமாவும் வராங்க.
5: ஐயோ வாடி மீனா, எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டாடி வடிவு, போயிட்டாடி. இனிமே நாங்க என்னடி பண்ண போறோம்?
1: ஐயோ அக்கா அக்கா அக்கா அக்கா.
5: டே மாதவா, ஐயோ யாராவது அவ கூட போங்கடா. எங்க அது விழுந்துட போறாடா? போங்க நர்சம்மா, போங்க. நீங்களாவது போய் அவளை நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுங்க.
1: ஏமா ஏமா, கொஞ்சம் நில்லுமா அக்கா. எங்க எங்க இருக்கா அக்கா? அக்கா சொல்றது கேளுமா, அக்கா இங்க இல்ல. வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற ஏற்பாட்டுக்காக வேற அறைக்கு கொண்டு போயிருக்காங்கம்மா. அங்க போமா?
5: இல்ல, நான் அக்கா இப்பவே பாக்கணும். அக்கா
1: ஒப்பிடிச்சது எது தெரியுமா? வா உள்ள. இந்த வங்கிக்க பெண் குழந்தை.
5: அக்கா எப்படிக்கா இந்த குழந்தைய விட்டுட்டு போன? எப்படிக்கா என்ன மறந்த? மாதவன் மாமாவை எப்படிக்கா மறந்த? கடைசியா உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலக்கா. அக்கா
1: நீ பேச வேண்டியதுன்னா இந்த குழந்தை கிட்ட பேசுமா? அக்கா உனக்கு கொடுத்துட்டு போன செல்வம்மா இது. அழாதம்மா, இந்த குழந்தைய வாங்கிக்க.
7: மீனா, குழந்தைய வாங்கிக்க. மீனா சிஸ்டர், இந்த குழந்தைய மீனா கிட்ட கொடுங்க.
1: இந்தாமா குழந்தைய வாங்கிக்க.

Kaka. Kaka.

நேர்கள் இதுவரை கேட்டது தலைவாரி பூச்சூடி உன்னை நாடகம். எழுத்தாக்கம் கல்லை மலரடிகான் என்கிற சு கந்தசாமி அவர்கள். இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் மீனாவின் அப்பா ரங்கசாமியாக எஸ் ஜெகசண்முகம், ரங்கசாமியின் நண்பர் கதிரேசனாக துரை ராமலிங்கம், கல்லூரி மாணவி மீனாவாக ஆர் அருணா, மீனாவின் அக்கா சண்முக வடிவாக எம் டாவின்சி ரகமாலிகா, கல்லூரி மாணவர் மாதவனாக யு குமரகுரு, மாதவனின் அம்மா கல்பனாவாக கே விஜயலட்சுமி, மாதவனின் அப்பா சுந்தரமாக எம் கரிகாலன் ஆகியோர் நடித்துள்ளனர். அமைப்பில் உதவி தி பத்மபிரியா. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

இப்பொழுது ஆகாஷவாணியில் விளம்பரம் நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. ஆகாஷவாணி புதுச்சேரி. நேரம் 12:30. பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எம்எம் தண்டபாணி தேசிகர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். தொடக்கமாக தோடுடைய சேவியன் என்ற திருஞான சம்பந்தர் தேவாரம்.

இதுவரை பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எம்எம் தண்டபாணி தேசிகர் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். மன் கி பாத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம்

இதுவரை பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எம் எம் தண்டபாணி தேசிகர் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். மன் கி பாத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷவாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேயர்களை இப்போது ஆகாஷவாணியில் விளம்பரம் நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விளம்பரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி ajnchn1@gmail.com. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் ஆக்கர்மன் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாபொ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள நெதர்லாந்து அரசி மேக்சிமா உடனான சந்திப்பு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு நாட்டு மக்கள் அனைவரையும் சென்றடைந்துள்ளதாக கூறினார். கூடுதல் செலவினங்கள் ஏதுமின்றி மக்கள் இதனை பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதில் இந்தியா மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச் செயலாளரின் நிதி தொடர்பான சிறப்பு வழக்கறிஞராகவும் செயலாற்றி வரும் மேக்சிமாவின் இந்திய பயணம் மின்னணு பொது கட்டமைப்பின் வளர்ச்சி மற்றும் நீடித்த பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் ஆக்கர்மன் கூறியுள்ளார். புதுதில்லியில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்த அவர், இந்தியாவும் ஜெர்மனியும் பசுமை மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான எரிசக்தி திட்டங்களில் இணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். வர்த்தகம், அரசியல் உள்ளிட்ட துறைகளிலும் ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய தாராள வர்த்தக ஒப்பந்தம் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஜெர்மன் தொழிலதிபர்கள் அதிக அளவில் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு பிலிப் ஆக்கர்மன் குறிப்பிட்டார். மொஹரம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் முகமது நபியின் பேரனான ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் மற்றும் அவருக்கு துணையாய் நின்றவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் இமாம் ஹுசைனின் தியாகத்தை நினைவு கூர்ந்துள்ளார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் மன உறுதியுடன் போராடி தியாகம் செய்ததை மக்கள் என்றும் நினைவில் கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்நாள் அமைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன்

0: கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் ஹஸ்ரத் இமாம் ஹுசைனின் தியாகம் போற்றுதலுக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். உயிரையும் துச்சமென மதித்து மன வலிமையுடன் போராடிய அவரது செயல் என்றும் போற்றுதலுக்கு உரியது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில், போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப்பொருள் பழக்கம் மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நடைபெற்று வரும் நிலையில், பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் போதைப்பொருளுக்கு எதிரான இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்வதில் சிறப்பாக பணியாற்றி வருவதற்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், போதைப்பொருளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் அனைவரின் முயற்சிகளுக்கும் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்திற்கு துணையாக நிற்கும் கட்டமைப்புகளை ஈவு இரக்கமின்றி அழிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள செய்தியில், இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து குற்றங்களை தடுக்கவும், போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும், போதைப்பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அவசியம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டங்கள் நடைபெற்றன. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியின் இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி செல்வராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: போதைப்பொருள் பயன்பாடு என்பது ஒருவரின் உடல் நலத்தை மட்டுமல்ல, குடும்பம், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக வாழ்க்கையையும் பாதிக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஆர்வத்திற்காகவோ, நண்பர்களின் அழுத்தத்தினாலோ, மன அழுத்தத்தை சமாளிக்கவோ போதைப்பொருளை ஒருபோதும் முயற்சிக்க வேண்டாம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் திறந்த மனதுடன் பேசுங்கள். ஆசிரியர்கள், நண்பர்கள் மற்றும் சமூகமும் இணைந்து போதைப்பொருள் இல்லாத ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவோம். போதைக்கு இல்லை என்று சொல்லுங்கள், ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆம் என்று சொல்லுங்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நாளை செஷல்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பிரதமர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்த விழாவில் இந்திய ராணுவ படைப்பிரிவினரும் 2 கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் தமது பயணத்தின் போது செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான முக்கிய விஷயங்கள் குறித்தும் அதிபருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேசவுள்ளார். வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழ் இனத்தின் மொழி, பண்பாடு மற்றும் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாப்பூசியின் பிறந்த நாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழுக்காக அவர் ஆற்றிய பணிகளையும் அர்ப்பணிப்பையும் நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மொழி வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு போற்றுதலுக்கு உரியது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமரின் இல்லங்களில் சூரிய மின்சக்தி அமைக்கும் திட்டம் தமிழகத்தின் அரியலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மானிய உதவியுடன் கடனுதவியும் அளிக்கப்படுவதால் பொதுமக்கள் இத்திட்டத்தில் ஆர்வம் காட்டி வருவதாக இத்திட்டத்தின் பயனாளி ராஜா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: மத்திய அரசாங்கத்தில் இந்த சோலார் திட்டங்களை வந்து மானியத்தோட தராங்கிறது கேள்விப்பட்டு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிறப்பாக செயல்படக்கூடிய கம்பெனியை தேர்ந்தெடுத்து நான் அவங்ககிட்ட 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3500 ரூபா நான் பில் கட்டுறேன் அப்படின்னோடனே அவங்க என்னோட வீட்டுக்கு வந்து 2 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. 2 கிலோவாட் சோலார் பேனல் வந்து ஆன் கிரிட் மெத்தட் அப்படிங்கிற மெத்தடில் பண்ணியிருக்காங்க. அதாவது பேட்டரி கிடையாது, ஒன்லி இதில் இன்வெர்ட்டர் மட்டும்தான். இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து என்னால் மொத்தமாக பணம் எடுக்க முடியலன்ட்டு பாரத ஸ்டேட் வங்கி அரியலூர் வங்கி கிளையில் வந்து நான் லோனுக்கு அப்ளை பண்ணேன். உடனே லோனும் கொடுத்தாங்க. இந்த 2 கிலோ

0: வந்து எனக்கு வங்கி கடன் வசதி 5.75 தான் வட்டி. இந்த வட்டியில எனக்கு கிடைச்சது. இதுக்கு மானியம் வந்து 60,000 ரூபாய் கொடுத்தாங்க. நான் லோன் அப்ளை பண்ணேன், ஒரு மாசத்துக்குள்ள எனக்கு மானியம் 60,000 ரூபாய் வந்துருச்சு. இப்ப நான் 3,500 ரூபாய் போல பில் கட்டிட்டு இருந்தேன். அந்த பில்லும் இப்ப எனக்கு வரதில்லை. அதனால இப்ப நான் என்னோட வீட்டுல வந்து ஏசி, மிக்சி கிரைண்டர், லைட், ஃபேன் எல்லாமே நான் சொல்லல் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. மாரத பிரதமருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து.
1: வலுவான நம்பிக்கை மிகுந்த விநியோக கட்டமைப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைப்பதற்கான 2வது பாக்ஸ் சிலிக்கா உச்சி மாநாடு வாஷிங்டனில் நடைபெற்றது. அமெரிக்கா தலைமையேற்று நடத்தும் இம்மாநாட்டில் இந்தியா உள்ளிட்ட 34 நாடுகள் பங்கேற்றன. இந்தியாவின் சார்பில் மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் பங்கேற்றனர். செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் விநியோக கட்டமைப்பிற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து இந்திய பிரதிநிதிகள் தங்களது கருத்துக்களை இம்மாநாட்டில் முன்வைத்தனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜி ஜியாலியை வென்றார். இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் ரவுனக் சௌகான், தன்வி சர்மா, தேவிகா ஷிகாக், ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 20:10 தொடங்குகிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரன் டியான் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் அக்கர்மேன் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 12:50.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். பூவையஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர்.
4: ரேவதியின் ஒப்புதலில் அவளையும் அறியாமல் ஒரு சுவாதீனமான உரிமை குரல் கொடுத்ததை உணர்ந்ததும் அவள் ஆச்சரியப்பட நேர்ந்ததும் உண்மைதான். அன்றொரு நாள் கோயிலில் ஞானசீலன் விடுத்த அன்பான அழைப்பை ஏற்க மறுத்ததால் ஏற்பட்ட உறுத்தலுக்கு கழுவாயாக இன்று சமரசம் ஏற்படுத்தி கொள்ள நேர்ந்தது அவளுக்கு ஆறுதலாகவே இருந்தது. ரேவதியின் சிறிய வீட்டின் வாசலில் ஞானசீலனின் பெரிய கார் நின்றது. பட்டு சேலை தரையிலே பட்டு புரளாமல் கொய்து சீராக்கி கொண்டபடி இறங்கிக் கொண்டாள் ரேவதி. நான் வரட்டுமா என்றான் ஞானசீலன். அவனது அகன்ற மார்பில் புரண்ட சங்கிலியின் நரிப்பல் பதக்கத்தை அழகு பார்த்த ரேவதி தனது மயில் பதக்கத்தை உருட்டி விட்டவளாக, வீடு வர வந்தவங்க உள்ளே வராமல் போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க, வாங்க என்று அழைத்தாள். பூட்டு திறந்தது. புதிதாக பிறந்த மகிழ்ச்சியில் அவனது அழகு கூடியிருந்தது. அவளை தொடர்ந்தான். எளிமையான முகப்பு கூடத்தில் அவனுக்கு இடம் கொடுத்தாள் அவள். அடுத்த 10வது நிமிடத்தில் அடுப்பை பற்ற வைத்து காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள். அவளுடைய அப்பாவும் அம்மாவும் வெளியே போயிருக்கலாம் என்று நினைத்தான். அவனது மாளிகையிலும் அவனுடைய பெற்றோர் வெளியே போயிருந்தார்கள் அல்லவா? ஞானசீலன் மெய்மறந்த நிலையில் காஃபியை குடித்து முடித்தான். அவசர அவசரமாக, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றிங்க ஞானசீலன் என்றாள் ரேவதி. அவன் விவேகம் மாறாமல் சிரித்து கொண்டான். விடை பெற்று புறப்பட்டான். கருங்குயில் ஒன்று குக்கு என்று முழக்கமிட்டது. டாக்டர் ரேவதி பதட்ட நிலையிலேயே தன் நினைவை அடைய வேண்டியவள் ஆனாள். தொலைக்காட்சி பெட்டியை அழுத்திய பொழுது கெட்டிமேளம் கொட்டி முழங்கிக் கொண்டிருந்த மங்களமான இனிய ஓசையை கேட்டதும் இன்ப அதிர்ச்சி அடைந்தாள். இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆமாம், முடிஞ்சுதான் போயிடுச்சு. அடிமனம் பொங்கிக் கொண்டு வந்தது. திறந்த கண்களை மூடினாள். மூடின கண்களை திறந்தாள். விம்மினாள். விழிகளும் விம்மின. விம்மல் வெடித்து நெஞ்செங்கும் பரவியதை உணர்ந்ததுதான் தாமதம். அவளுக்கு நெஞ்சு வெடித்துவிடும் போலிருந்தது. நானா இப்பவே

மினேன், ச கேடு கேட்ட தாழ்வு மனப்பான்மைனும் என்னையும் தொற்றி கிடச்சா? இருக்காது, இருக்கவும் முடியாது, இருக்கவும் கூடாதாக்கும். நான் சாதாரண ரேவதியா என்ன? நான் டாக்டர் ரேவதி இல்லையா? அவள் இப்பொழுது சிரிக்கிறாள். ராஜதந்திரத்தோடு விதிக்கு சவால் விடும் ராஜரீகமான சிரிப்பு அது. வானொலி பாடுகிறது என்னவோ ஒரு பாட்டு, என்னவோ ஒரு ராகம். பாட்டும் ராகமும் நிறுத்தப்பட்டன. ரேவதிக்கு இப்போது உண்மையான அமைதி வேண்டுமாம். இந்த ஞானசீலன் அன்றைக்கு தன்னை மறந்ததோடு என்னையும் மறந்து அப்படி ஒரு பாவத்தையும் அநியாயத்தையும் திமிரெடுத்து செய்யாமல் இருந்திருந்தால் என்னென்னவோ நடந்துடுச்சு, எல்லாமும் முடிஞ்சு போச்சு. நான் தனிமரம் ஆனதுதான் கண்ட பலன். இன்று ஏன் மனக்குரங்கு இப்படி தாவி குதிக்கிறது? சுகத்திற்கு என்று ஒரு மனமா, சோகத்திற்கு என இன்னொரு மனம் வேண்டுமோ? வேடிக்கையான மனம், வேடிக்கையான வாழ்க்கை. நல்ல மனநிலை மாறும் முன் அவள் சுழற் நாற்காலியில் இருந்து எழுந்து விட்டாள். காதல் சுயம்பரத்தில் கலந்து கொள்ள போட்டி போட்டு கொண்டு வந்து சேர்ந்திருந்த விண்ணப்பங்கள், புகைப்படங்கள் அடங்கிய கோப்பு அப்பால் நகர்ந்து கொண்டது. சிதறி கிடந்த நிழற்படங்களும் இருட்டை நிழலாக்கி இழைப்பாறின. செயலாளர் ராவ் மேலே வந்துவிட்டால் புதிய தகவல்களை சொல்லக்கூடும். வரட்டும். பூ சிதறல்களாக சாதி முல்லை மணக்கிறது. அடடே, இன்னொரு டாக்டர் ரேவதியும் அதோ சிரிக்கிறாளே. கச்சிதம், திலகம் அபாரம், பதக்கம் மின்னுகிறது. போதும் போதும், கண்பட்டு விட போகிறது. யார் கண்ணாம்? அந்த ரகசியத்தை பிப்ரவரி 4 சொல்லிவிடும். அவளது இளமை மாறாமலும் மாற விடாமலும் பேணி பாதுகாத்த மகத்தான பெருமைக்கு உரியவள்ளாயிற்றே அவள். ராவ் வந்தார், கையில் காயக்கல்பம் டைரி, முகத்தில் தெளிவு கலந்த அச்சம். அவள் விழிப்புடன் இருந்தாள். தெளிந்த போதத்தில் ஆர்வம் இருந்தது, ஆவலும் இருந்தது. ராவ், பேசுங்க என்றாள். அதிகாரமான தோரணை மாமூல் விஷயம்தான். ஞானசீலனை பற்றி ரேவதி குறுக்கிட்டாள். ராவ், மிஸ்டர் ஞானசீலன்னு ஆரம்பிங்க. அவர் யாராக இருந்தாலும் அவரோட பேருக்கு மரியாதை கொடுத்தாக வேணும். சரி, சொல்லுங்க. ராவ் சுதாரித்து கொண்டார். மிஸ்டர் ஞானசீலனை பற்றி இன்னைக்கு தான் நம்பகமான தகவல்கள் கிடைச்சதுங்க. அவருக்கு 4 தேதி வரை மறு கல்யாணம் ஆகலையாம். தங்குமிடம் எதுவும் கிடையாது. நாடோடியாட்டம் சுத்திக்கின்னு இருக்காரு. பூர்வீக சொத்து வீடுவாசல் சகலமும் காலி. குடிக்கிறது மட்டும்தான் கெட்ட பழக்கம்னு சொல்ல முடியாதான். கெட்ட கெட்ட பொம்பளைங்களோட கெட்ட சகவாசமும் உண்டான். இம்மாதிரியான கதை இனி மேலும் தொடர்கதையானால் அவரை கீழ்ப்பாக்கத்தில் தான் சந்திக்க வேண்டி வருமா? நிறுத்தினார் ராவ். கதை அவ்வளவுதானா? உண்மை அவ்வளவுதாங்க. ஓஹோ, இதெல்லாம் யார் மூலம் உங்களுக்கு கிடைச்சது ராவ்? எனக்கு தேனாம்பேட்டையில் ஒரு நண்பர், அவர் தான் இத்தனை விவரங்களையும் எனக்கு சொன்னார். அவர் பெயர்? அவர் பேர் SP சிதம்பரம். ஓஹோ, சரி. இனி கீழே போகலாமா? ஆகட்டுங்கம்மா. நகர எத்தனம் செய்தவர் நேர்முகமாக திரும்பி நின்றார். நேர்முக உதவியாளர் அல்லவா? இன்னைக்கு மதியம் வந்தது இந்த உரை என்று கூறி வந்திருந்த தபாலை அமெரிக்கையாக நீட்டினார். யாரோ ஒரு ஆள் ஏதோ ஒரு வண்டியில் கொண்டாந்து டெலிவரி செஞ்சுட்டு போனாருங்க. கையெழுத்து போட்டு வாங்கிக்கணுங்கம்மா என்றார். கடிதத்தை நிதானத்தோடு தான் வாங்கினாள். ஆனாலும் அது நிதானம் தவறி விழுந்தது. விடவில்லை. மடக்கி பிடித்து எடுத்துக்கொண்டாள். உரையை முன்னும் பின்னும் புரட்டி எடுத்தாள். அனுப்பியது யாராம்? ஒரு துப்பும் துலங்கவில்லை. ஒட்டப்பட்டிருந்த ஓரத்தை கணித்து பிரித்தாள். கன கச்சிதமாகவே பிரிந்துவிட்டது. அன்புடையீர், நலம்தானே? விளம்பரம் கண்டேன். கல்யாண சுயம்பரம் விளம்பரத்தை தான் சொல்லுகிறேன். போட்டியில் அடியேனும் கலந்து கொள்ள உத்தேசம். பிப்ரவரி 4 நேரிலே தோன்றுவேன். வரும்போது நேரிலேயே என் படத்தையும் தருகிறேன். போதுமா? விதி இவ்வளவுதானே அம்மணி? இப்படிக்கு SP சிதம்பரம். ராவ் அந்நேரத்தில் அங்கிருந்து சமர்த்தமாகவே காணாமல் போயிருந்தார். ஆகவே அவள் பலமாகவே சுத்தமாகவே பெருமூச்சை நெட்டி பிடித்து தள்ளிவிடலானால் இந்த சிதம்பரம். ஆமாம், SP சிதம்பரம் ஏற்கனவே கல்யாணமானவராயிற்றே.
அம்மி மிதித்து

0: அருந்ததி பார்த்து அக்கினியை சாட்சியாக வைத்து என் ஆறுயிர் தோழி செந்தாமணியை திருப்பூட்டினாரே. அப்படியென்றால் அவளை இவர் மனவிலங்கு செய்துவிட்டாரா? இவரும் என்னை போல்தானோ? நினைவுகள் தாயமாடின. காலையில் வந்த நாள் இதழை எடுத்தாள், புரட்டினாள். ராஜகுமாரியில் அழகான படம் ஓடுகிறதாமே, போகலாமா? ஓ, போக வேண்டியதுதான். கூடத்தை பூட்டிக்கொண்டு படித்தாண்டி கீழே இறங்கி வந்தாள் ரேவதி. 5:31. ராவ் எழுந்து நின்றார். அவள் பெருமைப்பட்டு கொண்டாள். அவளுக்கு டெலிஃபோன் டைரக்டரி தேவைப்பட்டது. சைகை காட்டினாள். தேடி வந்தது அது. புரட்டினாள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத்துடன். வாசித்தவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.

சுகத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்கா இடம் பிடித்த பாடல்களை தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 1:15.
1: வணக்கம் மக்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். நான் உங்க ஆர்ஜி ஆஷா. இன்னைக்கு நிகழ்ச்சியில வளர் இளம் பருவத்துல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து புதுச்சேரி கல்வி கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர் அருள்மொழி அவர்கள் பங்கு பெற்ற நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை கேட்க போறீங்க.
2: நிறைய வந்து சைபர் குற்றங்கள் வந்து ஜாஸ்தியா பெண் குழந்தைகளை வச்சு மிரட்டுறது, இல்ல பணம் கேட்கறது, இல்ல வேற மாதிரி ஏதாவது பிளாக்மெயில் பண்றது, இந்த மாதிரி நம்ம நிறைய பாத்துட்டு இருக்கோம். நிறைய கேசஸும் ஒரு ஒரு நாளும் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. இத பத்தின விழிப்புணர்வு பெற்றோர்களுக்கோ இல்ல வளர் இளம் பருவத்துல இருக்கிறவங்களுக்கோ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: இது பற்றிய விழிப்புணர்வு பெற்றோர்களுக்கு நிறைய பேருக்கு இல்ல. இருக்கிற சிலரும் அந்த குழந்தை என்ன பண்ணுது என்கிறதை முழுசா பாக்குற நிலையிலும் இல்ல. அதனால இந்த குழந்தைகள் என்னதான் அந்த சமூக ஊடகங்கள் உள்ள போறாங்க. எப்பவுமே இனிஷியலா போகும்போது கொண்டுட்டு வர்றது ரொம்ப ஈஸி. நம்மளுடைய கண்காணிப்பு இல்லாம குழந்தைகளை விடும்பொழுது உள்ள போயிடுச்சுன்னா ரொம்ப டீப்பா போயிடுச்சுன்னா ஒன்னும் இல்ல, ஒரு குழந்தை செல்ல நோண்டிட்டு இருக்கும், சாப்பிட வாடா இல்ல ஏதோ ஒண்ணு சொல்றேன்னா கூட தோவரேன் அப்படின்னு அந்த செல்ல வைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுது. ஏன்னா தன்னை விட்டு ஒரு செகண்ட் கூட அந்த போனை பிரிஞ்சு இருக்க முடியாத அளவுக்கு அந்த குழந்தை அடிக்ஷன் போயிடுது. அந்த அடிக்ஷன் ரொம்ப ஆபத்தானது. அதனால அதை நம்ம என்ன பண்ணணும், அசா பெற்றோரா நம்ம வந்து குழந்தைக்கு வழி நடத்தி முதல்ல இன்னொன்னுங்க, நம்ம பேரண்ட் பசங்க கிட்ட செல்ல நோண்டாத செல்ல நோண்டாத சொல்லிக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா உட்காந்து செல்ல நோண்டிட்டு இருக்கோம். அஸ் அ பேரண்ட் நம்ம தான் ரோல் மாடல். நம்ம டிவி பாக்குறியா செலக்டடா இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை எங்க வீட்டில் ரொம்ப நாள் டிவி பார்க்க மாட்டாங்க ஒரு அதுதான் சொல்லும். காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் டிவி பார்த்துக்கிட்டு நீ டிவி பார்க்காத நீ செல்ல பார்க்காத அப்படின்னு சொல்ல முடியுங்களா? ஸோ பேரண்ட்ஸ் அவேர்னஸ் இருக்கிறதோட இல்ல, முதல்ல அவங்க ஒரு ரோல் மாடலா இருக்கணும். அப்படி இருந்தா பசங்களை நம்ம ஈஸியாவே காப்பாத்திடலாம்.
2: குறிப்பா வந்து வளரிளம் பெண்கள் வந்து இந்த பாலியல் தொந்தரவு வந்து அதிகமா இருக்கு. ஸோ இது எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்றது, குழந்தைகள் அதுல சிக்காம இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகள்லாம் வந்து குழந்தைகள் மேற்கொள்ளணும்?
3: பாலியல் தொந்தரவு அப்படின்னாலே ஒருவரோட விருப்பம் இல்லாம அவரை சங்கடப்படுத்துற வகையில் செய்யப்படுகின்ற சொற்கள் செயல்கள் அல்லது நடத்தை, இது மூன்றுமே நம்ம பாலியல் தொந்தரவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல உடல் ரீதியா மட்டுமே இல்லாம வார்த்தைகள் பார்வைகள் செய்திகள் தொடுதல் இதெல்லாம் கூட ஒரு பாலியல் தொந்தரவாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், அதற்கான சில அடையாளங்கள் என்னன்னா, யாராவது ஒருத்தவங்க இருக்கும்போது நம்ம உடம்ப பத்தி பேசுறது, ஒரு ஆள் சாதாரண கான்வர்சேஷன்ல தேவையில்லாம உடலை பத்தி பேசுறாங்களா கொஞ்சம் அவேரா இருக்கணும். அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு நம்ம ஜட்ஜ் பண்ணணும். நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் அப்படி அக்செப்ட் பண்ணிக்காம யார் என்னங்கறத ஜட்ஜ் பண்ற செல்ஃப் அவேர்னஸ் நம்மளுக்கு இருக்கணும். அதே மாதிரி பேசும்போதே தேவையே இல்லாம டச் பண்ணி பேசுவாங்க, அங்க தொடுவதற்கு வேலை இருக்கு.

0: ஆனாலும் சும்மா சும்மா டச் பண்றாங்களா, கொஞ்சம் நம்ம அவேரா இருக்கணும். அதே மாதிரி சிலருடைய பார்வைகளை நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது, அது கூட அசௌகரியமா இருக்கும் அப்படிப்பட்ட பார்வைகள். அடுத்தது நம்ம கூட எப்பயும் சாட் பண்ணிட்டு இருப்பாங்க, செல்போன்ல எப்பயும் பேசுறவங்க தேவையில்லாம நம்மளுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்திகளையோ இல்ல வீடியோ கிளிப்ஸ்களோ அனுப்புறாங்களா, அப்ப கொஞ்சம் அவேரா இருக்கணும். அதே மாதிரி இது ரொம்ப ரகசியம், இது வந்து அப்படி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய விஷயங்களை வாங்கிக்கிட்டு, அதான் நான் சொல்லியிருக்கேன்ல எமோஷனல் பாண்டிங் சொல்லிடுவோம், நம்ம மீறி சில விஷயங்களை அவங்க கிட்ட கொட்டிடுவோம், ஏன்னா அவங்க நம்மளுக்கு ரொம்ப வெல் விஷர். ஆனா அந்த கொட்டின விஷயத்தை வாங்கிக்கிட்டு திருப்பி அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்க, மிரட்டுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா எந்த செயலோ ஒரு குழந்தைக்கு பயம், சங்கடம், மன வருத்தம் இதெல்லாம் ஏற்படுத்துதுன்னா அதெல்லாமே பாலியல் தொந்தரவு அப்படின்னு நம்ம அடையாளம் காமிச்சுக்கலாம். இந்த கண்டிஷன்ல உடனே நம்ம என்ன பண்ணணும், நம்ம பெரியவங்க, பெற்றோர், ஆசிரியர், யாரு இருக்காங்களோ அவங்க கிட்ட இது தொடர்பான செய்திகளை கண்டிப்பா பகிர்ந்துகிட்டு அதுல இருந்து வெளியில வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும்.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: பாக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க.
1: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வளர் இளம் பருவத்துல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி கல்வி கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர் அருள்மொழி அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
0: இப்ப நம்ம சின்ன வயசுல இருந்து இந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து குட் டச் பேட் டச் இதெல்லாமே சொல்லிதான் வளர்க்கிறோம். இது எந்த அளவுக்கு வந்து முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? பெண் குழந்தைகளுக்கு
2: பாலியல் தொந்தரவுல தொடுதல் கூட ஒரு ரோல் பிளே பண்ணுது. ஏன்னா தொடுறது கூட நல்ல குட் டச் அண்ட் பேட் டச் ரெண்டா இருக்கு. அப்ப குட் டச் எது எது என்பது பற்றிய ஒரு விழிப்புணர்வு பெண் குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இது அவர்களுடைய தனிப்பட்ட பாதுகாப்பை உறுதி செய்யுது. ஒரு பெண் குழந்தைக்கு மிக மோசமான சீரழிவு ஏற்படுவதற்கு முன்ன அந்த குழந்தையை படிப்படியாதான் ஒருத்தவங்க மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த குழந்தை முதல்ல நோ சொல்ல கத்துக்கணும். அப்ப சின்ன விஷயங்கள் பண்ணும்போது இந்த குழந்தை அக்செப்ட் பண்ண போனா இது ஒன்னும் நடக்கல, இத வீட்டுல யார்ட்டையும் சொல்லல, இந்த குழந்தைக்கு நம்மளுக்கு மிஸ்யூஸ் பண்ண சேஃப் அப்படிங்கறத ஸ்டெப் ஸ்டெப்பா தான் அவன் அனலைஸ் பண்ணுவாங்களே தவிர யாருக்கும் குழந்தைக்கு எடுத்து தன்னம்பிக்கை வருது, சுய பாதுகாப்பு உணர்வும் வளருது. எனவே இது வந்து ஒரு பாதுகாப்பு பாடமா இருக்கு. குழந்தைகளுக்கு கண்டிப்பா குட் டச் பேட் டச் என்கிறத பத்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது ரொம்ப அவசியம்.
0: இப்ப பொதுவாவே வந்து நீங்க நிறைய ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் போயிட்டு நிறைய வந்து விழிப்புணர்வு ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அந்த மாதிரி பெண் குழந்தைகளுக்கு நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கீங்க?
2: அரசு பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா யூத் கிளப், ஈகோ கிளப் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த யூத் கிளப்ல நாங்க நிறைய சட்ட வல்லுநர்கள், மருத்துவ ஆலோசகர்கள் இப்படிப்பட்டவர்கள் நிறைய பேரை அழைச்சு பிள்ளைகளுக்கு ஒரு உரையாடல் மாதிரி ஒன்னு ஏற்பாடு பண்ணுவோம். அங்க என்னன்னா அவர்கள் இந்த சம்பந்தப்பட்ட குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் உடல் ரீதியா மனது ரீதியா இந்த விஷயங்களை பேசுவாங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப டாக்டர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணும்பொழுது அது நிறைய பிள்ளைகளை மட்டும் தனியா வச்சுப்போம், அவங்கள ஜென்ரலாவே நாங்க டிஸ்கஸ் பண்ண சொல்லுவோம். சொல்லும்போது குழந்தைகளுக்கு கூடிய பல்வேறு டவுட்டுகளை அவங்க மேம் கிட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. சட்ட ஆலோசகர்கள் சொல்லிருக்கோம், அவங்களும் வந்து குழந்தைகளுக்கு இந்த போக்சோ இத பற்றிய அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. சைல்ட் ஹெல்த் லைன் ஒரு லைன் இருக்கு இல்லைங்களா, அதையும் எப்படி பயன்படுத்துறீங்கிறத இதை கொடுக்கற. ஸோ பள்ளிகளில், அரசு பள்ளிகளில் முடிந்தவரை அந்த வயதில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் பயன்படுகின்ற வகையில நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி இந்த அவேர்னஸ் நாங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டு வரோம்.
0: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: பேக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க.
1: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வளர் இளம் பருவத்துல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி கல்வி கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர் அருள்மொழி அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
2: இப்ப பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த வளர் இளம் பருவத்துல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கண்டிப்பா வந்து படிச்சாகணும். ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் மார்க் கம்மியானா கூட வீட்லயும் ப்ரெஷர் இருக்கும், எக்ஸாம் டைம்ஸ்ல இல்ல ஸ்கூல்லயும் ப்ரெஷர் இருக்கணும், அவங்க வந்து ஃபுல் ரிசல்ட் காமிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூல் சைடு அழுத்தம் இருக்கும். பெற்றோர்கள் வந்து நம்ம தான் வந்து இப்படி இருக்கும், நம்ம குழந்தைகள் வந்து இன்னும் நல்லா படிச்சு நல்ல ஒரு பெரிய நிலைமைக்கு வரணும்னு அவங்க சைடு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பசங்களை எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு அவங்க ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. சோ இந்த அழுத்தம் எல்லாம் வந்து எப்படி இந்த வயதுல இருக்கிறவங்களை பாதிக்குது?
3: நம்ம சொன்ன மாதிரி இந்த குழந்தைகள் இயற்கையாகவே எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கிறாங்க. இதற்கு காரணம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தன்னை பற்றிய நிறைய கேள்விகள். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பியர் ப்ரெஷர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ப்ரெஷர், டெஸ்ட் படி எழுது எழுது மார்க் வாங்க இந்த போனா பேரண்ட்ஸ். ஸோ குழந்தைகள் வந்து பள்ளியில் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகி வீட்டுக்கு வரும்பொழுது வாடா எப்படி இருக்க என்ன அது கேள்வி கேட்க உடனே இல்லாமல் ஃபேஸை வாஷ் பண்ண புக் எடுத்து வச்சு படி படி படி, இந்த ப்ரெஷர் வந்து உண்மையிலே அந்த குழந்தைகளை ரொம்ப மன அழுத்தத்துக்கு கொண்டுட்டு போகுது. ஒரு குழந்தைக்கு நான் சொன்ன மாதிரி தன்னை ஆசுவாசப்படுத்தி கொள்வதற்கான நேரம் கனவுகள் என்னங்கறத குழந்தைகளை பேச விட்டு அவர்கள் விருப்பத்துக்கேற்ப நம்ம போகணும். நம்மளோட விருப்பத்தை அந்த குழந்தைக்கு திணிச்சா அந்த குழந்தைக்கு அது கண்டிப்பா அழுத்தத்தை கொடுக்கும். சோ இந்த கல்வி எதிர்பார்ப்பு பள்ளியின் அழுத்தம் வந்து மாணவர்களுக்கு அதிகமாக இருக்கு, அதை நம்ம கொஞ்சம் தவிர்க்க ட்ரை பண்ணணும்.
2: ஓகே, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த வளரிளம் பெண்கள் என்னன்னா இந்த சாப்பிட்றது கிடையாது, காலையில பசிக்காது, ஒரு இட்லிக்கு மேல சாப்பிட மாட்டாங்க, மதியானமும் நம்ம சாப்பாடு அனுப்பிச்சாலும் அது பார்த்தா பாதி திரும்பி வந்துடும். இந்த மாதிரி வந்து உணவு பழக்க வழக்கங்கள்லாம் டோட்டலாவே சேஞ்ச் ஆயிடுது. முன்னாடி மாதிரி இப்ப சாப்பிட்றது இல்லை அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸோட கவலையா கூட இருக்கு. இது ஏன் இப்படி இருக்கு?
3: இன்னைக்கு இந்த குழந்தைகள் சாப்பாடு சாப்பிடல அப்படின்னு சொல்லும் போது அதற்கு பல வகையான காரணங்கள் சொல்லலாம். மாணவர்கள் பள்ளிகளும் வீடுகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல இருக்கும் போது பள்ளிக்கு சரி டைமுக்கு போகணும்னா கொஞ்சம் ஏர்லியா எந்திரிக்கிறது இல்ல, ஏதோ டைம்க்கு ஏந்தமா அவசரம் அவசரமாக கிளம்புறதுனால சாப்பிடறது இல்ல. இது ஒன்னு. செகண்ட் திங், நான் கொஞ்சம் ரெண்டு இட்லி கூட சாப்பிட்டா நான் வெயிட் போட்டுருவேன், நான் ஆல்ரெடி குண்டா இருக்கேன், நான் வந்து கொஞ்சம் இளைக்கணும் அப்படிங்கிற தவறான புரிதலோடு சாப்பாட அவாய்ட் பண்ற ஒரு ஃபேஷன் இப்ப போயிட்டு இருக்கு. அடுத்ததாக எனக்கு இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும் நம்மளுடைய சீதோஷ நிலைக்கு ஒத்து வராத நம் இடம் சார்ந்த உணவுகளை இன்னைக்கு தவிர்க்கிறது ஆல்மோஸ்ட் 90% இருக்கு. அப்படியே பீசா பர்கர் அந்த மாதிரி ஜங்க் இரும்புச்சத்து கால்சியம் புரதம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதற்கு பழங்கள் தானியங்கள் சத்தான உணவுகளை தான் மாணவர்கள் எடுத்துக்கணும். ஆனா அந்த போக்கும் இப்போ ரொம்ப கம்மியா தான் இருக்கு.
0: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: பாக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க.
1: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வளர் இளம் பருவத்துல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி கல்வி கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர் அருள்மொழி அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
0: இந்த மாதிரி வளர் இளம் பருவத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பெண் குழந்தைகள் வந்து இந்த அனிமியா அப்படின்றது வந்து அதிகமா காணப்படுது. இதுக்கான காரணம் என்ன?
2: பெண் குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதவிடாய் காலத்தில் அதிகமான ரத்த போக்கு இருக்கிறதுனால, அந்த பிளட் லாஸ் இருக்கிறதுனால நிறைய வந்து குழந்தைகளுக்கு அனிமியா வருது. அதுவும் ஒரு

0: சர்வே ஒன்று போய் பார்க்கும்போது அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு இருந்து அவங்க அனிமியா இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் வாரம் ஒரு முறை இரும்பு சத்து மாத்திரை அரசே வந்து வழங்குது. ரெகுலரா அது எப்படின்னா பசங்கிட்ட கொடுத்தா கூட தூக்கி போட்டுருவாங்க. நாங்க டீச்சர்ஸ் அங்க இருப்போம், இங்க எதிர்க்க கொடுப்பாங்க, பசங்களை போட்டுக்க சொல்றோம். சோ அந்த பசங்க அந்த இரும்பு மாத்திரையை இங்க எங்க பிரசன்ஸ்ல அது எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இந்த இரும்பு சத்து குறைபாடால ரத்த சோகை நோய் வந்து நிறைய குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு சோர்வு, தலை சுற்றல், மனச்சோர்வு போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுது. இப்படி இருக்கின்ற குழந்தைக்கு சப்ளிமெண்ட் தேவை இல்லைங்களா? அதனால கீரைகள் எல்லாம் எடுத்துக்க சொல்கிறோம். அதை எடுக்காத குழந்தைகளுக்கு நம்ம பள்ளிகள் மூலமாக இரும்பு சத்து மாத்திரைகளும் கொடுத்துட்டு வரோம்.
1: இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்துக்கிறது, படிக்கிறது, மறுபடியும் ஸ்கூல் கிளம்புறது, மறுபடியும் ஈவினிங் வருது, இது மாதிரி ரொட்டீனாக ஆகிட்டு இருக்கு. இப்போ விளையாட்டுன்னா குறிப்பிட்ட மாணவர்கள் வந்து இந்த விளையாட்டில் ரொம்ப தேர்ச்சியாக இருப்பாங்க, அவங்கள மட்டும் வந்து ஸ்போர்ட்ஸில் விளையாடுறது அப்படி இருக்கும். ஆல் ஓவர் அந்த கிளாஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த உடற்பயிற்சி விளையாட்டோ இருக்காது. படிக்கணும், அதுதான் மெயின், இதெல்லாம் வந்து செகண்ட்ரின்ற மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த உடற்பயிற்சி விளையாட்டு பெண் குழந்தைகளுக்கு ஏன் அவசியம்?
0: நிறைய குழந்தைகள் ஹைப்பர் டென்ஷனாக ஏன் இருக்கு பாத்தீங்கன்னா குழந்தைக்கு உடல்ல நிறைய எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜியை அந்த குழந்தை எங்க போய் ஸ்பெண்ட் பண்றதுன்னு தெரியல. கண்டிப்பா பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆளாளுக்கு ஒரு பக்கத்துல பிரஷரை கொடுத்து கொடுத்து குழந்தைக்கு பிரஷர் பில்டப் ஆயிருக்கு. அந்த பில்டப் ஆன பிரஷர் கண்டிப்பா வெளியில வரணும். குக்கருக்குள்ள பில்டப் ஆகிற பிரஷர் அந்த சின்ன நாசில் வழியா வெளியில வரலன்னா குக்கர் என்ன ஆயிடும்? வெடிச்சிடும். அப்ப அந்த குழந்தையான பிரஷர் வெளியில வரணும்னா அதற்கு தேவையான விளையாட்டு கொடுக்கணும். விளையாட்டு அப்படின்னு சொல்லும் போது ஒரு தேசிய அளவிலான, மாவட்ட மாநில அளவிலான போட்டிகள் குழந்தைகளை தயார்படுத்துறது இல்ல. அவர்களுக்கான ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் வேணும்னா கண்டிப்பா குழந்தைகளுக்கு விளையாட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம கண்டிப்பா வந்து நம்ம பள்ளிகளை மட்டும் இல்ல, நம்ம வீடுகளில் கூட நம்ம பெற்றோர்கள் அந்த குழந்தைகளோட விளையாட அனுமதிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் கொஞ்சம் கம்பெனி கொடுக்கணும். ஸோ பிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. விளையாட்டு, அதை தொடர்ந்து யோகா, ஏதோ ஒரு உடற்பயிற்சி அப்படி கூட நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பா பண்ணணும். அது அவர்களுடைய பிரஷரை குறைச்சி அவங்கள ரிலாக்ஸா கண்டிப்பா வச்சுக்கும்.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.
2: மூணு காலேஜ்லயும்
3: கவலைப்படாத,
2: ஃபீஸ பாரு.
4: ஹே, எப்படி இருக்கப்பா?
2: என்னாச்சு?
3: ஃபீஸோட டென்ஷன்.
4: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 400,000 வரைக்கும் கொல்லாட்ரல் இல்ல. அது எங்க ஸ்வீட்டு?
5: RBI சொல்கிறது
6: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.

0: வெல்கம் பேக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க.
1: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வளர் இளம் பருவத்துல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி கல்வி கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர் அருள்மொழி அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
0: ஓகே, இப்ப நிறைய பேர் நம்ம பாக்குறோம், இப்ப எக்ஸாம்ல ஃபெயில் ஆனாலோ இல்ல அவங்க ஏதாவது மேற்கொண்டு ஏதாவது கோர்ஸ்க்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எழுதணும், அந்த மாதிரி இதுல வந்து தோல்வி அடைஞ்சிட்டா கூட உடனே வந்து அவங்களால அதை தாங்கிக்க முடியாம தவறான முடிவுக்கு எல்லாம் போயிடுறாங்க. சோ இந்த மாதிரி வந்து இந்த மன அழுத்தம் வந்து அதிகமாகி நிறைய குழந்தைகள் இந்த மாதிரி தவறான முடிவுகளுக்கெல்லாம் போறாங்க. சோ இதை எப்படி அவங்க எதிர்கொள்றது, எந்த அளவுக்கு அவங்க போல்டா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: முதல்ல குழந்தைக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு அப்படிங்கிற மாயையை உடைக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 10 ப்ரொஃபஷன், 10 போஸ்டிங்கை வச்சுக்கிட்டு இதுதான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அதை தாண்டி ஆயிரக்கணக்கான துறைகள் இருக்குது. எந்த துறையாக இருந்தாலும் அதில் ஒரு குழந்தை ஷைன் ஆகுதுன்னா அதற்கு மிக சரியான எதிர்காலம் இருக்குங்கிறத முதல்ல பேரண்ட்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல குழந்தைகள் கொஞ்சம் வெக்ஸ் ஆகிறாங்க அப்படின்னா இது இல்லைன்னா அதை பார்த்துக்கலாம்டா, ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்க தான் வேணும். ஏன்னா படிப்பு முக்கியம், மார்க் முக்கியம், வேலை முக்கியம், அதையெல்லாம் விட நம்மளுடைய குழந்தை நமக்கு முக்கியம். அப்போது அந்த குழந்தைக்கு தெளிவுபடுத்தணும், இது உன் ஆசை, நீ ட்ரை பண்ணு, உன்னால் முடியாத வரைக்கும் ட்ரை பண்ணு. அப்போ அந்த குழந்தையோட கேப்பபிலிட்டியை நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு

0: வரணும். இந்த குழந்தையால் அடுத்த தடவை ட்ரை பண்ண போகுது, முடியும்னா ஓகே போடா, முடியலன்னா பரவாயில்லடா, உனக்கு என்ன அடுத்த ஆல்டர்னேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுக்குற பழக்கம் இருந்ததுன்னா குழந்தை தவறான முடிவுக்கு போகாது. ஏன்னா என்ன நம்பி எங்கள் அப்பா இவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டார், என்னால் முடியல முடியலன்னு நினைக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு அடுத்த வழி ஆல்டர்னேட் தேடுவதற்கு பதிலாக எஸ்கேப் ஆவதற்கான வழியாக தான் தவறான இந்த பாதையை மாணவர்கள் சூஸ் பண்ணுறாங்க.
1: இப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது, குழந்தைங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஸோ வந்து ஆஸ் எ பேரண்ட்ஸாக அவங்க சொல்லலை, உங்களை மாதிரி இப்போ ஆசிரியர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வளரிளம் குழந்தைகள், ஸோ அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான சப்போர்ட்லாம் கொடுக்குறீங்க?
0: சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா முக்கியமான விஞ்ஞானிகள் நோபல் பரிசெல்லாம் வாங்குவாங்க மெடிக்கல் சம்மந்தப்பட்டு அப்படிலாம், அந்த செய்திகள் கூட அவ்வளோ ரீச் ஆகாது. ஆனால் பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய வேலண்டைன்ஸ் டே இருக்கு பாருங்க, அந்த டே இந்த வளர் இளம் பருவம் உள்ள மாணவர்கள்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் மாணவர்கிட்ட ஒரு ப்ரிப்பரேஷன் ஒர்க் ஆரம்பிச்சிடும். எப்பயுமே பசங்களோட நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது சில நான் குழந்தைங்கள்கிட்ட சொல்வேன், ஒரு நல்ல நண்பன் என்பவன் யாருன்னா தன் முன்னாடி இருக்கிற ஒரு குழந்தை தன் கண்ணுக்கு முன்னாடி பாதை மாறும்போது நீ செய்யறது தப்புடா, வேண்டாம், சரியான வழிக்கு வான்னு கூட்டிட்டு வர மாணவன் தான் நல்லவன், அதை விட்டு அவன் சப்போர்ட் போட்டே நல்லா இருக்கு.

0: வந்தடி இந்த வளர் இளம் பருவம் உள்ள மாணவர்கள்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் மாணவர்கள்கிட்ட ஒரு ப்ரிப்பரேஷன் ஒர்க் ஆரம்பிச்சிடும். எப்பயுமே பசங்களோட நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது சில நான் குழந்தைங்கள்கிட்ட சொல்வேன், ஒரு நல்ல நண்பன் என்பவன் யாருன்னா தன் முன்னாடி இருக்கிற ஒரு குழந்தை தன் கண்ணுக்கு முன்னாடி பாதை மாறும்போது நீ செய்யறது தப்புடா வேண்டாம் சரியான வழிக்கு வான்னு கூட்டிட்டு வர மாணவன் தான் நல்லவன். அதை விட்டு அவன் சப்போர்ட் போட்டு நல்லா இருக்கு அவங்க பார்க்குறாங்க இவங்க பார்க்குறாங்கன்னு செய்யக்கூடாது நான் சொல்லியிருப்பேன். அப்படி இருக்கும்போது மாணவர்கள் இப்படி சில செயல்களுக்கு தயாராகும்போது அதை பற்றிய செய்தி எனக்கு வந்துடும். நான் உடனே போய் யார் அது அப்படின்னு அட்ரஸ் பண்ண மாட்டேன். அசகோல பசங்களை வச்சுப்போம், வச்சுட்டு ஜென்ரலாக பேசுவோம், எப்படிடா இருக்கீங்க ஏது என்னன்னா ரெண்டு மூணு விஷயங்கள். நம்ம ஒரு பெண் குழந்தையை தொடர்ந்து ஒரு நாலு நாள் ஒரு வாரம் பத்து நாள் ஒரு ஆண் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரான்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை கூட நோட் பண்ண மாட்டா. ஆனால் பக்கத்தில் இருக்க ஒருத்தவன் உன்னை ஒருத்தன் பார்க்குறான் உன்னை ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பக்கத்தில் இருக்க மாணவர்கள் தான் செய்வாங்க. அப்படி அந்த குழந்தைக்கு சொல்ல சொல்ல ஒரு நாள் டெய்லி பார்க்க ஆரம்பிக்கும், ஒரு நாள் இல்லைன்னா எங்கடா காணோங்கிற ஒரு கியூரியாசிட்டியை மாணவர்கள் வளர்க்குறாங்க. அந்த போக்கு ரொம்ப தவறான போக்குங்கிறத மாணவர்களுக்கு உணர்த்தணும். ஒன்னு செகண்ட் திங், அந்த குழந்தை என்ன நினைச்சுக்குது, டெய்லி நம்ம பின்னாடி வரான் பாவம் பாவம் நினைச்சுக்குது. நான் என் குழந்தைகிட்ட சொல்றது என்னன்னா உன் பின்னாடியே டெய்லி ஒருத்தவன் வந்துகிட்டே இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வேலை இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். வேலை இருந்தா அவனுக்கு வேலையை பார்க்கவே சரியா இருக்கும். அப்ப வேலை இல்லாத ஒருத்தவன் உன் பின்னாடி சுத்துறான், அப்ப அவனுக்கு சாப்பாட்டுக்கு டிரெஸ்ஸுக்கு எல்லாம் யார் செலவு செய்யறா? அவனே யாரோ ஒருத்தவனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். யாரோ ஒருத்தவனை எதிர்பார்த்திருக்க அவன் உனக்கு என்ன செய்வான்? அதுவும் போக இந்த ஏஜ்ல நிறைய பேர் சில சங்கடங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு. நாங்க மாணவர்களை பாக்குறோம், படிச்சுட்டு வருவாங்க, கடைசி எக்ஸாம் அன்னைக்கு நம்ம வந்து இதுக்கப்புறம் வீட்டுல விட மாட்டாங்கன்னு நினைக்கும் போது நல்லா படிக்கிற பிள்ளைங்க கூட கடைசி எக்ஸாம் அன்னைக்கு என்ன பண்ணும், பேக்கோட வந்துட்டு எக்ஸாம் ஏதனமோ எதுலயோ போயிடுறாங்க. நான் எங்க குழந்தைகிட்ட சொல்றது அதுதான், இந்த ஏஜ்ல நீங்க போறீங்க, அவனுக்கு ஒரு 18-20 கூட இருக்காது, உனக்கு 15, மேரேஜ் பண்ணிட்டு குழந்தை வந்துருது, அடுத்து என்ன பண்ணுவீங்க? அந்த நேரத்துல அவன் வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சு கொண்டுட்டு வர பணம் உனக்கு அப்பொழுது சாப்பிட போதும். ஆனா ஃபர்தரா உன்னோட வளர்ச்சி அந்த குழந்தையோட வளர்ச்சி எப்படி, ஜஸ்ட் ஒரு 20 வயசு கூட இல்லாம உன் வாழ்க்கையில வருவ, அதுக்கப்புறம் ஒரு 40 வருடங்களை நீ எப்படி கடக்க போகிற? அதனால முதல்ல உன்னை புரிஞ்சுக்கோ, யாரு பின்னாடி சுத்துறானோ அவனுக்கு முதல்ல வேலை இல்லை, வேலை இல்லாத ஒருத்தனை நம்பி போகாது. லவ்ங்கிறது உண்மையான லவ் என்ன தெரியுமா, அவனை படிக்க சொல்லி அவன் ஒரு இடத்துக்கு வரணும், நீ படிச்சு ஒரு நிலைக்கு வரணும், நீங்கள் சொந்த காலில் நிற்கணும். அப்படி நிற்கின்ற நிலை வரும்போது மட்டும்தான் அது உண்மையான லவ்வா இருக்கும். அப்படி இருந்ததுனால அது லாங் லாஸ்டிங்கா இருக்கும். அதனால இன்ஃபாக்சுவேஷன் லவ்னு தப்பா புரிஞ்சு அவசியம் வேலை சம்பாத்தியம் எப்படி முக்கியம் நினைக்கும் பொழுது சின்னதா பாதை மாறலாம்னு நினைக்கிற நிறைய பசங்கள் திருப்பி வெளியில வந்து அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, மேம் நான் இருந்தது மேம் நான் மாறிட்டேன் மேம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அந்த குழந்தைகளோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி பல மாணவிகள் இன்னைக்கு நல்ல நிலையிலே இருக்காங்க.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க.
1: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வளர் இளம் பருவத்துல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி கல்வி கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர் அருள்மொழி அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
0: ஓகே, பொதுவாகவே பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல இந்த வளர் இளம் பெண்கள் வந்து இந்த கர்ப்பம் தரிக்கிறது வந்து நம்ம பொதுவா நம்ம பாக்குற ஒரு விஷயமா இருக்கு. சோ இத பத்தின புரிதலோ இல்ல விழிப்புணர்வோ அவங்க கிட்ட ஏன் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: முதல்ல அவேரா இருங்க. ஏன்னா ஒரு பெண் குழந்தை அந்த பிரெக்னன்சிங்கிற ஒரு ஃபேஸுக்கு போயிட்டா உடல் மனம் எல்லாத்துலயும் மாற்றம் வருது. அதற்கப்புறம் அந்த குழந்தை நார்மலான நிலைக்கு வரவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தவறான பாதைக்கு போகாதீங்க. ஏன்னா அது உங்களோட பிசிக்கல் ஃபீச்சர்ல இருந்து எல்லாமே மாத்திரும், உனக்கான நம்பிக்கையை உடைச்சிரும். அப்போ அது மாதிரி போகக்கூடாது அப்படின்னா உனக்கு அவேர்னஸ் இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத நம்ம கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு சொல்லணும். இந்த மாற்றங்கள் நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த கேசஸ் வந்து ரெக்கார்டிங்கை வந்து நிறைய தான் ஆயின்னு இருக்கு. அதற்கு காரணம் பிள்ளைங்களுக்கு சரியான அவேர்னஸ் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்புகள் வந்திருக்கு. யாரனா என்னோட பிடிச்ச பாய் ஃப்ரெண்டை நான் தேடுறேன், எனக்கு பிடிச்ச கேர்ள் ஃப்ரெண்டை தேடுறேன் என்பதற்கான ஆப்புகள் உருவாக்கப்பட்டு அதுவும் இன்னைக்கு பெண்கள்கிட்ட மாணவர்கள்கிட்ட நிறைய போயிட்டு இருக்கு. ஏன்னா அவர்கள் சிந்தனை அதை தாண்டி உலகம் ஒன்று இருக்கு, சாதிக்க வேண்டியது இருக்கு, என் காலில் நிற்க வேண்டியது இருக்குன்ற ஒரு அவேர்னஸ் குழந்தைங்களுக்கு இல்லை. ஏன்னா குழந்தைகளை நம்ம கண்டிப்பா கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. பாடங்கள் மாணவர்கள் அஸ் அ டீச்சராவோ பேரண்ட்ஸாவோ நீ வந்து படி படி படின்னு சொல்றதை தாண்டி உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, தேடுவதற்கான நிறைய இருக்குன்னு அந்த தேடல்களை நம்மள கொடுக்கணும், அதற்கான எக்ஸ்போஷர்ஸ் கொடுக்கணும். அது எதுவுமே இல்லாத போது சமூக ஊடகங்களில் பூந்து வர குழந்தைகள் சில சில விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு அதை இம்பார்ட்டன்ஸாக எடுத்துக்கிறதுனால தான் இந்த மாதிரி தவறுகள் நடக்குது. எதை பயன்படுத்தணும் எதை பயன்படுத்தக்கூடாது என்கிற ஒரு அவேர்னஸ் இல்லாமல்

0: இந்த குழந்தைகள் ரொம்ப வீணாகி போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு.
1: ஓகே, இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சமூக அழுத்தம் வந்து பெண் குழந்தைகள் வந்து அவங்களோட விருப்பங்கள் ஏதாவது அவங்க ஆசைப்பட்டா கூட அதை வெளியே சொன்னா இது தவறுதலா போயிடுமோ, இல்ல சுத்தி இருக்கிறவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு நிறைய பிரச்சனைகள்ல இருக்கிறாங்க சில பெண் குழந்தைகள்லாம். ஸோ இந்த நிலை ஏன் உருவாகுது, ஏன் அவங்களால அது தைரியமா வெளியே சொல்ல முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண் பைலட் டிரைவர்ஸ் நம்ம ட்ரெயின் ஓட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, எல்லாமே நடக்குது. ஆனா இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இனிஷியலா எந்த ஒரு மாற்றமும் ஆரம்பிக்கும் போது அவ்வளோ ஒரு அப்சக்கல்ஸ் இருக்கும். அதை தாண்டி உடை தெரிந்து சில பெண்கள் வரும்பொழுது அதுக்கப்புறம் கடகடகடன் வந்துடுறாங்க. சமூகத்தில் சில வேலைகள் ஆண்களுக்கு, சில வேலைகள் பெண்களுக்கு அப்படின்னு பாகுபாடு பண்ணி வச்சிருக்கோம். அந்த சமூக வகைப்பாடுகள் பெண் குழந்தைகளுக்கு ஒரு தடுப்பா இருக்கு. அதை முதல்ல நம்ம உடைக்கணும். சில குழந்தைகள் சொல்லும் பொழுது அது உனக்கானது இல்லை, நம்ம நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கிறோம். அந்த குழந்தை ஆசைப்படுறது என்னவோ அந்த குழந்தைக்கு அது சரியா இருக்கா என்ற தேடுதலை நம்ம சரிப்படுத்தணும், வழிகாட்டணும். அதற்கான அவேர்னஸ் பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா இருக்கணும்.
1: வளரிளம் பெண்கள் வச்சிருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவங்க குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற உங்களோட அட்வைஸ் என்ன?
0: வளர் இளம் பருவத்தில் உள்ள குழந்தைகளுடைய மனநிலையை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த குழந்தைக்கு தேவை அன்பு, அரவணைப்பு, தன்னுடைய எண்ணங்களை ஷேர் செய்வதற்கான ஒரு ட்ரஸ்ட் ஓத்தியான ஒரு பர்சன். அப்ப பேரண்ட்ஸ் அங்க என்னவா இருக்கணும்னா, அந்த குழந்தைக்கு அம்மாவா, அப்பாவா, நண்பனா, கைடா, பிலாசபரா, மல்டி ரோலை கண்டிப்பா பிளே பண்ணணும். அந்த குழந்தைக்கு அதை தாண்டி எதுவுமே தேவைப்படாது. அந்த எமோஷனல் கம்ஃபர்ட்டை நம்ம கொடுக்கணும். குழந்தை தனக்கு என்ன நடந்தாலும், பாசிட்டிவோ நெகட்டிவோ, தான் ஷேர் செய்வதற்கான ஒரு இடமாக கண்டிப்பா பெற்றோர்கள் இருக்கணும். அந்த குழந்தைக்கு இருக்கின்ற திறன், நம்ம ஒன்னு நினைச்சிட்டு அதை செய்யன்னு சொல்லாம அந்த குழந்தைக்கு வேற ஒன்றுல திறனோ ஆர்வமோ இருந்தா உனக்கு என்ன வேணுமோ செய், உன் கூட நான் இருக்கிறேன் என்கிற ஒரு அன்பான புரிதலான ஒரு வார்த்தை, இது அந்த குழந்தைக்கு தேவை. இத்தனையும் ஒரு பேரண்ட் குழந்தைக்கு கொடுக்க தயாரா இருந்தா எந்த குழந்தையுமே, எல்லா குழந்தையுமே கண்டிப்பாக வெற்றியை அடையும். ஏன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயராவதும் பெற்றோர் வளர்ப்புல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன தேவை என்பதை புரிஞ்சு அதற்கான சரியான சப்போர்ட்டையும் வழிகாட்டுதலையும் கொடுத்தனா எல்லா குழந்தைகளும் வாழ்க்கையில ஜெயிக்கும். அதுதான் பெற்றோர் செய்ய வேண்டிய கடமையா நான் நினைக்கிறேன்.
1: ஓகே, கிட்டத்தட்ட நம்ம வந்து நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில வளரிளம் பருவத்துல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. புதுச்சேரி கல்வி கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர் அருள்மொழி அவர்கள் மேம், உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி.
0: நன்றிமா.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள், உங்கள் FM Rainbow 102.8 மற்றும் 1215 கிலோ

0: முதன்மை அலை வரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: Pakistan in its penultimate FI Age Pro League match at the Lee Valley Hockey and Tennis Centre in London this evening. The match is scheduled to begin at 10:20 p.m. And now before we end the bulletin, the headlines once again. Home Minister Amit Shah calls for united fight against drugs, says drug menace poses threat to national security and future of youth. Uttar Pradesh police arrest 8 people in connection with Ram Mandir donation embezzlement case. India, along with 34 nations, signs US-led initiative to build resilient AI supply chains. Prime Minister Narendra Modi recalls sacrifices of Hazrat Imam Hussein on Muharram. In men's cricket, India to take on hosts Ireland in T20 International in Belfast this evening. All eyes on debutant prodigy Vaibhav Suryavanshi. And Australia qualify for knockout stage after goalless draw against Paraguay in Group D clash in FIFA World Cup. With that, we end the midday news.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 2:15. என்றும் இனியவை. எந்த நேரத்திலும் பாடல்களை கேட்கும் பொழுது இளமையும் பசுமையும் மாறாமல் நம் மனங்களை குதூகலிக்க வைக்கும் பாடல்களை கேட்கலாமா என்று என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்திற்காக ஒலிக்க வரும் குரல்கள் லீலா ஜிக்கி.

0: சாந்தா உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்லமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்கால வேலன் சன்னதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

நேரம் 2:35 ஆகாஷ்வாணி சேர்ந்திசை பாடல் பயிற்சி. கன்னட மொழி பாடல் இன்று இயற்றியவர் தொடரங்கை கவுடா அவர்கள், இசையமைத்திருப்பவர் வி ஆர் கீதா அவர்கள்.

0: வணக்கம் குழந்தைகளே, நாம் இன்னைக்கு ஒரு கன்னட மொழி பாடலை கற்றுக்க போகிறோம். இந்த பாட்டை எழுதியிருக்கிறவர் தொட்டரங்கே கவுடா அவர்கள். சரி, பாடலை முதல்ல எழுதிப்போமா? நான் ஒவ்வொரு வரியாக சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கிறீங்களா?
1: ஹாடு திகவு ஹாரு திகவு
2: ஹாடு திகவு ஹாரு திகவு
1: கடல கரைய கக குலா
2: கடல கரைய கக குலா
1: எனிதோ முகில
2: எனிதோ முகில
1: உத்த அகல
2: உத்த அகல
1: ஜீகி தனிது
2: ஜீகி தனிது
1: பாந்தள
2: பாந்தள.
0: இது வரைக்கும் பல்லவி. இப்ப முதல் சரணம்.
1: வானலோக நகுவ நாக
2: வானலோக நகுவ நாக
1: ஹாரோஹக்கி பாலிகே
2: ஹாரோஹக்கி பாலிகே
1: ரெக்கே பீசி தைரிய சூசி
2: ரெக்கே பீசி தைரிய சூசி
1: சுக்கி முட்டோ ஹம்மிகே
2: சுக்கி முட்டோ ஹம்மிகே.
0: இனி இரண்டாவது சரணம்.
1: தூர தூர ஹாரி ஹாரி
2: தூர தூர ஹாரி ஹாரி
1: வியோம காணுவா பகே
2: வியோம காணுவா பகே
1: ஹசிவ மரசி
2: ஹசிவ மரசி
1: வாஞ்சே மெரசி
2: வாஞ்சே மெரசி
1: திகந்த சேரோ லகு பகே
2: திகந்த சேரோ லகு பகே.
0: சரி, இப்ப மூன்றாவது சரணம்.
1: யாவ நாடோ எந்த காடோ
2: யாவ நாடோ எந்த காடோ
1: ஹாரோ ஆசை ஹக்கிகே
2: ஹாரோ ஆசை ஹக்கிகே
1: முக்த ககன நூறு கால
2: முக்த ககன நூறு கால
1: ஈஜோ சக்தி ரெக்கிகே
2: ஈஜோ சக்தி ரெக்கிகே.
0: இந்த பாடல் ஆஹிர் பைரவ் ராகத்துல திஸ்ரகதி தாளத்துல அமைஞ்சிருக்கு. பாடலை முழுசும் எழுதியாச்சா? இப்ப பாடலை கத்துப்போமா?

0: சப்பாஷ் குழந்தைகளே, அருமையான கன்னட மொழி பாடல் இதை உங்களோட சேர்ந்து செய்யால இன்னும் அற்புதமாக்கிட்டீங்க. எவ்வளவு ஸ்ரத்தையா கத்துக்கிட்டீங்கன்னு நீங்க பாடுற விதத்திலேயே தெரியுது. மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்திசை பாடற் பயிற்சி கேட்டீர்கள். கன்னட மொழி பாடலை கற்றுக்கொண்டோம். இயற்றியவர் துடரங்கே கவுடா அவர்கள், இசையமைத்திருப்பவர் பி.ஆர். கீதா அவர்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் 3 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம், திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர், ஆவடி, சென்னை மேடவாக்கம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், பள்ளிக்கரணை, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், சென்னை சென்ட்ரல், பொன்னமராவதி, ஒக்கியம் துறைப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம் பூடல், அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், நீலகிரி மாவட்டம் ஆலக்கரை, சென்னை கண்ணகி நகர், ஈஞ்சம்பாக்கம், பாரிமுனை, மதுரவாயல், அண்ணாநகர், செம்பரம்பாக்கம், சென்னை நீலாங்கரை, மாதவரம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பெரம்பூர், பேசின் பாலம், வாலாஜா ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. குன்னூரில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.4 டிகிரி செல்சியஸ். சென்னை, கடலூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகளவு வெப்பநிலை உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கடலூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 28ஆம் தேதியன்று பலத்த காற்றுடன் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. 29ஆம் தேதியன்று நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். 30ஆம் தேதி முதல் வரும் 2ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில்

0: 6 p.m. The series marks the start of a new T20 cycle for India, who will be playing its first T20 international since lifting the T20 World Cup. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 3:10. பராமரிப்பு பணிகள் காரணமாக நிலையத்தின் ஒலிபரப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும். மீண்டும் ஒலிபரப்பு மாலை 5 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கும்.

0: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 4:15 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் ரேடியோ 101.4 ஃபன் பண்ணாம நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் அர்ஜுன் அர்ஜுனும் கூட ஃபன் பண்ணிட்டு இருக்கேன். போன பாட்டு கேட்டீங்க பார்த்தீங்களா, விழாமல்லே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கு. அந்த லிரிசிஸ்ட அந்த கவிஞர் வந்து அந்த பாடலாசிரியர் வந்து எழுத சொல்லியிருக்காரு, சாரி அந்த இசையமைப்பாளர் அது எழுத சொல்லியிருக்காரு அந்த பாடலை. அது வந்து ஒரு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு தெலுங்கு படத்தோட தழுவல் தான். ஆனால் அந்த முதல் லைன் மட்டும் அவருக்கு சிக்கவே இல்லை. எவ்வளோ நல்ல லைன் இருக்கு, ஆனால் அந்த லைன் முதல் லைன் மட்டும் சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, லிரிசிஸ்ட் யாருன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன். அவர் அன்றைக்கி நைட்டு ரயிலில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து ரெண்டு பேசஞ்சர்ஸ் பேசிட்டு இருந்திருக்காங்க. அவன் பார் ஆடு நாட்டத்துக்கு அவனால் விழாமலே இருக்க முடியுமா, இப்போ விழுந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அப்போ இவருக்கு தோணிருக்கு, வில்லாமல்லே இருக்க முடியுமா, விழுந்து விட்டேன் காதல் வலையில் இந்த வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான லைனை எழுதி விட்டார். அந்த எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமுத்துக்குமார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல் தான் கேட்டோம். காதல் ஒரு பரமபதம், கண்ணிரண்டில் தாயம் விழும் அப்படின்னு அடடா என்ன மாதிரி வரிகளாக எழுதிருக்காருல. சரிப்பா சரிப்பா, மேட்ருக்கு வா, நம்ம இன்னைக்கு ஃபன் பண்ணலாமல் என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும். பாட்டு பாடவா கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். போன காலர் என்ன லெட்டர் முடிச்சாங்க அப்படின்னு அடுத்த காலர்கிட்ட கேட்டு பார்ப்போம் கேட்டிருக்காங்களா இல்லையான்ட்டு. வருக வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் எங்கிறது பேசுறான்?
1: வணக்கம்,
0: நுங்கம்பாக்கம்
1: சேட்பேன்
0: பாருங்க. மாமா மீமில இருந்து பாடுங்க ஒரு பாடல்.
1: மாமா
0: மீயா, என்னங்க என்ன கேம்ல இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? நீங்க முத சொல்லிருக்கணும் ஐயா, நம்ம பாட்டு பாடவா கேம் விளாண்டுட்டு இருக்கோம். போன காலர் ஒரு லைன்ல வார்த்தையில முடிப்பாரு, அதே வார்த்தையில நீங்க பாடணும். பாட்டுக்கு பாட்டுலாம் விளாண்டுருக்கீங்களா
1: வீட்டுல? பாட்டு முடிச்சோன்னு
0: அடுத்து ஆரம்பிங்க. நீங்க தான் என்ன ஆரம்பிக்கணும். நீங்க ஒரு பாட்டு பாடுங்க மே வரிசையில, மேல ஆரம்பிக்கிற பாடல்.
1: மேலே
0: ஒரு ஆட வேணா துணை கூப்பிட்டுக்கங்க, மே மே அப்படின்னு அதுவும் கூட சேர்ந்து பாடும்.
1: என்ன
0: சார் மண்ணுக்கு நன்றி நிகழ்ச்சி மடுத்த நேர் வருக வணக்கம். கலாமா சொல்லுங்க, என்ன வார்த்தைன்னு
2: கேட்டீங்களா?
0: நன்றி நன்றி கலாமா, இப்படிலாம் சொன்னா மட்டும் உங்களுக்கு நான் பாஸ் மார்க் போட மாட்டேன். நீங்க பாட்டு பாடணும், பாடியே ஆகணும். சொல்லுங்க அது என்ன பாட்டுன்னு.
2: என்னங்க
0: நல்ல பாடம் விட்டுட்டீங்க, பரவாயில்ல. நிகழ்ச்சியில இருக்கு நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த நேரம் வருக வணக்கம்.
3: வணக்கம்
0: மேம், யார் எங்க இருந்து பேசுறா?
3: திரும்பாக்கம் வனஜா.
0: வனஜாமா சொல்லுங்க, நீங்க ஏதாச்சும் பாட ரெடியா?
3: ரெடி சார்.
0: சொல்லுங்கம்மா பாடுங்க.
3: இணையத்துல பாங்க சார். அந்த
0: என்ன மணி கவனிக்கல, நம்ம ஷோ உற்று நோக்கணும் இல்லையா நீங்க?
3: நோட் பண்ணுங்க சார். இல்ல அந்த ஏத்து மேல தானே?
0: மேதா மேதா மேலேயே பாடணும்னு இல்ல, நீங்க மாமா மீமில கூட பாடலாம்.
3: ஓகே சார்.

0: உங்களுக்காக ஒரு கிளாப்மா. சூப்பர் சூப்பர். அப்ப நிகழ்ச்சியில என்ன நேரம் எனக்கு எல்லாம் நீங்க கொடுக்கல அப்படின்னு கேட்க கூடாது, எல்லாருக்கும் பொறுமையா வழங்கப்படும். யார் பகோல போட்டது நிகழ்ச்சியில நீ அடுத்த நேரம் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: சொல்லுங்க சார்.
0: சொல்லுங்க சார். நீங்க தான் சார் சொல்லணும். நம்ம ஃபன் பண்ணலாமா? ஷோல இருக்கோம், பாட்டு பாடிட்டு இருக்கோம், நீங்க பாடலாம். ஆமா சார். உங்க பேர் முதல்ல சொல்லுங்க.
1: நீங்களே
0: ஒரு பாடகரா? சிக்க மாட்டீங்க.

0: பரவாயில்ல சார், நல்லா யோசிச்சுட்டு மறுபடியும் லைனுக்கு வாங்க. நன்றி.
1: ஓகே ஓகே.
0: இந்த மாதிரி பாடகராக இருந்தால் கூட டக்குன்னு அந்த ஸ்பாட்டு போடுறப்ப எல்லாருக்கும் பதட்டமாக தான் இருக்குல்ல. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்ததை ஒரு பாடல் கேட்டலாம். அதற்கு முன்னாடி ஒரு சிறு விளம்பர இடைவேளை.

நேர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் மாலை ஒலிபரப்பு தொடங்குகிறது. நேரம் 5:02:10. நீங்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. இன்றைய நிகழ்ச்சியில் மாலை என்ற வார்த்தை தொடர்பான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கஜினி திரைப்படத்திலிருந்து கார்த்திக் பாடிய பாடல். பேசும் அழகினை கேட்டு ரசித்திட பகல் நேரம் மொத்தமாய் கழித்தேனி, தூங்கும் அழகினை பார்த்து ரசித்திட இரவெல்லாம் கண் விழித்து கிடைப்பேனி. பணியில் சென்றால் உன் முகம் என் மேலே நீராய் இறங்கும், தலை சாய்த்து பார்த்தாலே தடுமாறி போனேனி.

பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக ரௌத்திரம் திரைப்படத்திலிருந்து ரனினா ரெட்டி பாடிய பாடல், நான் கேட்டு ஆசைப்பட்ட பாடல் நூறு, நீயும் நானும் சேர்ந்தே கேட்போம். தாலாட்டை கண்ணில் சொன்ன ஆணும் நீதான், காலம் நேரம் தாண்டி வாழ்வோம்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை வரும் 28ஆம் தேதி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

நேரம் 5:15. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் சத்திரியன். பாடலை பாடியவர் ஸ்வர்ணலதா. கரைமேல் நானும் காற்று வாங்கி விண்ணை பார்க்க, கடல் மின் கூட்டம் ஓடி வந்து கண்ணை பார்க்க, அடடா நானும் மீனைப் போல கடலில் வாழக்கூடுமோ, அலைகள் வெள்ளி ஆடை போல உடலின் மீது ஆடுமோ, நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது

காற்றலையில் கலந்து வரும் இனிய கீதமாய் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீதியின் மறுபக்கம் திரைப்படத்திலிருந்து வரும் பாடலை பாடியவர்கள் கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி. பெண் என்றால் பெண் அல்ல, தேவமங்கை பூமிக்கு வந்ததென்ன, கண் என்றால் கண் அல்ல, காந்தமோ கதை ஒன்று சொன்னதென்ன, கை வலையோ நான் வளைக்க, நீ வருவாய் நான் ரசிக்க.

ஒழித்த பாடலோடு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5:30. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள், வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றிய பக்கிம் சந்திர சட்டோபாத்யாய் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னாருக்கு தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக ஷெஷல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் சீரமைக்கப்பட்டுள்ள பழமையான மொழியன் குளத்தை மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார். இனி விரிவான செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றிய பக்கிம் சந்திர சட்டோபாத்யாயின் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: பக்கிம் சந்திர சட்டோபாத்யாயின் 188வது பிறந்த நாளையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், பக்கிம் சந்திர சட்டோபாத்யாய் ஒரு மிகச்சிறந்த இந்திய ஆளும்

0: திறனை கொண்டவர் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவரது எழுத்துக்கள் பல தலைமுறை இந்தியர்களிடையே தேசபக்தி மற்றும் கலாச்சார பெருமித உணர்வை தூண்டின என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியா வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழாவை கொண்டாடி வருவதாக தெரிவித்த அவர், வந்தே மாதரம் பாடல் மூலம் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கும் நாட்டிற்கும் ஒரு சிறந்த உத்வேகத்தை வழங்கியவர் அவர் என்றும் பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, புகழ்பெற்ற இலக்கியவாதியும் கலாச்சார தேசியவாதத்தின் முன்னோடியுமான பங்கிம் சந்திர சட்டோபாத்யாயின் பிறந்த நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனது அழியாத படைப்பான ஆனந்த மடம் மூலம் தாய்நாட்டின் மீதான சுய அர்ப்பணிப்பு, தியாகம் மற்றும் தேசிய உணர்வு ஆகிய செய்திகளை அவர் வெளிப்படுத்தினார் என்றும், வந்தே மாதரம் பாடலை இயற்றியதன் மூலம் இந்தியாவின் விடுதலை போராட்டத்திற்கு அவர் புதிய வலிமையையும் உத்வேகத்தையும் ஒரு லட்சிய அடிப்படையையும் வழங்கியவர் என்றும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இந்திய மக்கள் மன்றம் புகழ்பெற்ற தேசிய பாடலான வந்தே மாதரம் உருவானதன் 150வது ஆண்டை கொண்டாடும் வகையில் துபாயில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை நடத்தியது. வந்தே மாதரம் 150 ஆண்டுகள் இந்தியாவின் ஆன்மா, பாரம்பரியம் மற்றும் தேசிய விழிப்புணர்வை கொண்டாடுதல் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் இப்பாடல் ஆற்றிய வரலாற்று சிறப்புமிக்க பங்களிப்பையும், ஒற்றுமை மற்றும் தேசிய அடையாளத்தின் குறியீடாக அதன் நீடித்த முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தது.
1: இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லி வந்துள்ள நெதர்லாந்து அரசி மேக்சிமா உடனான சந்திப்பு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு நாட்டு மக்கள் அனைவரையும் சென்றடைந்து உள்ளதாக கூறினார். கூடுதல் செலவினங்கள் ஏதுமின்றி மக்கள் இதனை பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதில் இந்தியா மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் அப்பதிவில் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச் செயலாளரின் நிதி தொடர்பான சிறப்பு வழக்கறிஞராகவும் செயலாற்றி வரும் மேக்சிமாவின் இந்திய பயணம் மின்னணு பொது கட்டமைப்பின் வளர்ச்சி மற்றும் நீடித்த பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக ஷேசல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். அந்நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மேன் உடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சேஷெல்ஸ் நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுவதோடு இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாடுகிறார். பொன்விழா கொண்டாட்டங்களில் இந்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் இந்திய கடற்படையின் இரு கப்பல்களும் பங்கேற்கும் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மொஹரம் பண்டிகை இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளை ஒட்டி இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் முகமது நபியின் பேரனான ஹஸ்ரத் இமாம் உசேன் மற்றும் அவருக்கு துணையாய் நின்றவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகளில் பங்கேற்றனர். இந்நாளை ஒட்டி குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள பதிவில், இமாம் உசேனின் தியாகத்தை நினைவு கூர்ந்துள்ளார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் மன உறுதியுடன் போராடி தியாகம் செய்ததை மக்கள் என்றும் நினைவில் கொண்டுள்ளதாக கூறினார். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்நாள் அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள சமூக ஊடக பதிவில், ஹஸ்ரத் இமாம் உசேனின் தியாகம் போற்றுதலுக்கு உரியது என்று குறிப்பிட்டுள்ளார். உயிரையும் துச்சமென மதித்து மன வலிமையுடன் போராடிய அவரது செயல் என்றும் நினைவில் கொள்ளப்படும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் சீரமைக்கப்பட்டுள்ள 400 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான முழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று திறந்து வைத்தார். கிராம மக்களின் குடிநீர் மற்றும் விவசாய தேவைகளுக்கு முக்கிய ஆதாரமாக இருந்து வந்த இந்த குளத்தின் சீரமைப்பு பணிகள் 2025 ஏப்ரல் மாதம் தொடங்கி கிராம மக்களின் ஒத்துழைப்பு மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்களின் பங்களிப்புடன் நிறைவு பெற்றது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வகணபதி, தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமு, உள்ளாட்சித்துறை இயக்குநர் திரு ஆதர்ஷ் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன்,
3: நீர் தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம், நீரின்றி அமையாத உலகு என்று ஒரே வரியில் சொன்னார் திருவள்ளுவர். நீர்வளம் இருந்தால்தான் விவசாயம் செழிக்கும், பொருளாதாரம் வளரும், சமுதாயம் முன்னேறும். நம்முடைய முன்னோர்கள் இதை நன்றாக உணர்ந்து இருந்தார்கள். பாரத பிரதமர் தொடங்கி வைத்த மிஷன் லைஃப் இயக்கம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குடிமகன்

0: கோபத்தின் கடமை என்பதை சொல்லி இருக்கிறது. பூர்ணாங்கோபம் கிராம மக்கள் செய்திருக்கும் இந்த சீரமைப்பு பணி பாரத பிரதமரின் மிஷன் லைஃப் இயக்கத்தின் உண்மையான நோக்கத்தை பிரதிபலிக்கிறது.
1: தொடர்ந்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி பேசுகையில்,
2: சுற்றுலா பயணிகளின் வருகை எண்ணிக்கை உயர வேண்டும் என்பது அரசுடைய எண்ணமாகும். சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக அதிக நிதியை மத்திய அரசு அளிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. மத்திய அரசுடைய உதவி என்பது நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பதை நன்றாக அறிவோம். இது நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் அறிவித்தது போல் பெஸ்ட் புதுச்சேரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் புதுச்சேரியுடைய வளர்ச்சி வந்து கொண்டிருப்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். சுற்றுலா தலங்களில் மிக மிக முக்கியமான ஒரு இடமாக நம்முடைய புதுச்சேரி மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இவற்றை மேலும் உயர்த்துவதற்கு நிச்சயமாக நமது அரசு பல முயற்சிகளை எடுக்கும். அதற்கு மத்திய அரசு நமக்கு அதிக நிதியை ஒதுக்கி உதவி செய்யும் என்று நான் நம்புகின்றேன்.
1: சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளை ஒட்டி குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில், போதைப் பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். போதைப் பொருள் பழக்கம் மற்றும் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நடைபெற்று வரும் நிலையில், பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் போதைப் பொருளுக்கு எதிரான இயக்கத்தை முன்னெடுத்து செல்வதில் சிறப்பாக பணியாற்றி வருவதற்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் அனைவரின் முயற்சிகளுக்கும் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் புழக்கத்திற்கு துணையாக நிற்கும் கட்டமைப்புகளை ஈவு இரக்கமின்றி அழிக்க வேண்டும் என்று திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் துவக்கி வைத்து உறுதிமொழி செய்து வைத்தார். இது குறித்து அவர் விடுத்துள்ள செய்தியில், இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து குற்றங்களை தடுக்கவும் போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும் போதைப் பொருள்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என வலியுறுத்தினார். போதை ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு காரைக்காலில் பிரம்மாண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் நஷா முக்து பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சமூக நலத்துறையின் சார்பில் போதைப் பொருள் பயன்பாட்டை ஒழித்து ஆரோக்கியமான பாதுகாப்பான மாவட்டத்தை உருவாக்கும் நோக்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நிறைவி திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு டி கே எஸ் எம் மீனாட்சி சுந்தரம், நெடுங்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் திரு விக்னேஸ்வரன் மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். துணை மாவட்ட ஆட்சியர்கள் திரு செந்தில்நாதன், திரு பாலு பக்கிரிசாமி, கல்வித்துறை அதிகாரிகள், சமூக நலத்துறை மற்றும் பல்வேறு அமைப்புகளின் ஒருங்கிணைப்பாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், காரைக்கால் மாவட்ட கல்லூரிகள் மற்றும் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் சமுதாய நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் உள்ளிட்ட 1500 மேற்பட்டோர் இதில் ஆர்வத்துடன் பங்கேற்று போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்று பேரணியாக சென்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 135வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றிய பக்கிம் சந்திர சட்டோபாத்யாய் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னாருக்கு தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சேஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். புதுச்சேரி புறநாங்குப்பத்தில் சீரமைக்கப்பட்டுள்ள பழமையான மொழியின் குளத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:20:10. மனோரஞ்சனம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக வரும் பாடல் சுதா ரகுநாதன் பாடியது

நிலையத்தின் நேரம் சரியாக 6:30:52. உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஒலித்துக் கொண்டிருக்கும் மனோரஞ்சனம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடலை பாடியவர் எஸ். சௌமியா.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் டி எம் கிருஷ்ணா.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:50. 1215 கிலோஹர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை மற்றும் 102.8 FM ரெயின்போவில் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. முதன்மை அலைவரிசையில் அடுத்து வரும் இன்றைய நிகழ்ச்சிகள். 7:00 தியாகம், மாற்றம், மறுமலர்ச்சியின் தொடக்கம். மொஹரம் தின உரை வழங்குபவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் SN சிக்கந்தர் அவர்கள், சென்னை அஞ்சல். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், அசோலா சிறந்த உயிரி உரம் மற்றும் கால்நடை தீவனம் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப திட்ட உதவியாளர் பி ரம்யா அவர்களின் உரை. தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:00 நேற்று மாலை புதுச்சேரி கடற்கரை சாலையில் புதுப்பிக்கப்பட்ட 100 பழமையான கலங்கரை விளக்கம் திறப்பு விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்த நிகழ்வின் வானொலி தொகுப்பு. தொடர்ந்து திரையிசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். FM ரெயின்போ 102.8 அடுத்து வரும் இன்றைய நிகழ்ச்சிகள். 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 வரையிலும் மனம் விரும்புதி தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இதனிடையே 8:30 முதல் 8:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிகழ்வுகள் குறித்த நிலவரம் டெல்லி அஞ்சல். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்திச்சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11 வரை தேன்

சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.5 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:00 மணி மற்றும் 8:00 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளைய நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குகிறார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். மஞ்சள் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம் இயற்கையின் மௌன புரட்சி, வழங்குபவர் கே. குணசேகர் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 நினைவலைகள் அமைப்பு ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ குடல் ஆரோக்கியத்தில் யோகா குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ. வேல்குமாரி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 8:30 தகவல் தளம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. நல்வாழ்வில் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ். சிவபிரகாஷ் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை ஸ்ரீராம் கிருஷ்ணன் அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். வைக்கம் ஆர். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கடம் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலி இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தலைப்பு நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. 12:00 துலாக்கோள் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசை பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் பி. கனிஷ்கா. 12:30 பன்னிசை மாலை சிவகௌரி அவர்கள் பாடியுள்ளவை. 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ். ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர், வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் ஆசிரியர் டாக்டர் ஆர். வெங்கட்ராமன் அவர்கள், மாணவர் கே. ஹேமலதா. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் மகாராஜபுரம் வி. சந்தானம் அவர்களின் பாட்டு. 4:00 காவிய தலைவி திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை எம். எஸ். விஸ்வநாதன் இயக்கம் கே. பாலச்சந்தர். மாலை 5:00 இளைய பாரதம் நேரலை நிகழ்ச்சி. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தாலுகா அண்ணா கிராமம் கரும்பூர் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி இடம்பெறும். 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் கறவை மாடுகளில் பால் உற்பத்தி அதிகரிப்பதற்கான வழிமுறைகள். உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம். செல்லப்பாண்டியன் அவர்கள். மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி சென்னை அஞ்சல். 8:00 திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி பிரபாத் முக்ஷோபாத்யா அவர்களின் சந்தூர் இசை. படைப்பு ஆகாஷ்வாணி டெல்லி. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 102.8 எஃப்எம் ரெயின்போவில் நாளை நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை
நேரலையில்

இணைகிறார் ஆர்ஜே பூஜா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 முதல் 11:30 மணி வரையிலும், 11:47 முதல் 12 மணி வரையிலும் மெல்டி மேஜிக். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:30 புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. 12:50 புதின பக்கங்கள், பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 கல்லூரி பூக்கள் நேரலை நிகழ்ச்சி, நெறிப்படுத்துபவர் நிவேதா ஸ்ரீ. 4:00 கட் கேமரா ரோலிங். 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜீவிதா. 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 மணி வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிகழ்வுகள் குறித்த நிலவரம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்தித்தே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போவில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 8:15 பிற்பகல் 2 மணி, 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பிற்பகல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: அறிவிப்பு. நேரம் 7 மணி.
1: ஆகாஷ்வாணி தியாகம் மாற்றம் மறுமலர்ச்சியின் தொடக்கம் மொஹரம் தின உரை வழங்குகிறார் ஆன்மீக சொற்பொழிவாளர் எஸ் என் சிக்கந்தர் அவர்கள்.
2: முஹர்ரம் மாதம் பிறந்திருக்கிறது. முஹர்ரம் என்றால் தியாகம் மாற்றம் மறுமலர்ச்சியின் தொடக்கம் என்று சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுக்கு பிறகு சிறப்பான ஒரு மாதத்தின் நோன்பு இருக்கிறது என்று சொன்னால் அது முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பாகும். அதற்கு பெயர் ஆஷுரா என்று சொன்னார்கள். இந்த நோன்பு வைப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய பயன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஓராண்டில் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நூஹு நபி அவர்கள் வெள்ளத்திலே மிதந்து சென்ற பொழுது அவர்கள் சென்ற கப்பல் மீட்கப்பட்ட மாதம் இந்த முஹர்ரம் மாதம்தான். மூசா நபி அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து அந்த மக்களை காப்பாற்றியது இந்த முஹர்ரம் மாதம்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டது இந்த முஹர்ரம் மாதம்தான். ஆக இப்படி எண்ணற்ற சிறப்புகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக இந்த முஹர்ரம் மாதம் என்பது வெறும் கலண்டர் மாற்றம் மட்டுமல்ல, மாறாக கடந்த ஆண்டை சுய பரிசோதனை செய்யக்கூடிய நேரம், புதிய ஆண்டிற்கான இலக்குகளை வகுக்கக்கூடிய நேரம், புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நேரம் இந்த முஹர்ரம் மாதமாகும். உமர் அலி அல்லாஹ்வுன்கு அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே இருந்த பொழுது இஸ்லாமிய கலண்டர் ஏற்படுத்த வேண்டும் என்ற தேவை ஏற்பட்டது. அப்பொழுது ஆங்கில மாதம் புழக்கத்தில் இல்லை, மாறாக யானை

ஆண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்டு நடைமுறை அன்றைக்கு இருந்தது. ஆக அவர்களுக்கு மத்தியிலே எந்த மாதத்தை அடிப்படையாக வைத்து, எந்த நாளை அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய காலண்டர் ஹிஜ்ரத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் ஆலோசித்த பொழுது அவர்களுக்கு முன்னால் பல்வேறு செய்திகள் வந்தன. சில கருத்துக்கள் இப்படி கூட வந்தன. நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த நாளை ஆண்டினுடைய முதல் மாதமாக நாம் வைத்துக் கொள்ளலாம். இன்னும் சில பேர் சொன்னார்கள், நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற நாளை நாம் வைத்துக் கொள்ளலாம். இன்னும் சில பேர் சொன்னார்கள், நபிகள் நாயகம் அவர்கள் மக்கா வெற்றி பெற்ற அந்த நாளை நாம் வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். கடைசியில் என்ன முடிவாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம் பெயர்ந்து சென்ற அந்த நாளை தான் ஹிஜ்ரி ஆண்டாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கணக்கிலே வைத்தார்கள். அன்று முதல் எப்படி ஆங்கில மாதத்திலே நாம் ஜனவரி பிப்ரவரி என்று சொல்கின்றோமோ, முஹர்ரம் மாதம் என்பது இஸ்லாமிய காலண்டரினுடைய முதல் மாதமாகும். அந்த மாதத்தை பற்றி திருக்குரான் சொல்லுகின்ற பொழுது 9வது அத்தியாயத்திலே 36வது வசனத்திலே இறைவன் இப்படி குறிப்பிடுகின்றான், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மாதங்களுடைய எண்ணிக்கை 12, அவற்றில் 4 புனிதமான மாதம் என்று கூறுகின்றான். இந்த 4 மாதங்களிலே ஒன்று இந்த முஹர்ரம் மாதம் தான். ஆக முஹர்ரம் மாதம் பாவங்களை விட்டு நம்மை விலக்கி வைக்கிறது, முஹர்ரம் மாதம் நன்மைகளை அதிகமாக செய்வதற்கு உற்சாகம் அளிக்கிறது, அல்லாஹ்வோடு இறைவனோடு நம்முடைய உறவை புதுப்பித்து கொள்வதற்கு வழிவகை செய்கிறது. இந்த மாதத்தில்தான் பிரபலமான ஆஷுரா நோன்பை உலகெங்கும் உள்ள முஸ்லிம்கள் வைக்கின்றார்கள். அடுத்து நாம் பார்க்கின்ற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்கள் என்று நான் சொன்னேன் அல்லவா. அப்படி செல்லும் பொழுது எதிரிகளுடைய கண்களில் படாமல் இருப்பதற்காக தவுர் என்ற குகையிலே அவர்கள் மறைந்திருக்கின்றார்கள். 3 நாட்கள் அவரை தேடி எதிரிகள் வருகிறார்கள். அவங்க இருந்த குகையை நெருங்கிடுறாங்க. எதிரிகளுடைய குரலை இவர்கள் 2 பேரும் கேட்கின்றார்கள். அந்த எதிரிகள் சற்று குனிந்து பார்த்தால் நபிகள் நாயகம் அவர்களும் அபுபக்கர் அவர்களும் இருப்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆக அபுபக்கர் அவர்கள் கலங்கி விடுகிறார்கள், பயந்து விடுகிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபிகள் அவர்களே, நம்ம 2 பேரும் வசமா மாட்டிக்கிட்டோமே, இங்கே நம்ம 2 பேர் மட்டும்தானே இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு ஆறுதலாக நபிகள் நாயகம் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள், அபுபக்கரே, அஞ்சாதீர்கள், நாம் இருவர் அல்ல, நம்மோடு இறைவனும் இருக்கின்றான் என்று சொன்னார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த 2 பேர் பேசிக்கொண்ட பேச்சை இறைவன் திருக்குறானிலே இடம்பெற செய்கின்றான். நீங்கள் அஞ்சாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னதை திருக்குறான் படம் பிடித்து காட்டுகிறது. அந்த ஹிஜ்ரத் பயணம் செய்ததனுடைய நோக்கத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் என்ன தெரியுமா எழுதுகிறார்கள், மதீனாவிலே நீதிமிக்க சமுதாயத்தை உருவாக்குவதற்கு, சகோதரத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு, தீய பழக்கங்களை கைவிட்ட நல்லவர்களை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் சென்றார்கள் என்பதனை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஆக இந்த முஹர்ரம் மாதத்திலே மிகப்பெரிய தியாகத்தை நாம் நினைவு கூற வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம். இமாம் ஹுசைன் அவர்களை பற்றி நாம் இங்கே கண்டிப்பாக சொல்லித்தான் ஆக வேண்டும். மனித குல வரலாற்றிலே ஒரு அற்புதமான ஒரு பாடத்தை அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சர்வாதிகாரத்தை எதிர்த்து இந்த கர்பலாவிலே அவர்கள் போரிட்டார்கள். இவர்களிடத்திலே மிக குறைந்த எண்ணிக்கை இருந்தாலும் கூட நியாயத்திற்காக போராட வேண்டும், நீதிக்காக போராட வேண்டும், சமத்துவத்திற்காக போராட வேண்டும், இறை நெறி மேலோங்க செய்வதற்காக போராட வேண்டும் என்பதற்காக சிறந்த போராட்டத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். அதனை கர்பலா என்று இஸ்லாமிய சமூகத்திலே அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி எண்ணற்ற செய்திகள் இந்த முஹர்ரம் மாதத்திலே இருக்கின்றது. திருக்குறானிலே 13வது அத்தியாயத்திலே 11வது வசனத்திலே இறைவன் சுட்டிக்காட்டுகிறான், ஒரு சமுதாயம் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளாதவரை அவர்களுடைய நிலையை இறைவன் மாற்றமாட்டான். ஆக மாற்றம் என்பது நம்மிலிருந்து வர வேண்டும். தனிநபர்கள் மாற வேண்டும், குடும்பங்கள் மாற வேண்டும், சமூகங்கள் மாற வேண்டும். இப்படி மாற்றம் இருக்கிறதே படிப்படியாக ஒரு கட்டத்திலே நாட்டில் உள்ள மக்கள் எல்லோருமே மாறுவார்கள். இந்த முஹர்ரம் மாதத்திலே பல்வேறு உறுதிமொழிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதிலே முதலாவது நம்முடைய இறை நம்பிக்கையை வலுப்படுத்துவோம். ஏனென்றால் நபிகள் நாயகம் அவர்கள் இதற்கு மிகுந்த முக்கியத்துவம் தந்திருக்கின்றார்கள். எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் கூட, எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் கூட, அது இறைவன் புறத்திலிருந்தான் வருகிறது என்பதனை நாம் ஆழமாக நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு எப்படி தெரியுமா இருக்க வேண்டும், நம்மிடத்திலே ஒரு இன்பம் வந்தது என்று சொன்னால் நாம் பெருமை பாராட்டக்கூடாது. மாறாக, இது இறைவன் எனக்கு அளித்த அற்கொடை என்று

0: அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே போன்று நமக்கு ஏதாவது சோதனைகள் வந்தால் சோர்ந்து போய்விடக்கூடாது. இது இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டு பொறுமையோடு இருக்க வேண்டும். நபிகள் நாயகமார்கள் இப்படிப்பட்ட நடத்தி உள்ளவர்களை பார்த்து வியப்படைவதாக இமாம்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஒருமுறை நபிகள் நாயகம் சொன்னார்கள், அந்த இறை நம்பிக்கையாளரை பார்த்தால் எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? அவனுக்கு இறைவன் ஒரு நன்மையை கொடுத்தால் அவன் பூரிப்படைவதில்லை, மாறாக அவன் நன்றி செலுத்துகின்றான், பணிந்து விடுகிறான். இறைவன் அவனுக்கு ஒரு சோதனையை கொடுத்தால் அவன் இறைவனை நிந்திப்பதில்லை, முடங்கி போய் அமர்ந்து விடுவதில்லை, மாறாக பொறுமையை மேற்கொள்கின்றான். எனவே அவனுக்கு நன்மை வந்து நன்றி செலுத்தினால் மீண்டும் இறைவன் அவனுக்கு நன்மையை தந்து விடுகிறான். அவனுக்கு சோதனை வந்து அதிலே அவன் பொறுமையை மேற்கொண்டதனால் அதற்கும் அவனுக்கு நல்ல நன்மைகளை இறைவன் எழுதி விடுகிறான். ஹிஜ்ரத் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, தவறான சூழ்நிலையில் இருந்து நாம் வெளியேறிவிட வேண்டும், தீய பழக்கங்களை கைவிட வேண்டும், புதிய நல்ல வாழ்க்கையை தொடங்க வேண்டும். தனிநபர் மாற்றம் சமூக மாற்றமாக வளர வேண்டும். தியாகத்தினுடைய உச்சம் கர்பலா. முஹர்ரம் மாதம் வந்தால் கர்பலாவை மறக்க முடியாது. நபிகள் நாயகம் அவர்களுடைய பேரரான இமாம் ஹுசேன் அவர்கள் நீதிக்காகவும் சத்தியத்திற்காகவும் தன்னையும் தனது குடும்பத்தினரையும் தியாகம் செய்தார்கள். கர்பலா நமக்கு கற்பிப்பது எண்ணிக்கையினுடைய பலம் முக்கியமல்ல, உண்மையின் பலம்தான் முக்கியம். முஹர்ரம் நமக்கு தியாகத்தினுடைய அவசியத்தை நினைவூட்டுகிறது. மறுமலர்ச்சியினுடைய தொடக்கம் நம்மிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். முஹர்ரம் நமக்கு தரக்கூடிய 5 உறுதிமொழிகள் என்ன தெரியுமா? முதலாவதாக இறை நம்பிக்கையை வலுப்படுத்துவோம். இரண்டாவதாக தீய பழக்கங்களை கைவிடுவோம். மூன்றாவதாக குடும்ப உறவுகளை மேம்படுத்துவோம். நான்காவதாக சமூக சேவையில் அதிகமாக ஈடுபடுவோம். ஐந்தாவதாக நீதி மற்றும் உண்மைக்காக உறுதியாக நிற்போம். எனவே இந்த முஹர்ரம் மாதத்தை நாம் ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக மாற்றுவோம், மாற்றத்தை உருவாக்குவோம், மறுமலர்ச்சி ஆரம்பிப்போம். இறைவன் நம் அனைவருக்கும் முஹர்ரம் மாதத்தினுடைய அருள்களையும் பயன்களையும் வாரி வழங்குவானாக. எல்லா போடும் இறைவனுக்கே உரித்தாகட்டும்.
1: தியாகம், மாற்றம், மறுமலர்ச்சியின் தொடக்கம், முஹர்ரம் தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் ஆன்மீக சொற்பொழிவாளர் எஸ்என் சிக்கந்தர் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: ആകാശവാണി പുതുച്ചേരി, നേരം 7 മണി.
1: നിഴലായി തുടരും നിനവുകൾ, സ്വല്ല മറന്ന നിഗഴ്വു, സ്വല്ല തുടിക്കും നിനവ്, കണ്ണെതിരെ തൂഞ്ചി മറയും കാഴ്ചി, അടിക്കടി മനതെ വരടി സെല്ലും ഉങ്ങൾ വാഴ്വിൽ നികഴ്ന്ന അരുമയാണ് തരുണങ്ങൾ.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.

நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 044-249

0: 9 8 6 4 5 8 விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com.
1: மடை தீரந்து தாவும் நதி அலைதான், மனம் தீரந்து கூவும் சிறு குயிலான்.
2: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்.
3: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை வரும் 28ஆம் தேதி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம். காற்றலையில் மிதந்து வரும்

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப் பொருள் இல்லா இந்தியா விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஹரித்வாரில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் மட்டும் 4000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக சமூக நீதித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தில் அனைத்து தரப்பு மக்களும் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ள அவர் லண்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். ஏற்றுமதியை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு ஏற்படுத்தி தரும் வாய்ப்புகளை தொழில்துறையினர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். உத்தரகண்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய

அவர், விவசாயிகள் தங்களது நிலத்தின் ஒரு பகுதியை இயற்கை வேளாண்மைக்கு ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் மண்வளம் பாதுகாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பாரம்பரிய தானியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். மின்துறை செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் அதற்கான ஒழுங்குமுறை ஆணையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் மாநில மின் ஒழுங்குமுறை ஆணையர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மின் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த காலத்திற்குள் தீர்ப்பதிலும் ஒழுங்குமுறை ஆணையங்கள் இன்றியமையாத பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். பூட்டானுடன் கல்வித்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பூட்டான் சென்றுள்ள அவர், அந்நாட்டு கல்வி அமைச்சர் திருமதி ஈசாங் டி தாப்பாவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு, சுற்றுலா, பாரம்பரிய மருத்துவம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலக அளவில் அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டுவர உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் நவீன தொழில்நுட்பமும் புதுமை கண்டுபிடிப்புகளும் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளியில் அமைந்துள்ள புதுப்பிக்கப்பட்ட பழமையான முழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று திறந்து வைத்தார். 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த குளம் மறுசீரமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக ஆபரேஷன் அமெஸ்டர் நடவடிக்கையை இந்தியா தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் கீழ் 2 விமானப்படை போர் விமானங்கள், 35 டன்னுக்கும் கூடுதலான நிவாரணப் பொருட்களுடன் வெனிசுலா புறப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 589 அதிகரித்துள்ளதாகவும் 3000 பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெனிசுலா அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக திரு கே வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளிலிருந்து ஓராண்டிற்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். தியோரியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவின் அறிக்கை பெறப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இந்த அறிக்கையின் அடிப்படையில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். இதற்கிடையே இது தொடர்பான வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அம்மாநில காவல்துறை கூறியுள்ளது. மேற்குவங்கத்தில் பொது சிவில் சட்டம் உரிய சட்ட நெறிமுறைகளை பின்பற்றி செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களில் பின்பற்றப்படும் நடைமுறைகள் மேற்கு வங்கத்திலும் கடைபிடிக்கப்படும் என்றார். சத்தீஸ்கட்டிலும் பொது சிவில் சட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார். ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இக்குழு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கோரி வருவதாகவும் அவர் கூறினார். இந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் பொது சிவில் சட்டம் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் திரு விஷ்ணு தியோசாய் தெரிவித்தார்.
பஞ்சாபில் சிறை கைதிகளுக்கான சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதில் மாநில அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் பல்பீர் சிங் கூறியுள்ளார். இன்று லூதியானாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளிலும் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வு மையங்களை மேம்படுத்தவும்

0: உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக திரு பல்பீர் சிங் கூறினார். தெலங்கானா அரசின் தலைமைச் செயலராக திரு சஞ்சய் ஜாஜு நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை இப்பதவியை வகித்து வரும் திரு ராமகிருஷ்ணா ராவ் வரும் 30ஆம் தேதி ஓய்வு பெறுவதை அடுத்து இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜார்க்கண்டில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர், 1 காயமடைந்தார். ராம்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த லாரி வேன் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், பங்களாதேஷ் பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் இடையேயான பேச்சுகள் இன்று பீஜிங்கில் நடைபெற்றன. அரசுமுறை பயணமாக பெய்ஜிங் சென்றுள்ள பங்களாதேஷ் பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் நடத்திய பேச்சுகளின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பங்களாதேஷுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சீனா வழங்கும் என்றும் திரு ஜி ஜின்பிங் இந்த பேச்சுகளின் போது உறுதியளித்தார். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை களைவதற்கென ராணுவ பிரதிநிதிகளை கொண்ட குழுவை ஏற்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. இங்கிலாந்து செய்தி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை உறுதி செய்த அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ், இதற்காக நியமிக்கப்படும் பிரதிநிதிகள் தோஹாவிலிருந்து செயல்படுவார்கள் என்று கூறினார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-18 என்ற செட்கணக்கில் துருக்கியின் ரவுசா போடூரை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பார்கவ் சோமசுந்தராவும் ஒரிஜித் சாலிகாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி தற்போது பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட் செய்து வரும் அயர்லாந்து சற்று முன் வரை 14 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்துள்ளது. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 16-6 என்ற புள்ளி கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரூ டேங்கை வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹேமர் த்ரோ பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் தம்னீத் சிங் மற்றும் பிரவீன்குமார் தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் விடுத்துள்ள அறிவிப்பு. தர்பூசணி சாகுபடி குறிப்புகள். புதுவை மாநிலத்தில் கீழூர், மணப்பட்டு, பண்டசோழநல்லூர், கீழ் அக்ரஹாரம் மற்றும் காலாப்பட்டு போன்ற பகுதிகளில் தரமான தர்பூசணி அதிக அளவில் பயிரிடப்படுகின்றது. ரகங்கள் சுகர் பேபி, ஹர்கா மாணிக், ஹர்கா ஜோதி. வீரிய ஒட்டு ரகங்கள் அபூர்வா, ரியா, அருண், சுகர் குயின், கிரண் 2, சுமன், பக்சீசா. மண் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மணல் கலந்த இரு மண்பாட்டு நிலம் மிகவும் உகந்தது. கார அமில நிலை 6-7.5 வரை இருக்க வேண்டும். பருவம் ஜனவரி முதல் பிப்ரவரி மாதம் மற்றும் ஜூன் முதல் ஜூலை மாதம் பயிரிடலாம். விதை அளவு ரகங்கள் 3-4 கிலோ ஹெக்டருக்கு இருக்க வேண்டும். வீரிய ஒட்டு ரகங்கள் 800 கிராம் முதல் 1000 கிராம் வரை ஹெக்டருக்கு. விதை நேர்த்தி ட்ரைகோடெர்மா விரிடி 4 கிராம், 1 கிலோ விதை, சூடோமோனாஸ் 4 கிராம், 1 கிலோ விதையுடன் கலந்து விதை நேர்த்தி செய்வதன் மூலம் வேரழுகல் மற்றும் வாடல் நோயினை கட்டுப்படுத்தலாம். நிலம் தயாரித்தல் மற்றும் இடைவெளி. நிலத்தை 3-4 முறை நன்கு உழ வேண்டும். கடைசி

உழவின் போது ஹெக்டருக்கு 3.0 டன் தொழு உரமிட்டு மண்ணுடன் கலக்கச் செய்ய வேண்டும். பின்பு 2 மீட்டர் இடைவெளியில் 60 சென்டிமீட்டர் அகலமுள்ள வாய்க்கால்கள் அமைத்து உட்புறம் 1 மீட்டர் இடைவெளியில் 45x45x45 சென்டிமீட்டர் அளவில் குழிகள் அமைக்க வேண்டும். விதைப்பு. நீர் பாய்ச்சிய பின் ஒரு குழியில் 2 முதல் 3 விதைகளை விதைக்க வேண்டும். பாலித்தீன் மூடாக்கு. 25 மைக்ரான் அளவுள்ள LTPE பாலித்தீன் பைகளை கொண்டு மூடாக்கு செய்வதன் மூலம் களைகளின் தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். சிறப்பு செடி நிர்வாகம். கொடிகள் வளர்ந்த பின்பு 3 முதல் 4 பக்க கிளைகளை விட்டுவிட்டு மற்ற கிளைகளை கிள்ளி விடுவதன் மூலம் தரமான கொடிகள் வளர ஆரம்பிக்கும் மற்றும் நல்ல திடமான காய்கள் கிடைக்கும். உர நிர்வாகம். 30 கிலோ தழைச்சத்து, 65 கிலோ மணிச்சத்து, 85 கிலோ சாம்பல் சத்து ஹெக்டருக்கு. காய்கள் காய்க்கின்ற போது காய் வெடிக்காமல் இருக்க 1% 1 கிராம் 1 லிட்டருக்கு கலவை கலந்து தெளிக்க வேண்டும். நீர் நிர்வாகம். கோடை காலத்திற்கு அறுவடை செய்யப்படும் பாசன பயிருக்கு சுமார் 10 நாட்களுக்கு 1 முறை நீர் பாய்ச்ச வேண்டும்.

கலை நிர்வாகம். பாலித்தீன் மூடாக்கு பயன்படுத்தாவிடில் விதைத்த 15 மற்றும் 30 நாட்களில் களை கொத்தி கொண்டு களை எடுக்க வேண்டும். பயிர் பாதுகாப்பு, பூச்சி மற்றும் நோய் நிர்வாகம். நோய்கள், வாடல் நோய், சூடோமோனாஸ் ஃப்ளோரோசன்ஸ் 4 மில்லிலிட்டர் கலந்து செடிகளை சுற்றி ஊற்றிவிட வேண்டும்.

0: உழவர் உலகம்
1: பண்ணையெல்லாம் பொன்கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே.
0: இன்றைய நிகழ்ச்சியில் அசோலா சிறந்த உயிரி உரம் மற்றும் கால்நடை தீவனம் குறித்த உரை, அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன.

0: நேயர்கள், முதலில் அசோலா சிறந்த உயிரி உரம் மற்றும் கால்நடை தீவனம் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப திட்ட உதவியாளர் பி ரம்யா அவர்களின் உரை கேட்கலாம்.
1: விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். தாவரத்தோட வளர்ச்சிக்கு முதன்மையான ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்னா நைட்ரஜன் அப்படின்னு சொல்லப்படுற தலைச்சத்து, பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லப்படுற மணிச்சத்து,

பொட்டாசியம் அப்படின்னு சொல்லப்படுற சாம்பல் சத்து. இந்த ஊட்டச்சத்துக்களை நாம் யூரியா, டிஏபி போன்ற ரசாயன உரங்கள் வழியாக நம்ம கொடுத்துட்டு வர்றோம். ஆனால் மண்ணிலேயே இயற்கையாக காணப்படுகின்ற பாக்டீரியா, பூஞ்சை போன்ற சில நுண்ணுயிர்கள் இத்தகைய சத்துக்களை வந்துட்டு மண்ணிற்கும் தாவரத்திற்கும் வழங்குது. தாவரத்திற்கு நன்மை செய்யும் நுண்ணுயிர்களை கொண்டு இயற்கை வழியில் தயாரிக்கப்படும் உரங்கள் தான் வந்துட்டு உயிரி உரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உள்ள சூழலில் உயிரி உரங்கள் பயன்பாட்டோட அவசியம் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, இப்போ 1966-67 இந்த காலகட்டங்களில் உணவு பஞ்சம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு. உணவு தட்டுப்பாடுனால உணவுப் பொருள் உற்பத்தியை வந்துட்டு அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்துச்சு. அதனால ரசாயன உரங்கள் பயன்பாடும் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் ரசாயன உரங்களையே அதிகமாக பயன்படுத்துறதுனால நிலத்தில் வந்துட்டு ரசாயன படிவுகள் அதிகமாகி இப்போ மண்ணோட வளங்கள் வந்துட்டு பாதிக்கப்படுது, மண் ஆரோக்கியம் வந்துட்டு கெட்டு போகுது. இதற்கு மாற்று வழியாக நம்ம அங்கக வேளாண்மை அப்படிங்கிற ஒரு முறைக்கு மாற வேண்டிய அவசியம் இருக்குது. உயிரி உரங்கள் அங்கக வேளாண்மையின் ஒரு முக்கிய சிறந்த ஊடகமாக இருக்குது. என்னென்ன உயிரி உரங்கள் வந்துட்டு ஃபார்மஸ்க்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, அசட்டோபாக்டர், ரைசோபியம், நீலப்பசும் பாசி, அசோலா போன்ற உயிரி உரங்கள்லாம் வந்துட்டு ஃபார்மஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. என்னென்ன உயிரி உரங்கள் என்னென்ன சத்துக்களை தருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அசோஸ்பைரிலம், அசட்டோபாக்டர், ரைசோபியம் இந்த உயிரி உரங்கள்லாம் வந்துட்டு தலைச்சத்தை வந்துட்டு தாவரத்துக்கு கொடுக்குது. இதன் மூலமாக நம்ம வந்துட்டு யூரியா பயன்பாட்டை வந்துட்டு குறைத்து கொள்ளலாம். பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்கிற மணிச்சத்துக்கு பாஸ்போபாக்டீரியா, மைக்கோரைசா அப்படின்னு சொல்லப்படுற வேர் உட்பூசானம் இந்த உயிரி உரங்கள்லாம் வந்துட்டு பயன்படுது. இதன் மூலமாக நம்மளுக்கு டிஏபிக்கு பதிலாக இந்த உயிரி உரங்களை வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம். பொட்டாசியம் அப்படின்னு சொல்லப்படுற சாம்பல் சத்துக்கு பொட்டாஷ் கரைப்பான் போன்ற நுண்ணுயிர்கள்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இருக்குது. இதன் மூலமாக நம்ம வந்துட்டு மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் அந்த மாதிரியான ரசாயன உரங்களை தவிர்க்கலாம். அசோலா அப்படிங்கிற சொல்லப்படுற உயிரி உரமானது நைட்ரஜன் நிலைப்படுத்துறதுக்கும் மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த உயிரி உரமாகவும் கால்நடை தீவனமாகவும் பயன்படுது. உயிரி உரங்களோட நன்மைகள் மற்றும் பயன்கள் அது என்னென்னு கேட்டோன்னா, மண் மற்றும் தாவரத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் என்று சொல்லப்படும் தலைச்சத்து, மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்துக்களை தருவதனால இவை மண் வளத்தை அதிகரித்து மண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. யூரியா, டிஏபி போன்ற ரசாயன உர தேவைகளை வந்துட்டு இந்த உயிரி உரங்கள் மூலமாக நம்ம குறைக்க முடியும். அசோலா பயன்படுத்துறதுனால நம்ம வந்துட்டு ஒரு நெல் வயலில் 1 ஏக்கருக்கு 200 கிராம் அசோலா போடுறது மூலயமா நம்ம வந்துட்டு யூரியா பயன்பாட்டை 1 ஏக்கருக்கு 20-25 கிலோ வந்துட்டு கம்மி பண்ணலாம். அதாவது 25% யூரியா பயன்பாட்டை நம்ம கம்மி பண்ண முடியும். இந்த உயிரி உரங்கள் பயன்பாடு அப்படிங்கிறது ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பான ஒரு முறையாக வந்துட்டு இருக்குது. இந்த உயிரி உரங்கள் நம்மளுக்கு பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லப்படுற மணிச்சத்தை தர்றது மூலமாக தாவரத்தோட வேர் வளர்ச்சியை அதிகப்படுத்தி மகசூலை வந்துட்டு அதிகப்படுத்துது. அசோஸ்பைரிலம், அசட்டோபாக்டர், ரைசோபியம் இந்த மாதிரியான உயிரி உரங்கள் நம்மளுக்கு நைட்ரஜன் அப்படின்னு சொல்லப்படுற தலைச்சத்தை வந்துட்டு அதிகப்படுத்தி தருது. அசட்டோபாக்டர் அப்படின்னு சொல்லப்படுற உயிரி உரம் நம்மளுக்கு மண் அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுற சாயில் ஸ்ட்ரக்சரை மேம்படுத்தி தருது. இந்த உயிரி உரங்களின் பயன்பாட்டின் வழியாக நம்ம பயிர் மகசூலை வந்துட்டு 20-30% வந்துட்டு அதிகரிக்க முடியும். சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நீடித்த நிலையான வேளாண்மைக்கு இந்த உயிரி உரங்கள் வந்துட்டு வழிவகுக்கிறது. என்னென்ன உயிரி உரங்கள் என்னென்ன பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அசோஸ்பயிரலாம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உயிரி உரத்தை மக்காச்சோளம், கரும்பு இந்த பயிர்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம். அசோஸ்பயிரலாம் வந்துட்டு தலைச்சத்தை நிலைநிறுத்தி கொடுத்து இந்த பயிர்களோட மகசூலை அதிகரிக்குது. அசட்டோபாக்டர் அப்படின்னு சொல்லப்படுற உயிரி உரமானது எண்ணெய் வித்துக்கள், பருத்தி, காய்கறி பயிர்கள் இந்த தாவரங்களுக்கு வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம். ரைசோபியம் அப்படின்னு சொல்லப்படுற உயிரி உரமானது ஒரு தாவரத்தோட வேர்களில் வந்துட்டு வேர் முடிச்சுக்களை வந்துட்டு உருவாக்குது. இந்த வேர் முடிச்சுக்களில் லெக் ஹீமோக்ளோபின் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஹார்மோன் சுரக்க வச்சு அந்த ஹார்மோன் மூலமாக வளிமண்டலத்தில் உள்ள தலைச்சத்துன்னு சொல்லப்படுற நைட்ரஜனை தாவரத்துக்கு எடுத்து கொடுத்து தாவர வளர்ச்சியை வந்துட்டு அதிகரிக்குது. அதனால இந்த ரைசோபியம் அப்படின்ற உயிரி உரத்தை வந்துட்டு நம்ம பயிர் வகைகள், நிலக்கடலை இந்த மாதிரியான தாவரங்களுக்கு பயன்படுத்தலாம். பாஸ்போபாக்டீரியா அப்படின்னு சொல்லப்படுற உயிரி உரம் நம்மளுக்கு மணிச்சத்தை வந்துட்டு அதிகரிக்க செய்கிறது. பாஸ்போபாக்டீரியா அப்படிங்கிற உயிரி உரத்தை நம்ம கரும்பு மற்ற காய்கறி பயிர்களுக்கு வந்துட்டு பயன்படுத்தலாம். மைக்கோரைசா அப்படின்னு சொல்லப்படுற வேர் உட்பூசானம் அப்படிங்கிற உயிரி உரத்தை நம்ம தோட்டக்கலை பயிர்களுக்கு எல்லாமே வந்துட்டு பயன்படுத்தலாம். உயிரி உரங்களை பயன்படுத்தும் முறைகள் என்னென்ன, என்னென்ன வழிகள்லாம் உயிரி உரங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 3 முக்கியமான வழிகளில் இந்த உயிரி உரங்களை நம்ம பயன்படுத்தலாம். 1 வந்து விதை நேர்த்தி அப்படின்னு சொல்லப்படுற சீட் ட்ரீட்மெண்ட். 1 கிலோ விதைக்கு 25-30 கிராம் உயிரி உரத்தோடு கலந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த உயிரி உரத்தை விதைகளோடு வந்துட்டு கலந்து அதை வந்துட்டு பிடிப்புத்தன்மையை அதிகப்படுத்துறக்காண்டி நம்ம அரிசி கஞ்சி வடிநீரை வந்துட்டு அதனோட கலந்து அதை வந்துட்டு நிழலில் உலர்த்தி நம்ம விதைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். 2வது முறை நாற்று நனைத்தல். 1 ஏக்கருக்கு தேவையான நாற்றுகளை வந்துட்டு 2 கிலோ உயிரி உரத்தோடு கலந்து ஊற வைத்து நம்ம பயன்படுத்தலாம். அதாவது 1 பேக்கெட்டில் 200 கிராம் உயிரி உரம் இருக்கும். 2 கிலோங்கிறது 10 பேக்கெட்டு. இந்த 10 பேக்கெட் உயிரி உரத்தை 40 லிட்டர் தண்ணீரில் கலந்து
ஒரு ஏக்கர்

பயிருக்கு தேவையான நாற்றுக்களை ஒரு 2 to 6 hours அதில் ஊற வைத்து பிறகு நடவு செய்யலாம். மூன்றாவது முக்கியமான முறை மண் பயன்பாடு. 2 to 4 kilos உயிரி உரத்தை, 4 kilos ஒரு 20 packets வரும். இந்த 20 packets உயிரி உரத்தை 50 kilos தொழு உரத்தோட கலந்து நம்ம நேரடியாக வயலில் வந்துட்டு தூவலாம். இந்த 3 முக்கியமான வழிகளில் நம்ம உயிரி உரங்களில் வயல்களில் பயன்படுத்தலாம். சரி, இந்த உயிரி உரங்களில் பயன்படுத்துறதுனால பக்க விளைவுகள் ஏதாவது இருக்கா, மண்ணுக்கு பாதிப்பு ஏதாவது இருக்கான்னு கேட்டோம்னா கிடையவே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே மண்ணிலே வாழ்கின்ற நுண்ணுயிரிகளை கொண்டு தான் வந்துட்டு இந்த உயிரி உரம் தயாரிக்கிறோம். இந்த நுண்ணுயிரிகள் தாவரத்துக்கு நன்மை செய்யுது, மண்ணுக்கு நன்மை செய்யுதுங்கிறத கண்டுபிடிச்சி தான் இதை வந்துட்டு நம்ம உயிரி உரமாக பயன்படுத்துகிறோம். அதனால் இதனால் எந்த பக்க விளைவுகளும் கிடையாது. ஆனால் இந்த உயிரி உரங்களை வந்துட்டு பயன்படுத்தும் போது நம்ம சில கருத்துக்களை வந்துட்டு கவனத்தில் கொள்ளணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த உயிரி உரங்களில் வந்துட்டு நல்ல வெயிலில் காய வைக்கக்கூடாது. நிழலில் தான் வந்துட்டு உலர்த்தி பிறகு நடவு செய்கிறதோ இல்லை விதை நேரடியாக விதைக்கிறதோ அந்த மாதிரி முறைகளில் பயன்படுத்தணும். அப்புறம் 2வது விஷயம், காலாவதி தேதியை வந்துட்டு நம்ம கவனத்தில் கொள்ளணும். உயிர் உரங்கள்லேயே வந்துட்டு 2 formulations சொல்லுவோம். ஒன்று வந்துட்டு லிக்யூட் பேஸ்ட், இன்னொன்று கேரியர் பேஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். கேரியர் பேஸ்டு அப்படின்னு சொல்லப்படுற திட வடிவ உயிரி உரம் வந்துட்டு 6 months, காலாவதி நாட்கள் எவ்வளோன்னா 6 months. இதே லிக்யூட் பேஸ் அப்படின்னு சொல்லப்படுற திரவ வடிவ உயிரி உரத்திற்கு காலாவதி நாட்கள் வந்துட்டு 1 to 2 years. அந்த காலாவதி தேதியை கருத்தில் கொண்டு அதற்கேற்ப நம்ம உயிரி உரத்தை பயன்படுத்த வேண்டும். இந்த உயிரி உரங்களை மற்ற ரசாயன உரங்கள் அல்லது பூச்சிக்கொல்லிகளோட கலந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. இப்படிப்பட்ட உயிர் உரங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அனைத்து வேளாண்மை கல்லூரிகள்லையும் வேளாண்மை ஆராய்ச்சி மையங்கள்லையும் வந்துட்டு இந்த உயிரி உரங்கள் கிடைக்கும். இப்போ நம்மளோட கேவிகே அப்படின்னு சொல்லப்படுற வேளாண் அறிவியல் நிலையங்கள் மூலமாகவும் இந்த உயிரி உரங்கள் வந்துட்டு விவசாயிகளுக்கு எளிதாக கிடைக்கும். இப்போ நம்ம கேவிகே காலசமுத்திரத்தில் அசோலா அப்படிங்கிற உயிரி உரம் அவைலபிளாக இருக்குது. இந்த அசோலா அப்படிங்கிற உயிரி உரத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். அசோலா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, அது நீரில் மிதந்து வாழ்கிற ஒரு பெரணி வகை தாவரம் தான். இது வந்துட்டு ஒரு சிறிய அளவிலான தாவரம். இது வந்துட்டு நெல் சாகுபடிக்கு ஒரு முக்கியமான உயிர் உரமாக பயன்படுது. இது வந்துட்டு நீரோட மேற்பரப்பில் ஒரு பச்சை நிற பாசி போல படர்ந்து காணப்படுது. அசோலான்ற தாவரத்தோட இலைப்பகுதிகளில் கீழே ஒரு குழி போன்ற அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பில் அனபீனா அசோல்லே அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிர் வந்துட்டு வாழுது. இந்த அனபீனா அசோல்லே உயிரியோட உடலில் உள்ள செல்களில் ஹெட்ரோசிஸ்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். இந்த அமைப்பு மூலமாக அது வளிமண்டலத்தில் உள்ள தலைச்சத்து அப்படின்னு சொல்லப்படுற நைட்ரஜனை எடுத்து அசோலாவுக்கு கொடுக்கறது மூலமாக இந்த அசோலா உயிர் உரத்தை நம்ம நெல் வயல்களில் பயன்படுத்தணும்னா அங்கே அசோலா மக்கி நெல் வயல்களுக்கு அதற்கு தேவையான தலைச்சத்து வந்துட்டு கிடைக்குது. இந்த அசோலா பயன்பாட்டின் மூலமாக நம்ம யூரியா தேவையை வந்துட்டு குறைக்க முடியும். எவ்வளோ குறைக்கலாம்னா 25%, அதாவது 1/4 தேவையை வந்துட்டு குறைச்சிடலாம். இது நெல் வயல்களில் வந்துட்டு ஒரு சிறந்த உயிரி உரமாக பயன்படுத்துகிற மட்டும் இல்லாமல் கால்நடை தீவனமாகவும் இருக்குது. இது 1 hectare அதாவது 2.5 acres 25 kilos தலைச்சத்தை வந்துட்டு நிலைநிறுத்தி கொடுக்குது. அதனால் நெல் வயல்களில் மகசூலும் அதனோட தரமும் வந்துட்டு அதிகரிக்குது. இது கால்நடை தீவனமாக பயன்படுத்தணும் இல்லையா, ஆடு மாடு கோழி மீன் ஆகிய அனைத்துக்குமே வந்துட்டு தீவனமாக பயன்படுகிறது. இந்த அசோலாவை வந்துட்டு பசுந்தீவனம், உலர் தீவனம் மற்றும் அடர் தீவனம் எல்லாத்துக்கூடையுமே கலந்து கால்நடைகளுக்கு தீவனமாக நம்ம கொடுக்கலாம். இது அதிக புரதச்சத்து மிகுந்த தீவனமாக வந்துட்டு பயன்படுது. இதன் மூலமாக கால்நடைகளுக்கான தீவன செலவை வந்துட்டு நம்ம 1/4 வந்துட்டு குறைக்க முடியும். அதாவது 1/4 செலவை நம்ம குறைக்கலாம். மற்ற பயன்பாடு என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மேலும் இது கொசு விரட்டியாக பயன்படுது, சாலட் தயாரிப்பில் பயன்படுகிறது. அப்புறம் சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படின்னு சொல்கிற ஒரு உணவு பயன்பாட்டிலையும் வந்துட்டு இந்த அசோலா நம்மளுக்கு பயன்படுது. இது நெல் வயல்களில் வந்துட்டு மேற்பரப்பில் அப்படியே பரவி காணப்படுறதுனால நெல் வயல்களிலிருந்து நீர் ஆவியாகும் வீதத்தை வந்துட்டு குறைக்கிது. அசோலாவின் மற்ற நன்மைகள் என்னென்னு பார்த்தோன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்துட்டு அதிக புரதச்சத்து கொண்ட ஒரு தீவனமாக இருக்குது. அசோலாவோட நியூட்ரியன் கண்டென்ட் எது அப்படின்னு பார்த்தோன்னா, அசோலாவில் புரோட்டீன் அப்படின்னு சொல்லப்படுற புரதச்சத்து 25% to 30% இருக்குது. நார்ச்சத்து அப்படின்னு சொல்லப்படுற ஃபைபர் வந்துட்டு 14% to 15% இருக்குது. ஃபேட் அப்படின்னு சொல்லப்படுற கொழுப்பு சத்து 3% to 4% மற்றும் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லப்படுற மாவு சத்து வந்துட்டு 45% to 50% இருக்குது. இதில் வந்துட்டு புரோட்டீன் சொல்லப்படுற புரதம் அதிக அளவு காணப்படுறதுனால இது புரதச்சத்து மிகுந்த கால்நடை தீவனமாக பயன்படுகிறது. இந்த அசோலான்ற உயிர் உரத்தை நம்ம கால்நடை தீவனமாக பயன்படுத்துறதுனால மாடுகளில் பால் உற்பத்தியை வந்துட்டு அதிகரிக்க முடியுது. மேலும் கோழிகளில் வந்துட்டு முட்டையோட அளவையும் முட்டையோட தரத்தையும் வந்துட்டு நம்ம அதிகப்படுத்தலாம். மற்றும் இது வந்துட்டு வேதியியல் உரத்தை மற்ற ரசாயன உரங்களோட பயன்பாட்டோட தேவையும் வந்துட்டு குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சிறந்த உயிர் உரமாக பயன்பட்டு மண் வளத்தை வந்துட்டு அதிகப்படுத்துது. மேலும் இது குறைந்த செலவில் அதிக அளவு பயன்படக்கூடிய ஒரு சிறந்த உயிர் உரமாகவும் கால்நடை தீவனமாகவும் நம்மளுக்கு இருக்குது. அசோலா வளர்ப்பு முறை அப்படின்னு பார்த்தோன்னா, அசோலா வளர்க்குறதுக்கான முறை வந்துட்டு ஒரு படுக்கை இல்லைன்னா ஒரு கட்டட அமைப்பு வந்துட்டு நம்ம உருவாக்கலாம். அசோலாவோட படுக்கைன்னு பார்த்தோன்னா, நம்ம வந்துட்டு செங்கல் கொண்டு ஒரு சின்ன தொட்டி மாதிரி அமைச்சு பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா இப்போவே மார்க்கெட்டில் வந்துட்டு நிறைய பாலித்தீன் ஷீட்

சில்பாலின் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம், அதுவே வந்துட்டு கமர்ஷியலாக அவைலபிளாக இருக்குது. அதிலே வந்துட்டு இன்லெட் அவுட்ல தண்ணி போடுறதுக்கு, தண்ணி வெளியில் வர்றதுக்கான பைப்பெல்லாம் கொடுத்து ரெடிமேடாகவே அவைலபிளாக வச்சுருக்காங்க. அப்படி ஷீட்டுகளை வந்துட்டு வாங்கி பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு தொட்டி அமைக்கலாம். அந்த வீட்டிலையோ விவசாய நிலத்திலையோ நம்ம வந்துட்டு அசோலா வளர்ப்பு தொட்டினே வந்துட்டு அமைக்கலாம். அந்த படுக்கையின் அளவு வந்துட்டு 2.5 மீட்டர் நீளம் கொண்டதாகவும் 1.5 மீட்டர் அகலம் கொண்டதாகவும் இருக்கணும். அதோட ஆழம் வந்துட்டு 20 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு அடி உள்ள ஆழம் வரைக்கும் வச்சுக்கணும். ஏன்னா வந்துட்டு நம்ம தண்ணியோட அளவு 10-20 சென்டிமீட்டர் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்காக 1 அடி ஆழம்

கொண்டதாகவும் இருக்கணும். அதோட ஆழம் வந்துட்டு 20 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு அடி உள்ள ஆழம் வரைக்கும் வச்சுக்கணும். ஏன்னா வந்துட்டு நம்ம தண்ணியோட அளவு 10-20 சென்டிமீட்டர் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்காக 1 அடி ஆழம் கொண்ட தொட்டியை வந்துட்டு நம்ம அமைக்கணும். இந்த தொட்டியை அமைச்சு அதில் வந்துட்டு ஒரு சில்பாலின் ஷீட்டு பாலித்தீன் ஷீட்டை வந்துட்டு ஒன்றை பரப்பி அதை கவர் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஷீட்டு மேலே 10-15 கிலோ அளவுள்ள மண், செம்மண்ணாக இருந்தால் ரொம்ப நல்லது, அந்த மண்ணை வந்துட்டு பரப்பணும். அது மேலே 2 கிலோ மாட்டு சாணத்தை வந்துட்டு கரைச்சி அதோட தெளிந்த நீரை வந்துட்டு அதில் ஊற்றணும். அப்புறம் வேரோட வளர்ச்சியை அதிகப்படுத்துறக்காண்டியும் அசோலாவோட க்ரோத்தை வந்துட்டு ஜாஸ்திப்படுத்துறக்காண்டியும் நம்ம 100 கிராம் அளவு சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டுன்னு சொல்லப்படுற பாஸ்பாட்டிக் ஒரு உரத்தை வந்துட்டு அதில் போடணும். இதெல்லாம் போட்டு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி வந்துட்டு ஊற்றணும். இப்படி ஒரு படுக்கையை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் அதில் 1-2 கிலோ அளவு அசோலா, அதாவது 1-2 கைப்பிடி அளவு அசோலாவை வந்துட்டு அந்த தொட்டி ஃபுல்லாக பரவி விடணும். இதான் வந்துட்டு ஒரு அசோலா வந்துட்டு வளர்ப்பு தொட்டி அமைக்கிறதுக்கான முறை. இதன் மூலமாக நம்ம வந்துட்டு அசோலா வளர்ப்பை ஆரம்பிக்கலாம். அசோலா வளர்ப்பு ஏற்ற சூழல் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்துட்டு நேரடியான சூரிய வெயிலில் வந்துட்டு அதிகப்படியான சூரிய வெயில் வந்துட்டு இதுக்கு இருக்கக்கூடாது. இது வந்துட்டு வளர்வதற்கு ஏதுவான வெப்பநிலைன்னு பார்த்தோன்னா 20-30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை ஏற்றது. இதுக்கு மேலே அதிகமாக போணுச்சுன்னா அந்த அசோலாவோட நைட்ரஜன் நிலைப்படுத்துகிற தன்மை வந்துட்டு குறையும், மேற்கொண்டு சீக்கிரம் காய ஆரம்பிச்சிடும், அதோட கல்டிவேஷன் நம்மளுக்கு வந்துட்டு கஷ்டமாகும். அதனால பாதி நிழல் உள்ள சூழலில் தான் வந்துட்டு இதை வளர்க்கணும், நேரடியாக வெயிலில் வளர்க்கக்கூடாது. அப்புறம் அடிக்கடி நீரையும் மாட்டு சாணமும் வந்துட்டு அடிக்கடி மாற்றிக்கிட்டு இருக்கணும். சுத்தமான நீர் அப்படிங்கிறது அசோலா வளர்ப்புக்கு மிக முக்கியமானது. அசோலா அறுவடை அப்படின்னு பார்த்தோன்னா, இப்படி போட்ட 1-2 கிலோ போட்டு வச்சுருக்க அசோலா வந்துட்டு 1 வாரத்துலேருந்து 15 நாளைக்குள்ளே, அதாவது 1 வாரத்துலேருந்து 2 வாரத்துக்குள்ளே அந்த தொட்டி ஃபுல்லாக நிரம்பி வளைஞ்சிரும். இப்படிப்பட்ட அசோலாவை நம்ம மொத்தமாக ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா 1 நாளைக்கு 2 கிலோ அப்படின்ற விதத்தில் நம்ம தினசரி அறுவடை வந்துட்டு பண்ணலாம். இப்படி அறுவடை செஞ்ச அசோலாவை நம்ம சுத்தமான நீரில் கழுவி காய வச்சு பசுந்தீவனமாகவோ இல்லை உலர் தீவனமாகவோ நம்ம கால்நடைகளுக்கு பயன்படுத்தலாம். இந்த அசோலா வளர்ப்பு தொட்டியை பராமரிக்கிற முறை என்னென்னு பார்த்தோம்னா, அதோட நீர் அளவை வந்துட்டு நம்ம ரெகுலராக மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். தினசரியாகவே வந்துட்டு அந்த நீரோட அளவை வந்துட்டு நம்ம பராமரிக்கணும். அப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி நேரடியாக சூரிய வெயிலில் வந்துட்டு அதிக நேரம் இருக்கக்கூடாது, நிழல் பாதி நிழல் உள்ள இடத்துல தான் வந்துட்டு இந்த தொட்டி அமைக்கணும். அப்புறம் 1 வாரத்துக்கு 1 முறை வந்துட்டு அந்த மாட்டு சாணத்தை வந்துட்டு நம்ம கரைச்சி ஊற்றணும். மாட்டு சாணம் கலந்து அந்த தெளிந்த நீரை ஊற்றணும்னு சொன்னோம் இல்லையா, அதை 1 வாரத்துக்கு 1 தடவை நம்ம வந்துட்டு ரிப்பீட் பண்ணணும். 15 நாளைக்கு 1 தடவை அதோட மண்ணை வந்துட்டு சுத்தப்படுத்தணும். மேலும் 15 நாளைக்கு 1 தடவை நம்ம கனிம வளத்தை, அதாவது சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் போடுறோம் இல்லையா, அதை வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு பர்டிகுலர் இன்டர்வெல்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கிட்டே வரணும். 100 கிராம் அந்த விதத்தில் நம்ம அடிக்கடி விடணும். இதன் மூலமாக நம்ம ஒரு அசோலா வளர்ப்பு வந்துட்டு நம்மளுக்கு எளிமையாகும், ஈஸியான வளர்ப்பு முறை தான். அசோலாவை நம்ம கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தலாம்னு சொன்னோம் இல்லையா, எந்த அளவு பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டோன்னா, 1 மாட்டுக்கு 1 நாளைக்கு 1 கிலோலேருந்து 2 கிலோ அளவுக்கு தீவனமாக பயன்படுத்தலாம். இதே ஆடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா 1/2 கிலோ அளவுக்கு தினசரி தீவனமாக பயன்படுத்தலாம். கோழிக்கு 30 கிராம் வரைக்கும் போடலாம். மீன் வளர்ப்பு தொட்டிகள்லையும் நம்ம ரேண்டமாக கொஞ்சம் அள்ளி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம தீவனமாக பயன்படுத்தலாம். இந்த அசோலா வளர்ப்புக்கான செலவு மற்றும் லாபம் அப்படின்னு பார்த்தோன்னா, அசோலா அந்த சில்பாலின் ஷீட் வாங்குறதுலேருந்து அசோலா சீடு விடுற வரைக்குமே நம்மளுக்கு 600-800 ரூபாய் வரைக்கும் செலவாகும். ஆனால் நம்ம வந்துட்டு அதிலேருந்து நம்ம தீவன செலவை வந்துட்டு 1000-2000 வரைக்கும் சேமிக்க முடியும். எப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நம்ம கால்நடைகளுக்கு எக்ஸ்ட்ரா போடுற தீவன செலவு வந்துட்டு இதன் மூலமாக குறையும். மாடுகளுக்கு தீவனமாக பயன்படுத்துறது மூலமாக மாட்டில் பால் உற்பத்தி வந்துட்டு அதிகரிக்கும். கோழிகளுக்கு தீவனமாக பயன்படுத்துகிற மூலமாக கோழியோட முட்டையோட சைஸு, அதாவது முட்டையோட அளவும் முட்டையோட தரமும் வந்துட்டு மேம்படும் இந்த அசோலா தீவனத்தின் மூலமாக. அப்புறம் கால்நடைகளுக்கு ஆரோக்கியமும் வந்துட்டு நல்லாயிருக்கும். இதை வந்துட்டு பசுந்தாள் உலரமாகவும் பயன்படுத்தலாம், காய வச்சு உலர் தீவனமாகவும் பயன்படுத்தலாம். அசோலா வளர்ப்புக்கான முக்கியமான பராமரிப்பு முறைகள் இன்னமும் என்னென்னு பார்த்தோன்னா, அந்த டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. 20-30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு மேலே வந்துட்டு வெப்பநிலை அதிகரிச்சிச்சுன்னா அசோலாவோட நைட்ரஜன் நிலைப்படுத்துகிற தன்மையும் அதோட வளர்ச்சியும் வந்துட்டு பாதிக்கப்படும். 5 நாட்களுக்கு 1 முறையும் வந்துட்டு நம்ம அசோலாவை வந்துட்டு அறுவடை செய்யலாம். 2 சாணம் விடுறது 2 கிலோ சாணத்தை வந்துட்டு நம்ம 1 வாரத்துக்கு 1 தடவை மாற்றிக்கிட்டே இருக்கணும். தண்ணீரும் வந்துட்டு 10 நாளைக்கு 1 தடவை வந்துட்டு ஆல்ரெடி உள்ள தண்ணீரில் 1/3 தண்ணீரை வெளியேற்றி புதிய தண்ணீர் வந்துட்டு அதுக்கு பதிலாக சேர்த்துக்கிட்டு இருக்கணும். உயிரி உர பயன்பாட்டை வந்துட்டு நம்ம 3 வழிகளில் பயன்படுத்தலாம்னு பார்த்தோம் இல்லையா, விதை நேர்த்தி முறை பண்ணலாம், நாற்றுகளை நனைக்கும் முறை, இன்னொன்று நேரடியாக மண்ணில் இடுமுறைன்னு பார்த்தோம். 4வது முறையாக சொட்டு நீர் பாசன முறையை வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம். இதை லிக்விட் பயோஃபெர்டிலைசர்னு சொல்லப்படுற திரவ உயிர் உரத்தை வந்துட்டு இந்த மெத்தடில் நம்ம வயலில் வந்துட்டு பயன்படுத்தலாம். 1 லிட்டர் தண்ணீரில் 1/2 லிட்டர் உயிரி உரங்களை வந்துட்டு கலந்து அதை 1 ஏக்கருக்கு வந்துட்டு தெளிக்கலாம். இந்த வழியில் வந்துட்டு சொட்டு நீர் பாசன முறையில் நம்ம திரவ வழியிலான உயிர் உரங்களை வயல்களில் பயன்படுத்தலாம்.

0: உயிரி உரங்களை உற்பத்தி செய்கிற முறை வந்துட்டு ஊடகம், அதாவது லெபார்டரின்னு சொல்லுவோம், வளர்ப்பு ஊடகம் தயாரித்தல் முறையிலையும் பயன்படுத்தலாம். அதில் வந்துட்டு சில ஆராய்ச்சி கூடங்களில் நம்ம ஊடகங்களில் வந்துட்டு உயிரி உரங்களை தயாரிப்போம். அதை வந்துட்டு தாய் வித்து சேர்த்தல் அப்படின்னு சொல்லுவோம். தேவையான உயிரி நுண்ணுயிர்களை வந்துட்டு ஊடகத்தில் வந்துட்டு சேர்க்கறது தான் வந்துட்டு தாய் வித்து சேர்த்தல். இப்படி சேர்க்கப்பட்ட உயிரி உரங்களை நம்ம 30°C வந்துட்டு வளர்க்கலாம். எந்தெந்த உயிரி உரங்கள் எவ்வளோ நாட்களில் பெருக்கம் அடையும் அப்படின்னு பார்த்தோன்னா, ரைசோபியம் அப்படின்னு சொல்கிறப்பற உயிரி உரம் 4-5 நாட்களில் வந்துட்டு பெருக்கமடையும். அசோஸ்பைரிலம் 5-7 நாட்கள் வந்துட்டு பெருக்கமடையும். பாஸ்போபாக்டீரியா 6-7 நாட்கள் பெருக்கமடையும். அசட்டோபாக்டர் அப்படின்ற சொல்லப்படுற உயிரி உரம் 6-7 நாட்கள் வந்துட்டு எடுத்துக்கணும் பெருக்கமடைய. இப்படிப்பட்ட உயிரி உரங்களை வந்துட்டு நம்ம முதல் நிலை வளர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுற குடுவையில் உருவாகிற ஆரம்ப நிலை வளர்ச்சிக்கு முதல் உரை வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இதில் மதர் கல்ச்சர் அப்படின்னு சொல்லப்படுற சிறிதளவிலான இன்னாக்குலமை எடுத்து நம்ம பெரிய அளவில் கண் வச்சிருக்க மீடியாவில் வந்துட்டு விடுவோம். அதிக அளவு உற்பத்தி அப்படிங்கிறது பெரிய குடுவைகள் அல்லது நொதிகலன்களில் மாற்றி, ஃபெர்மெண்டர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த நொதிகலன்களில் மாற்றி அதிக அளவிலான உயிரணுக்களை வந்துட்டு உற்பத்தி செய்வோம். இப்படிப்பட்ட உயிரி உரங்கள் வந்துட்டு 2 வழிகளில் பயன்படுகிறது. ஒன்று வந்துட்டு திட உயிரி உரம் அப்படின்னு சொல்லப்படுற கேரியர் பேஸ்ட், செகண்ட் வந்துட்டு திரவ உயிரி உரம் அப்படின்னு சொல்லப்படுற லிக்யூட் பேஸ்ட். உயிரி உரம் பயன்படுத்துவோம், மண் வளத்தையும் மகசூலையும் உயர்த்துவோம். நன்றி.
1: நேயர்கள், இதுவரை அசோலா சிறந்த உயிரி உரம் மற்றும் கால்நடை தீவனம் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப திட்ட உதவியாளர் பி. ரம்யா அவர்களின் உரை கேட்டீர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். தொடர்வது பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் இனிப்பான லாபம் தரும் நெல்லி சாகுபடி குறித்து தெரிந்து கொள்ளலாம். மனித குலத்துக்கு இயற்கை அளித்த மிகப்பெரிய கொடை நெல்லிக்காய். ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைந்த நெல்லிக்காயை அன்றாடம் ஏதேனும் ஒரு வகையில் நாம் சாப்பிட்டு வந்தால் நோய் நொடியில்லாமல் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழலாம். சாப்பிடுபவர்களுக்கு மட்டுமல்ல, சாகுபடி செய்பவர்களுக்கும் நல்ல பலன் கொடுத்து வருவது நெல்லிக்காய். அதனால் பல விவசாயிகள் தனிப்பயிராக நெல்லிக்காயை சாகுபடி செய்து வருமானமும் ஈட்டி வருகிறார்கள். நெல்லிக்காயில் நீர்ச்சத்து இருப்பதால் கோடைக்காலத்தில் சாப்பிட மிகவும் ஏற்றது. நாக்கு தொண்டை வறண்டு போகின்ற சமயத்தில் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டால் உடனடியாக புத்துணர்ச்சி கிடைக்கும். தாகத்தை கட்டுப்படுத்தும். விட்டமின் சி, நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், தாதுக்கள் அடங்கியிருப்பதால் தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் என்று மருத்துவர்களும் சொல்கிறார்கள். குறைந்த விலையில் அதிக சத்துக்கள் தரக்கூடிய விளைபொருளாக நெல்லிக்காய் உள்ளது. இது எளிய விவசாயிகளின் தோழன் என்றும் அழைக்கப்படுகிறது. காரணம், வறண்ட நிலங்களிலும் கூட நன்றாக உயிர் பிடித்து வளரும். நீர்வளம் குறைவாக உள்ள பகுதிகளிலும் கூட வெற்றிகரமாக நாம் நெல்லி சாகுபடி செய்யலாம். ஒரு முறை நடவு செய்தால் 50 வருடத்திலிருந்து 70 வருடம் வரைக்கும் மகசூல் கொடுக்கும். நெல்லிக்காய்க்கு பரவலான சந்தை வாய்ப்பிருப்பதால் எளிதாக விற்பனையும் செய்யலாம். பறித்தவுடன் விற்பனை செய்ய வேண்டும் என்ற அவசியமும் இருப்பதில்லை. பல மணி நேரம் வைத்திருந்தாலும் தரமும் குறையாது. 1 ஏக்கர் பரப்பில் நெல்லிக்காய் சாகுபடி செய்யும் முறை குறித்து தெரிந்து கொள்ளலாம். அனைத்து வகையான மண்ணிலும் நெல்லிக்காயை சாகுபடி செய்யலாம் என்றாலும் செம்மண் நிலத்தில் அதிக விளைச்சல் கொடுக்கும். நெல்லி சாகுபடிக்கு வடிகால் வசதி கொண்ட நிலம் அவசியம். தேர்ந்தெடுக்கப்பட்ட 1 ஏக்கர் நிலத்தில் புழுதி உழவு செய்து 20 அடி இடைவெளியில் 2 அடி சதுரத்தில் குழிகள் எடுக்கலாம். 1 ஏக்கர் நிலத்தில் 100 குழிகள் வரை எடுக்க முடியும். ஒவ்வொரு குழியிலும் 200 கிராம் ஆட்டியரு, 100 கிராம் வேப்பம் பின்னாக்கு போட்டு 6 மாத வயது கொண்ட கன்றுகளை நடவு செய்யலாம். தொடர்ந்து மண்ணின் ஈரம் காயாதவாறு சொட்டு நீர் பாசனம் மூலம் தண்ணீர் கொடுத்து வர வேண்டும். கன்றுகளை சுற்றி இலை தழைகளால் மூடாக்கு அமைத்தால் ஈரப்பதம் குறையாமல் இருப்பதோடு களைகளும் கட்டுப்படும். 6 மாதங்களுக்கு ஒரு முறை துளிர்களை மட்டும் கவாத்து செய்தால் போதும். 2 ஆண்டுகளுக்கு பிறகு கவாத்து செய்ய வேண்டியதில்லை. கன்றுகள் நடவு செய்ததில் இருந்து களைகளின் வளர்ச்சியை பொறுத்து 3-4 மாதங்களுக்கு ஒரு முறை களையெடுக்கலாம். நடவு செய்து 1 ஆண்டு முடிந்ததும் ஒவ்வொரு மரத்துக்கும் 2 கிலோ ஆட்டு எருவுடன் 100 கிராம் வேப்பம் பின்னாக்கை கலந்து இடலாம். 2ஆம் ஆண்டு முடிவில் ஒவ்வொரு மரத்துக்கும் 3 கிலோ ஆட்டு எருவுடன் 100 கிராம் வேப்பம் பின்னாக்கை கலந்து இடலாம். மகசூல் கொடுக்க தொடங்கிய பிறகு ஆண்டுக்கு ஒரு முறை ஒவ்வொரு மரத்துக்கும் 4 கிலோ ஆட்டு எருவுடன் 100 கிராம் வேப்பம் பின்னாக்கை கலந்து இட வேண்டும். மரங்களில் பூ பூக்கும் தருணத்தில் 10 லிட்டர் தண்ணீருக்கு 300 மில்லி பஞ்சகவ்யா அல்லது 300 மில்லி மீன் அமினோ அமிலம் கலந்து தெளிக்கலாம். இதனால் பிஞ்சுகள் உதிராமல் காய்கள் திரட்சியாகவும் சுவையாகவும் கிடைக்கும். மழைக்காலம் தொடங்கும் போது பூச்சி மற்றும் நோய்

தாக்குதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலத்துக்கு முன் வருமுன் காப்போம் நடவடிக்கையாக 10 லிட்டர் தண்ணீருக்கு 300 மில்லி வீதம் மூலிகை பூச்சி விரட்டி கலந்து தெளிக்கலாம். தொடர்ந்து 3 மாதங்களுக்கு காய்ப்பு இருக்கும். அடுத்த 3 மாதங்களுக்கு காய்ப்பு இருக்காது. அந்த வகையில் வருடத்திற்கு 2 முறை மகசூல் கிடைக்கும். ஒரு மரத்தில் ஒரு வருடத்திற்கு சராசரியாக 75 கிலோ காய்கள் வரை கிடைக்கும்.

0: சங்கீத சாரல். பல்வேறு இசை கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது, நேற்று மாலை புதுச்சேரி கடற்கரை சாலையில் புதுப்பிக்கப்பட்ட 100 ஆண்டு பழமையான கலங்கரை விளக்கம் திறப்பு விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்த நிகழ்வின் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சியில் தொடக்கமாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமை தாங்கி கலங்கரை விளக்கத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன், புதுச்சேரி முதல்வர் ந ரங்கசாமி, அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் அவர்கள், தலைமைச் செயலாளர் சரத் சௌஹான் அவர்கள், மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி ஆணையரக அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்ட கலங்கரை விளக்கத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்து பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமது உரையில்,
2: அனைவருக்கும் வணக்கம். It's a pleasure to be here. It's a long awaited visit. I'd been planning to come and see how wonderfully the old lighthouse has been renovated. Today, although I've come after quite some time and a much delayed visit, it's such a spectacular renovation. I commend the work of the CPWD intact and also those who have participated in its renovation. Now, if the renovation was or is very good and it has been faithful to the old structure, I think I will invite the people of Puducherry and as much the tourists who have come here and those who are yet to come to enjoy what has been renovated. There's a typical French, I would guess, a cafeteria and also a good collection of pictures. I appreciate the enthusiasm with which the CBIC and its officers have spent time in collecting the relevant photographs and displayed them. It is not just a renovated lighthouse. You're sitting with history, a lighthouse which has seen so

0: city is confluence of Tamil, French, Indian, maritime and global influences. Few places in India carry such a layered history and with such ease. Building and its collection of unique artifacts which can speak about culture and the customs. I was also very pleased that there is a gallery 100 feet in length, I think, which is dedicated to the local artisans. அங்க இளைஞர்கள் வந்து அவங்களோட பெயிண்டிங்கை டிஸ்பிளே பண்ணலாம், அவங்களுடைய ஆர்ட் ஒர்க்கை டிஸ்பிளே பண்ணுறது மூலமாக கிளையண்ட்ஸோ இல்லை புதுசாக யாரோ வாங்கணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாம் அதை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ பழமையை புதுப்பிப்பது மாத்திரம் இல்லாமல் இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிப்பது என்பது அருமையான ஒரு எண்ணம். அதை உருவாக்கி கொடுத்த சிபிஐசிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்மளுக்கு நாட்டை விகசித் பாரத் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோட நம்ம 2047 நம்ம நல்ல டெவலப்ட் கண்ட்ரி ஆகணும்னு பிரதமரையா விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்ம பழமையை மறந்துடாம அதை நல்ல புதுப்பிச்சு அதுக்கு உயிர் கொடுத்து அதை மக்களோட சேர்த்து கொண்டாடும் விதமாக பண்ணியிருக்கிற இந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கடந்த காலம் வழிகாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் மூலமாக அவங்களுடைய தலைமையையும் நம்ம ஏற்றுக்கிட்டு விகசித் பாரத் அட்டைன் பண்ணுவோன்ற அந்த நம்பிக்கையோட உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றமைக்கு நன்றி, வணக்கம்.
1: தொடர்ந்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்கள் பேசியதாவது,
2: புதிய பொலிவோடு சீரமைக்கப்பட்டு இருக்கும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க பழைய கலங்கரை விளக்க திறப்பு விழாவில் பங்கேற்பதில் நான் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். முதலில் இன்றைய விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் மத்திய நீதி அமைச்சர் புதுச்சேரி மக்கள் சார்பில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கலங்கரை விளக்கம் வெறும் கட்டிடம் அல்ல, கடலில் பயணம் செய்த கணக்கில்லாத மாலுமிகளுக்கு வழிகாட்டி இருந்த ஒளி கோபுரம். புதுச்சேரியின் வரலாற்றை அதன் கடல் சார்ந்த வாழ்வியல் மரபை பிரதிபலிக்கும் ஒரு சாட்சி. நம்முடைய முன்னோர்களின் அறிவு, திறமை, தொலைநோக்கு பார்வை இவற்றை நமக்கு நினைவூட்டுகிறது. பல நாடுகளில் இருந்து மக்கள் புதுச்சேரிக்கு சுற்றுலா வருகிறார்கள். இந்திய பண்பாட்டு மரபும் பிரெஞ்சு கலாச்சாரமும் ஒன்றாக சங்கமிக்கும் இடம் புதுச்சேரி. புதுச்சேரியின் வரலாறு பிரெஞ்சு ஆட்சிக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டு முந்தைய ஒரு தொன்மையான வரலாறு இருக்கிறது. இந்த பகுதி சுமார் 2000 வருடத்துக்கு முன்பே உலக அளவில் கடல் வணிகத்தின் ஒரு மையமாக, துறைமுகமாக, நகரமாக இருந்தது. அதிக்கமேடு ஆராய்ச்சி சொல்கிறது, அங்கே கிடைத்த பொருள்கள் ரோம அரசுக்கும் அன்றைய தமிழ் நிலத்தின் ஒரு பகுதியாக இருந்த புதுச்சேரிக்கும் இடையில் நல்ல வணிக தொடர்பு இருந்ததை காட்டுகிறது. அப்படி தொடக்கத்தில் இருந்து கடல் நம்முடைய வரலாற்றின் ஒரு பகுதியாக, அடையாளமாக இருக்கிறது. கடலோடு புதுச்சேரிக்கு இருக்கும் உறவை தலைமுறை தலைமுறையாக எடுத்து சொல்லும் சின்னமாக இந்த கலங்கரை விளக்கம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, புயல், மழை, இருள் போன்ற சவால்களை எதிர்கொண்ட கடல் பயணிகளுக்கு நம்பிக்கையும் பாதுகாப்பும் தந்திருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு பல தலைமுறைகளாக புதுச்சேரி அடையாளங்கள் ஒன்றாக இருந்த கலங்கரை விளக்கம் புதிய பொலிவோடு மக்களின் பார்வைக்கு அர்ப்பணிக்கப்படுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய வரலாற்றை அடையாளத்தை மறந்து நாம் முன்னேற முடியாது. அதனால்தான் மத்திய அரசு பாரம்பரியத்தை பாதுகாப்பதை வளர்ச்சியின் ஒரு முக்கிய பகுதியாக நினைக்கிறது. அதற்காக மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு புதுச்சேரி மக்கள் சார்பில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கலங்கரை விளக்கமும் அந்த பட்டியலில் ஒரு முக்கியமான இடத்தை பெறும். மேடம், இட் மே பி எ வெரி ஸ்மால் இனிஷியேட்டிவ் பை த ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, பட் இட்ஸ் அ கிரேட் கான்ட்ரிபியூஷன் ஃபார் த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஃபார் பாண்டிச்சேரி ஸ்டேட். உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். கடற்கரை, பாரம்பரிய கட்டிடங்கள், நினைவு சின்னங்கள், இவை எல்லாம் புதுச்சேரியின் ஒரு சிறப்பு. இந்த அரிய பாரம்பரிய சின்னத்தை அதன் வரலாற்று தன்மையை பாதிக்காமல் மிகுந்த கவனத்தோடு புதுப்பித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும், புதுச்சேரியின் பாரம்பரியத்தை நேசிக்கும் ஒரு குடிமகனாக என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் ந. ரங்கசாமி அவர்கள் விழாவில் பங்கேற்று பேசியதாவது,
3: புதுச்சேரி மாநிலம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மாநிலம். இதில் முக்கியமாக நம்முடைய கலங்கரை விளக்கம் புதுச்சேரியில் பழமையான வணிக நிலை எப்படி இருந்தது என்பதை அறிவுறுத்துகின்ற வகையில் இருப்பதை நாம் அனைவரும் அறியலாம். அரிக்குமேடு வணிகத்திற்கு ஒரு மையமாக

0: இருந்ததை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். நம்முடைய மத்திய அரசுடைய உதவியோடு நம்முடைய பழமையான கட்டிடங்களை பாதுகாப்பதில் நம்முடைய அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. பொலிவுர் நகர் திட்டத்தின் கீழ் பழமையான கட்டிடங்கள் குறிப்பாக புதுப்பித்து பழமை மாறாமல் வைத்திருப்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். அதற்கு மத்திய அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவையெல்லாம் இப்போது சுற்றுலா பயணிகள் ஈர்த்து வருகின்ற நிலையில் புதுச்சேரி மாநிலம் சிறந்து விளங்கி வருகின்றது. முக்கியமாக நம்முடைய வருவாயில் சுற்றுலா மூலமாக வருகின்ற வருவாய் என்பது அதிகரித்து வருகின்றது, உயர்ந்து வருகின்றது. அவற்றை மேலும் மேலும் உயர்த்த வேண்டும் என்பது நம்முடைய அரசுடைய எண்ணமாகும். மத்திய அரசுடைய உதவி என்பது நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பதை நன்றாக அறிவோம். இது நம்முடைய மாணவ பாரத பிரதமர் அறிந்தது போல் பெஸ்ட் புதுச்சேரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் புதுச்சேரியுடைய வளர்ச்சி வந்து கொண்டிருப்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். இந்த விழாவிற்கு வருகின்ற மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவர்கள், அதாவது நமக்கு நம்முடைய புதுச்சேரி மீது மிகுந்த அக்கறை கொண்டு நிதி உதவி அளித்து வருகின்ற பாராட்டுக்குரிய ஒன்று. அதனுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டேன். அவர் மத்திய நிதியமைச்சராக பொறுப்பேற்று நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு எந்த அளவிற்கு அவருடைய பணியை ஆற்றியிருக்கின்றார்கள், செவ்வனே தோண்டிய பணி செய்து கொண்டு வருகின்றார் என்பதை அனைவரும் நன்றாக அறிவீர்கள். அவருடைய பணி மேலும் மேலும் தொடர்பு மனமார்ந்த வாழ்த்து நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மாநிலத்திற்கு மத்திய அரசுடைய உதவி எப்போதும் தேவை என்பதை கூறி இந்த விழாவிற்கு வரை நம்மை சிறப்பித்த நம்முடைய மாணவர் மத்திய நிதியமைச்சர்களுக்குரிய மனமார்ந்த நன்றியை கூறி வாழ்த்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: நிறைவாக நன்றி உரைக்கு பிறகு நாட்டு பண்ணோடு விழா இனிதே நிறைவு பெற்றது. நேயர்கள், இதுவரை கேட்டது, நேற்று மாலை புதுச்சேரி கடற்கரை சாலையில் புதுப்பிக்கப்பட்ட நூற்றாண்டு பழமையான கலங்கரை விளக்கம் திறப்பு விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்த நிகழ்வின் வானொலி தொகுப்பு. அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

காற்றலையில் கலந்து வரும் இனிய கீதமாய் திரையிசையில் அடுத்ததாக நேருக்கு நேர் படத்திலிருந்து ஹரிஹரன் ஆஷா போஸ்லே பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை வரும் 28ஆம் தேதி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும்.

அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நிலையத்தின் நேரம் சரியாக 8:33 7 நொடி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் நீ வருவாய் என. பாடலை பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், சுஜாதா குழுவினரோடு பாடியது.

நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 044-249-68-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேரம் 8:45, 12 நொடி. திரையிசையில் அடுத்ததாக ஆனந்தம் படத்திலிருந்து வரும் பாடலுக்கு குரல் கொடுத்தவர்கள் உன்னிமேனன், எஸ்பிபி சரண், சுஜாதா.

0: திரை இசை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 135வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் AIR செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒளிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். 16வது இந்திய ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜப்பான் பிரதமர் திருமதி சனே டகாய்ச்சி அடுத்த மாதம் 1 முதல் 3 தேதி வரை புதுதில்லிக்கு அதிகாரப்பூர்வ பயணம்

மேற்கொள்ளவுள்ளார். இருதரப்பு ஒத்துழைப்பின் அனைத்து அம்சங்களையும் மறு ஆய்வு செய்து வலுப்படுத்தவும், பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய விவகாரங்கள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் இந்த உச்சி மாநாடு இரு தரப்பினருக்கும் வாய்ப்பளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. போதைப் பொருள் இல்லா இந்தியா இயக்கம் இந்தியர்களின் பங்களிப்பால் முன்னெடுக்கப்படும் ஒரு மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு பி எல் வர்மா எழுதிய போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதன் முக்கியத்துவம் குறித்த கட்டுரையை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறையின் கீழ் செயல்படும் மை பாரத் ஏனாம் மையம் சார்பில் ஏனாம் சமக்ர சிக்ஷா பயிற்சி அரங்கில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பிராந்திய நிர்வாகி திரு சிவராஜ் மீனா நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையே அயர்லாந்தில் உள்ள பெல்ஃபாஸ்டில் நடைபெறும் முதலாவது T20 கிரிக்கெட் போட்டியில் 183 ரன் எனும் வெற்றி இலக்கை நோக்கி ஆடி வரும் இந்திய அணி சற்று முன்வரை 11.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 99 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

காற்றலையில் கலந்து வரும் இனிய கீதமாய் சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்கலாம். ஊரு விட்டு ஊர் வந்து திரைப்படத்திலிருந்து

நிலையத்தின் நேரம் சரியாக 9:45 10:00. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் பெரிய மருது. பாடலை பாடியவர் ஸ்வர்ணலதா.

சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக தாலாட்டு படத்திலிருந்து மனோ மின்மினி பாடிய பாடல் கேட்கலாம்.

ஒலித்த பாடலோடு சங்கீத வானிலை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10 மணி. தேன்மொழி நிகழ்ச்சியில் தொடக்கமாக வரும் பாடல் முரடன் முத்து படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல் கேட்கலாம்.

தேன்மணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆலயமணி படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன், பி. சுசிலா பாடிய பாடல் ஒலிக்க இருக்கிறது.

0: கொண்டு நீ என்ன காதலிக்கிறியா இல்ல விளையாடுறியா? எனக்கு ஒண்ணுமே புரியல.
1: தித்திக்கும் தேன் தமிழ் பாடல்கள் வரிசையில் அடுத்து வரும் பாடலின் படம் பணம் படைத்தவன். பாடலை பாடியவர் பி. சுசீலா.

நினைவூட்டுகும் நேர்களே, மன் கி பாத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை வரும் 28ஆம் தேதி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 10:14:50. தேன்மழை நிகழ்ச்சியில் காலத்தை வென்று நம் மனதில் நீங்கா இடம்பிடித்த பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக குழந்தையும் தெய்வமும் படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் P. சுசிலா பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவே.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடலின் படம் தை பிறந்தால் வழி பிறக்கும். பாடலை பாடியவர் எம் எஸ் ராஜேஸ்வரி.

தேன்மழையில் நனைந்து கொண்டிருக்கும் நேரம் 10:34:05. குடும்பம், பாசம், காதல், தத்துவம் என பல இனிமையான பாடல்களை வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் தேன்மழை நிகழ்ச்சியில். அடுத்ததாக ராணி சம்யுக்தா படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
0: தினந்தோறும் காலை 6:15
2: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
3: தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாடோடி மன்னன் படத்திலிருந்து வரும் பாடலை பாடியவர்கள் TM சௌந்தரராஜன், P பானுமதி.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக குடும்பத் தலைவன் படத்திலிருந்து வரும் பாடல் பி. சுசிலா பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை.

காற்றலையில் கலந்து வரும் இனிய கீதமாய் தேன்மழை நிகழ்ச்சியில். அடுத்து சாரதா படத்திலிருந்து வரும் பாடல், டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா பாடியது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11 மணி. நமது நிலையம் நாளை வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் உதய மு வீரையன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். மஞ்சள் சாகுபடி குறித்த காத்தமுத்து கர்த்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும் இயற்கையின் மௌன புரட்சி வழங்குபவர் கே குணசேகர் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ குடல் ஆரோக்கியத்தில் யோகா குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 8:30 தகவல் தளம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. நல்வாழ்வில் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை ஸ்ரீராம் கிருஷ்ணன் அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கடம் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தலைப்பு நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. 12:00 துலாக்கோல் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசைப்பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் பி கனிஷ்கா. 12:30 பன்னிசை மாலை சிவகௌரி அவர்கள் பாடியுள்ளவை. 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிப்பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் ஆசிரியர் டாக்டர் ஆர் வெங்கட்ராமன் அவர்கள், மாணவர் கே ஹேமலதா. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் மகாராஜபுரம் வி சந்தானம் அவர்களின் பாட்டு. 4:00 காவிய தலைவி திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் கே பாலச்சந்தர். மாலை 5:00 இளைய பாரதம் நேரலை நிகழ்ச்சி வழங்குகிறார் நிவேதா ஸ்ரீ. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தாலுகா அண்ணா கிராமம் கரும்பூர் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி இடம்பெறும். 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் கறவை மாடுகளில் பால் உற்பத்தி அதிகரிப்பதற்கான வழிமுறைகள். உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் செல்லப்பாண்டியன் அவர்கள். மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி சென்னை அஞ்சல். 8:00 திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் பிரபாத் முக்ஷோபாத்யா அவர்கள் சந்தூர் இசை டெல்லி அஞ்சல். படைப்பு ஆகாஷ்வாணி டெல்லி. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழிலும் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி

0: of further conflict. Indian shooters have ended their campaign at the ISSF Junior World Championship in Germany as table toppers with 24 medals, including 7 gold. They performed brilliantly in the pistol and rifle events, bagging 7 gold, 8 silver and 9 bronze, leaving behind the individual neutral athletes who claimed 14 medals and Italy at third position with 10 medals. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:10. நேர்களே, புதுவை வானொலியின் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.